இன்று சக ஆண்டு 1948 சாவண மாதம் 17 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 23 நாள் ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 102.5 மேட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் முதலாவதாக கேட்கலாம்

ஊழால் நன்மைகள் விளையும் போது அவற்றை நல்லவையாக காண்பார்கள். அவற்றை நல்லவையாக காண்பவர்கள் அஃது இல்லாத கேடு காலத்தில் துன்பப்படுவதுதான் எதற்காக?

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். ஆர்ப்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆச்சாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்று பங்கேற்கும் மழலை சஹானா, 7:00 காலை வணக்கம் இதில் ஜி கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விளை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த்கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள், 8:45 சாய்பாலின் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம் இன்று முதல் பயணம் என்னும் தலைப்பில், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சியில் விருப்பப்படலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேவியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமாக, 12:10 தமிழ் அருவி பழந்தமிழர் பண்பாடும் நம்பிக்கையும் எம் பழனி

அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 அறிவிப்புகள் சுழல் கப்பும் மெலிசை ஆகியன வலம் வரும். 1:10 நேர்விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 உழைப்பும் உயர்வும், சேலம் முத்தநாயக்கன்பட்டி ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறை திருக்கோவில், 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள் கேட்கலாம், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரு இசை, 7:10 மாவட்ட செய்திகள், இன்று பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தாம் மார்க்ரெட் அவர்கள் வழங்கும் முறை, தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு நேர்முகம், பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள், 8:00 இளந்தென்றல் தமிழ் பேசுங்க, 8:45 நாடாளுமன்றத்தில் வாராந்திர பதிவுகள் ஒரு பார்வை, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 சுகுமான ராகங்கள், இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வரும். நேயர்கள், இதுவரை இன்று நம் பண்பலில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, இணைந்திருங்கள் நேர்களே.

0: There are several nations, including the US, which regulate the flow of foreign funds. Replying to the defense pact between Pakistan, Turkey, and Saudi Arabia, the spokesperson said the development is being closely followed. On recent defense pact between Pakistan and Somalia, Mr. Jaiswal said India continues to follow these developments closely. The first formal talks between the Jharkhand government and the students' delegation were held late last evening amid ongoing agitation over alleged irregularities in the JPSC and JSSC examinations. During the meeting, the students reiterated their demands for transparency in the recruitment examinations, an impartial probe into the alleged irregularities, and comprehensive reforms in the recruitment process. Four state ministers and the development commissioner represented the government in talks. The minister said the government would take positive steps on the students' demands and assured them that all issues raised during the meeting would be placed before the chief minister. The students described the talks as positive, but said their sit-in protest and hunger strike would continue until a written decision is taken and concrete action is initiated on their demands. United Nations Secretary General Antonio Guterres has called for an impartial inquiry into the killings of protesters in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK. The UN Deputy Spokesperson Farhan Haq said that there must be accountability if peaceful protesters were harmed. Earlier, the UN High Commissioner for Human Rights, Volker Turk, called for prompt, thorough and impartial investigation into all deaths during the unrest involving both protesters and security forces. In badminton, Indian shuttler Ashmita Chaliha will face compatriot Rakshita Ramraj in the women's singles semi-finals of the Korea Masters Super 300 tournament in Assam this morning. Ashmita Chaliha and Rakshita Ramraj won their respective quarterfinal matches to advance to the semi-finals. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அண்மை காலத்தில் படிக்கின்ற பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டால் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி, உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும். இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம் உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம். அதை சுண்ணாம்படிக்கிற போது வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூற்கள் படித்தா அந்த நூற்கள் நம்ம மனசுக்குள்ளார போய்

0: நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி, மாலையில் படி, நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். அழகான இனிமையான இந்த காலை பொழுதில் கேட்க இருக்கிறோம் நேர்களே பக்தி மாலை. மறைப்பொருளாயிருக்கும் இறைவனை இசை பாக்கலால் வணங்கும் நேரம் இது. பொதுவாக எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் நம்ம இறைவனை மனதால் வணங்கிட்டு தான் துவங்குவோம் இல்லையா? ஒவ்வொரு நாளுமே நமக்கு அப்படி தான். இந்த நாள் நன்மையாக அமையட்டும் எல்லோருக்கும். பொங்கு பல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி எங்கும் கங்கு கரை காணாத கடலே, எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்க நிழல் பரப்பிமயல் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே, பூந்தடமே ஞானச் செங்கமுத மலர வரும் அதியே, எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவி என இறைவனை பாடுகிறார் வள்ளல் பெருமான். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள், எண்ணங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. கேட்க இருக்கும் பாடல் ரங்கநாதன் குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
3: ஆறு மணி 21 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, பக்தி மாலை. அழகான காலை பொழுது, இனிமையான காலை பொழுது, அனைவரையும் சுறுசுறுப்பாக்கும் காலை பொழுதுன்னு கூட சொல்லலாங்க. காலையில் எழுந்த உடனே அந்த சுத்தமான காற்று, அதே மாதிரி காலையில் எழுந்து அவங்கவுங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிற அந்த நேரம், அந்த காலை பொழுதே ரொம்ப அழகான நேரம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் மனதிற்கு அமைதி அளிக்கும் ஆன்மீக பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் நாகூர் இஎம் ஹனீஃபா குரலில்.

0: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் எட்டாம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

நேரம் 6:27. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது பக்தி மாலை. எங்கள் ஆண்டவராகிய தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திருவிவிலியம். கேட்க இருக்கும் பாடல் MS விஸ்வநாதன் குரலில்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. பக்தி மாலை ஒலித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும் நேர்களே. நேரம் 6:35. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தர்மபுரி.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தற்போது எல்நினோ விளைவு காரணமாக பருவமழை புய்த்து விட்டதால் வெயிலினுடைய தாக்கம் குறையாமல் உள்ளது. எனவே கால்நடைகளுக்கு போதிய அளவு பசுந்தீவனம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மாவட்டம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் போதிய அளவு பசுந்தீவனம் கிடைக்காத சூழல் நிலவுகிறது. எனவே ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற மண்ணில்லா பசுந்தீவன வளர்ப்பு முறையை பின்பற்றி பசுமை குடில் முறையில் பசுந்தீவன உற்பத்தியை செய்து கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு உணவாக பயன்படுத்தலாம். வரும் நாட்களில் வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளதால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் காய்ந்த இலை சருகுகள் மற்றும் தென்னை அல்லது பாக்கு மட்டை கொண்டு வேர்பரப்பனை மூடாக அமைத்து மூடுவதால் பாசன நீர் ஆவியாகாமல் தடுத்து மண்ணின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கலாம். தற்போது கரும்பு பயிரில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை தென்படுவதால் அதனை நிவர்த்தி செய்து மகசூல் அதிகரிக்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக கரும்பு பூஸ்டர் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கிய ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் நடவு செய்த 45 நாட்கள் கழித்து 1.5 கிலோ என்ற அளவில், 6 நாட்கள் கழித்து 2 கிலோ என்ற அளவில், 75 நாட்கள் கழித்து 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவம் கலந்து இலை வழியாக தெளிப்பு செய்யணும். மஞ்சள் நடவு செய்துள்ள விவசாயிகள் ஆரம்ப நிலையில் வரும் கிழங்கழுகள் நோயை கட்டுப்படுத்த பயிர் வளர்ச்சியை அதிகரிக்க ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் தலா 5 கிலோ அசோஸ் பயிரிலும் பாஸ்பேட் பாக்டீரியா என்ற உயிரி உரங்களையும் ட்ரைக்கோடெர்மா விரிடி என்ற எதிர் உயிர் பூஞ்சான குழியையும் கலந்து தூரில் இட வேண்டும். இது பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு மஞ்சள் கிழங்கின் எடையையும் அதிகரிக்கும். அடுத்து, உலக அளவில் அரிசி உற்பத்தியில் முன்னிலையில் இருந்த சீனாவே தற்போது இந்தியா முறியடித்துள்ளது. நமது நாட்டில் சுமார் 180 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி சாகுபடி நடந்துள்ளது. அது மட்டுமல்ல, 40% அரிசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் தமிழகம் தவிர ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, ஹரியானா, பஞ்சாப், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெல் விளைச்சல் அதிகமாக நடந்துள்ளது. இதில் தெலுங்கானா முதலிடத்தில் உள்ளது. எல்நினோ பாதிப்பால் தென்மேற்கு பருவமழை பொய்த்துவிட்டது. அதுவும் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பாதிக்கு பாதி குறைந்துவிட்டது. கர்நாடகாவில் காவிரியில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் அங்கும் நெல் சாகுபடி பாதிப்பு. அது மட்டுமல்ல, அணைக்கட்டு பகுதிகளை நெல் பயிரிட தமிழகத்தில் 91 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி தேவை என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டு 75 லட்சம் டன் உற்பத்தி நடந்துள்ளது. ஆனால் அதில் பெருமளவில் மழையால் சேதமாவதால் தூயமல்லி, சீரகசம்பா, டீலக்ஸ், RNR போன்ற சன்னரக நெல்லை மாற்று மாநிலங்களிலிருந்து வாங்க வேண்டியிருப்பதால் விலை ஏற்றத்தை தடுக்க முடியவில்லை. 6 மாதங்களுக்கு முந்தைய விலையுடன் ஒப்பிடுகையில் சன்னரக புலுங்கலரிசியின் விலை 20% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் 1800 நேரடி கொள்முதல்

0: நிலையங்கள் உள்ளன. நெல்லை அரைத்து அரிசி ஆக்கிட சுமார் 3000 நவீன அரிசி ஆலைகள் உள்ளன. தமிழகத்தில் 26 கிலோ அரிசி சுப்பத்திற்கு சராசரியாக 100லிருந்து 140 வரை விலை உயர்ந்துள்ளது. இது போக 25 கிலோ சிப்சத்திற்கு 5% ஜிஎஸ்டி வரியும் செலுத்த வேண்டும். எரிபொருள் விலை உயர்வு நீடித்த போதும் தமிழகத்தில் அரிசி விலையில் மாற்றம் ஏற்படவில்லை. அதே நேரத்தில் வழக்கமாக ஆடி ஆவணி மாதங்களில் அரிசி விலை சிறிது உயர்வதற்கு வாய்ப்புள்ளது. அடுத்து, இந்த வெட்டிவேர் எண்ணெய் 1 கிலோ 28,000 ரூபாய் அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வெட்டிவேர் எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் இயங்குகின்றன. தென்னிந்தியாவில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களில் 1 கிலோ வேற 120 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரைக்கும் விலை கொடுத்து வாங்குகின்றனர். தனியார் நிறுவனங்கள் விவசாயிகள் ஒப்பந்த சாகுபடி முறையில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்க தேவையில்லை. எண்ணெய் நிறுவனங்களை நாடி விற்பனை செய்து சிறப்பான லாபம் பெறலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இயங்கி வரும் மத்திய மருந்து மற்றும் நறுமண தாவரங்கள் நிறுவனத்தில் வெட்டிவேர் சாகுபடி மற்றும் எண்ணெய் தயாரிப்பு குறித்த ஆலோசனை மற்றும் பயிற்சி வழங்கப்படுகிறது. வெட்டிவேரில் தரணி, சிம்பருத்தி, KS1 ஆகிய 3 ரகங்கள் இந்தியாவில் பயிர் செய்யப்படுகின்றன. தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் தரணி மற்றும் சிம்பருத்தி ரகங்கள் விளைவிக்கப்படுகின்றன. தரணி ரகம் 1.5 ஆண்டில் அறுவடைக்கு வரும். இதில் அதிக விளைச்சல் கிடைக்கும். சிம்பருத்தி ரகத்தில் வாசனை அதிகமாக இருக்கும். 1 ஆண்டில் அறுவடைக்கு வரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: வெட்டிவேருக்கு மணல் கலந்த செம்மண் நிலம் அல்லது மணல் கலந்த வண்டல் மண் நிலம் அவசியம். நிலத்தில் 40 முதல் 60% வரைக்கும் மணல் கலந்திருக்க வேண்டும். பள்ளக்கால நிலத்திலும் இதை பயிர் செய்யலாம். அதிகமாக தண்ணீர் தேங்கி நின்றாலும் வெட்டிவேர் வெற்றிகரமாக வளரும். வறட்சி காலத்திலும் தாக்கு பிடிக்கும். பூச்சி தாக்குதல் பெரும்பாலும் ஏற்படுவதில்லை. வெயில் காலத்தில் வெள்ளை இயக்கலுடைய நடமாட்டம் தென்பட்டால் குழாய் மூலம் தண்ணீர் பீச்சை அடித்தாலே போதும். ரசாயன இடுபொருட்களை தவிர்த்து இயற்கை முறையில் சாகுபடி செய்வது சிறந்தது. அடியோரமாக 1 ஏக்கருக்கு 10 டன் மாட்டேறு மட்டும் போட்டால் போதும். 1 ஏக்கர் நிலத்தில் வெட்டிவேர் சாகுபடி செய்ய சுமார் 30,000 நாற்றுகள் தேவைப்படும். நாற்றுக்கு நாற்று 1.5 கால் அடி இடைவெளி விட வேண்டும். 1 நாற்றின் விலை 1.50 ரூபாய். வெட்டிவேர் சாகுபடிக்கு 1 ஹெக்டேருக்கு 16,000 ரூபாய் அரசு மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தம் 25 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் வெட்டிவேர் எண்ணெய் எடுக்கும் இயந்திரங்கள் அமைக்க 40% அரசு மானியம் கிடைக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப விவசாயிகள் ஆடிப்பட்டத்தில் விதைத்தால் அதிக மகசூலை பெறலாம் என விதை பரிசோதனை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். கோடை வெப்பம் தணித்து பருவமழை துவங்கும் காலம் ஆடி மாதம் ஆகும். ஆடிப்பெருக்கு அன்று தண்ணீர் வசதி உள்ள விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொள்வர். அதிக மகசூலை பெற தரமான விதைகளை பயன்படுத்துவது அவசியம். இதன் மூலம் குறைந்த விதை அளவு, சீரான மற்றும் வேகமான முளைப்பு திறன், சரியான பயிர் எண்ணிக்கை, ஒருமித்த ஊக்கும் தன்மை, சீரான முதிர்ச்சி பருவம், குறைவான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற நன்மைகளை பெறலாம். மேலும் 15 முதல் 20% வரைக்கும் கூடுதல் மகசூல் கிடைக்கும். எனவே விவசாயிகள் சான்று பெற்ற விதைகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும். மாவட்ட விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதைகளை பரிசோதனை செய்ய ஒரு விதை மாதிரிக்கு 80 ரூபாய் ஆய்வு கட்டணமாக செலுத்தி பயிர், ரகம், குவியல் எண் ஆகிய விவர சீட்டுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் செயல்பட்டு வரும் விதை பரிசோதனை நிலையத்தில் நெல், சோளம் 100 கிராம், உளுந்து 150 கிராம், நிலக்கடலை மக்காச்சோளம் 500 கிராம், கம்பு, ராகி, சாமை, திணை, குதிரைவாளி 25 கிராம், கத்திரி, முள்ளங்கி, மிளகாய் 10 கிராம், பாகற்காய், புடலக்காய் 250 கிராம், சாம்பல் பூசணி, சுரக்காய், தர்பூசணி 100 கிராம், பீன்ஸ் அவரை 450 கிராம் ஆகிய அளவில் விதை மாதிரி எடுத்து தங்களது முழு முகவரியுடன் கூடிய கடிதத்துடன் இப்போ சொன்ன முகவரிக்கு விதையினுடைய முளைப்பு திறன் அறிந்து தரமான விதைகளை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டுமா தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் தெரிவித்துள்ளார்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தர்மபுரி.

0: தொடர்புக்கு 9500-84-8820.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குருவி பருவத்தில் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண் பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும்போது பதிவு விண்ணப்பம், விஏஓ வழங்கும் நடப்பு பசலிக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்புச் சான்றிதழ், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத்தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்சமாக காப்பீடு தொகையாக நெல்பயிருக்கு 39,100, நிலக்கடலைக்கு 22,600, சோளப்பயிருக்கு 10,300 வழங்கப்படும். எனவே விவசாயிகள் அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி தங்களுக்கு தேவையான விவரங்களை பெறலாம். மேலும் www.pmfby.gov.in என்ற இணையதளத்திலும் சென்று உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன்மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை IIT, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவேகா அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார்.

0: தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற குளிச்சியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு மேல் தேக்கடி தலைமதகு பகுதியில் இருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கன அடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கன அடி வீதமும் என மொத்தம் 350 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துருவாரும் பணிகளை விரைந்து முடிக்க

0: அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம்.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளய மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளய மொழிகள் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை பி ஷகானா. வணக்கம் ஷகானா.
5: வணக்கம் சார்.
4: ஷகானா எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறேன்.
4: நல்லா இருக்கீங்கப்பா, மூக்கு மூலியமா அழகா வந்திருக்கீங்க. உங்க அழகோட ரகசியம் என்ன?
5: ஜாலியா இருப்பேன்.
4: ஓ, ஜாலியா இருப்பீங்க. மகிழ்ச்சியா இருக்கிறது உங்க அழகோட ரகசியமா?
5: ஆமா.
4: எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறீங்க?
5: சரி, நிறைய விளையாடுவேன், நிறைய சாப்பிடுவேன்.
4: பிடிச்ச மாதிரி இருப்பீங்களா?
5: எஸ் சார்.
4: ஓ, அதான் ரகசியமோ. சரி, நானும் இனிமேடி அப்படியே இருக்கேன். சரி, எத்தனை படிக்கிறீங்க நீங்க?
5: 2வது.
4: நல்லா படிக்கிறீங்களா?
5: ஆ.
4: சரி, அழகா கட்டிங் பண்ணிருக்கீங்க, ஆனா பூதான் இல்லை. எங்க போச்சு உங்களுக்கு பூ?
5: அம்மா வச்சு இல்ல சார்.
4: கிராமப்புறம் தானே, எல்லாம் வச்சுட்டு நிறைய வகை வகையா பூ. ஏன் உங்களுக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது?
5: பூ தீந்து போகுது, அதனாலதான்.
4: சரி பரவாயில்ல, பூ எல்லாம் நல்லா இருக்கீங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க சகானா?
5: பாட்டு
4: பாடுங்க.
5: குயிலக்க.

0: நடனாட்டிக்கார்.
1: அவன்தானா? சின்ன பாட்டாக்குது. சரி அடுத்த பாட்டு.
0: பூனை குட்டிய பூனை குட்டிய பானை விட்டாதே, பசிற்க பால் தருவேன் பானை விட்டாதே, ஆட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டிய வேரி தாண்டாதே, பசிருக்க இலை தருவேன் வேரி தாண்டாதே, சிட்டரும்

0: பறந்து போகாதே, பழுத்த பழம் நான் தருவேன் பறந்து போகாதே.
1: நல்லா இருக்குங்க பாட்டு. சரிங்க சகானா, இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்க இல்லை, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: எதுக்காக டீச்சர்?
0: எல்லாத்துக்கும் பாடம் சொல்லி தரதுக்கு.
1: எல்லாத்தையும் பாடம் சொல்லி கொடுப்பீங்க? வாங்க இல்லை ஆக்காக்கி கற்றுக்கோங்க, ஏபிசிடி கற்றுக்கோங்க, ரைம் சொல்ல கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி தருவீங்களா?
0: எஸ் சார்.
1: உங்கள்கிட்ட

0: என்ன வாங்க
1: டாக்டர்?
0: உங்க கூட படிச்சவங்க பூரா டாக்டர் ஆயிடுவாளா?
1: எஸ் சார்.
0: சரிங்க சகானா, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருவரி பண்பை 102.5 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: இணையினைகளே, இன்றைய மரளை மேல் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சா புதுரட்டியூர் பள்ளி குழந்தை பி சகானா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
4: தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று ஆகஸ்ட் 8.
7: மருத்துவ விஞ்ஞானி,
8: நோயியல் நிபுணர் மற்றும் மருத்துவ எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர்.
7: ஊட்டச்சத்து குறைபாடு குறித்த ஆராய்ச்சியில் முன்னோடியாக கருதப்பட்டவர்.
8: அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் இயக்குனர்.
7: இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் பொது இயக்குனர்.
8: இந்திய தேசிய அறிவியல் அகாடமியின் தலைவர்.
7: உலக சுகாதார அமைப்பின் சிறப்பு ஆலோசகர் போன்ற பல்வேறு பதவிகளை வகித்தவர்.
8: பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர்.
7: இந்திய நோயியலாளர் உளிமிரி ராமலிங்கசாமி பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1921.
7: புதினம் மற்றும் சிறுகதை எழுத்தாளர்.
8: இலக்கிய சிந்தனையின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றவர்.
7: சிறுகதை தொகுதிகள், புதினங்கள், மெல்லிசை பற்றிய ஆய்வு நூல் போன்ற பல்வேறு நூல்களை படைத்தவர்.
8: சாகித்ய அகாடமி விருதை பெற்ற தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் சோ தர்மன் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1953.
8: விஞ்ஞானி மற்றும் அறிவியல் அறிஞர்.
7: கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கதிர்வீச்சு ஆய்வுக்கூடத்தின் இயக்குநராகவும் பணியாற்றியவர்.
8: யுரேனிய ஐசோடோப்பை பிரித்தெடுக்கும் முறையை கண்டறிந்தவர்.
7: தனிம வரிசை அட்டவணையில் 103வது தனிமத்திற்கு லாரன்சியம் என்று பெயரிடப்பட்டது இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படுகிறது.
8: இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றவர்.
7: சுழற்சி அலைவியை கண்டுபிடித்த அமெரிக்க விஞ்ஞானி எர்னஸ்ட் ஆர்லண்டோ லாரன்ஸு பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1901.
7: மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்.
8: 14 வயதில் தன்னுடைய முதல் வெற்றியை பெற்று விளையாட்டுலகில் தடம் பதித்தவர்.
7: 310 வாரங்கள் உலக தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தவர்.
8: 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற முதல் வீரர்.
7: 5 முறை தொடர்ந்து விம்பிள்டன் பட்டத்தை வென்ற 2வது வீரர்.
8: 1000 வெற்றிகளை பெற்ற 3வது வீரர்.
7: யூனிசெஃபில் தூதுவராகவும் உள்ளார்.
8: முதன்முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தனிநபரின் பெயரில் தபால் தலை வெளியிடப்பட்டது இவருக்கே என்ற பெருமையை பெற்றவர்.
9: ஒரு துளி மழை என தொடங்கத பெரும் கடந்தான் முதல் அடியை நீ வைத்திடலாம்.
7: 2008 ஒலிம்பிக்கில் இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கமும், 2012 சம்மர் ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கமும் பெற்றவர்.
8: எக்ஸ்பிரஸ் என்றும் ஸ்விஸ் மாஸ்ட்ரோ என்றும் புகழப்படுபவர்.
7: ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த டென்னிஸ் உலகின் முடிசூடா மன்னர் ரோஜர் பெடரர் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1981.
7: கர்நாடக இசைக்கலைஞர்.
8: செம்மங்குடி ஸ்ரீனிவாசர் மகாராஜபுரம் விஸ்வநாதருக்கு இசையை பயிற்றுவித்தவர்.
7: இசையில் காலத்திற்கு ஏற்றபடி புதிய ஆக்கங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதை வரவேற்றவர்.
8: சங்கீத கலாநிதி விருதை பெற்றவர்.
7: திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஆஸ்தான வித்துவான். உமையால்புரம் சாமிநாத ஐயர் நினைவு தினம் இன்று.
8: ஆண்டு 1946.

0: 1942 இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயில் கூட்டிய மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
1: ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் என்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
5: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்பு 8985712345.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோட சேலம்.
7: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
8: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததா தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இந்த விலையை கேட்டுட்டு தான் உழவர் சந்தைக்கே போவீங்க இல்லையா? காய்கள் வாங்குறதே ஒரு கலை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு சின்ன பாராட்டு மட்டும் நம்ம அம்மா கிட்டேயோ மனைவி கிட்டேயோ வாங்கிட்டா அது ஒரு மிகப்பெரிய விருதாக கூட நிறைய பேர் நினைப்பாங்க. ஆமாங்க, காயை பார்த்து வாங்குறதுல அவ்வளோ பெரிய சூட்சமம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோ உங்களுக்கான விலை நிலவரம். இவை யாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரங்கள். தக்காளி 16, கத்திரிக்காய் 25, வெண்டைக்காய் 20, அவரைக்காய் 50, கொத்தவரை 36, முள்ளங்கி 20, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 22, வாழைக்காய் 7.5 ரூபாய், முருங்கைக்காய் 50, புடலங்காய் 26, பீர்க்கங்காய் 38, சர்க்கரை பூசணி 16, சின்ன வெங்காயம் 50, 55, இரண்டு விலைகளில் கிடக்குது. பெரிய வெங்காயம் 38, கேரட் 80, பீட்ரூட் 54, பீன்ஸ் 98, முட்டைக்கோஸ் 44, பூண்டு 238, 168, இரண்டு விலைகளில் கிடைக்குது. இஞ்சி 236, மொச்சை 60, பாகற்காய் 50, உருளைக்கிழங்கு 28, காலிஃப்ளவர் 35. இவை யாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் துணிப்பை இல்லைனா கட்டப்பைகளை எடுத்துகிட்டு போங்க. இந்த பூமியை மாசுபடுத்தாமல் அடுத்த தலைமுறைக்கு தூய்மையாய் அழகாய் ஒப்படைப்போம். நேர்களே, முடிந்த அளவு நாம் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம்.
10: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
11: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ்

0: கேப்டன் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டம் லலிகா அருள்மிகு காவடி பாலமுருகன் திருக்கோயில் பங்குனி உத்திர திருவிழா ஏப்ரல் 1 சிறப்பாக நடைபெறும். காலை கங்கை பூஜை, கும்ப பூஜை, தொடர்ந்து அன்னதானம், மாலை 6 சுவாமி திருவிதி உலா நடைபெறும். அனைவரும் வருகை அருள் பெறுக.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
8: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
9: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
10: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
8: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
11: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு தந்தை மகன் ஒன்றாக அமர்ந்தார்கள் சாப்பிடுவதற்கு. ஒரு தட்டில் உணவு இருந்தது, அந்த தட்டின் மேல் முட்டை இருந்தது, பக்கத்து தட்டில் வெறும் சாதம் மட்டும் இருந்தது. மகனே, உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள் என்று சொன்னார் அந்த தந்தை. இவன் பார்த்தான் இந்த மகன், முட்டை இருக்கக்கூடிய சாப்பாட்டு தட்டை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய தந்தைக்கு முட்டையே இல்லாத சாப்பாட்டு தட்டை பக்கத்தில் வைத்தான். இவனுக்கு ஒரு பெருமை, நான் முட்டை இருக்கக்கூடிய சாப்பாட்டு தட்டை எடுத்துக்கொண்டோம் என்று. இருவரும் சாப்பிட தொடங்கினார்கள். அந்த தந்தையின் தட்டில் இருந்த சாப்பாட்டை எடுக்கிற போது, தோண்டி சாப்பிடுகிற போது உள்ளே 2 இருந்தது. அதை பார்த்தவுடன் இவன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அந்த தட்டை எடுத்திருந்தால் 2 கிடைத்திருக்குமே என்கின்ற ஒரு வேதனை. அடுத்த நாள் அதே போல சாப்பாடு பரிமாறப்பட்டது. அதே போல ஒரு தட்டில் முட்டையும், மற்றொரு தட்டில் முட்டை இல்லாமலும் இருந்தது. தந்தை சொன்னார், உனக்கு இன்று எந்த தட்டு வேண்டுமோ எடுத்துக்கொள் என்றார். இவன் யோசித்தான், முட்டையே இல்லாத அந்த தட்டை எடுத்தான். அதில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை கிளறி பார்த்தான், உள்ளே முட்டையே இல்லை. ஏமாந்து போய்விட்டான். அவன் நினைத்தான், நேற்று இருந்ததைப் போல சாப்பாட்டுக்குள் 2 இருக்கும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அது நடக்கவில்லை. சாப்பாட்டுக்குள் எந்த முட்டையும் இல்லை. பக்கத்தில் இருந்த அவனது தந்தை சாப்பாட்டுக்கு மேலே வைத்திருந்த ஒரு முட்டையை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். இவன் அமைதியாக இருந்தான். அடுத்த நாள் 2 சாப்பாடு, ஒரு தட்டின் சாப்பாட்டின் மேல் முட்டை இருந்தது, மற்றொரு தட்டில் சாப்பாட்டின் மேல் முட்டை இல்லை. உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள் என்று சொன்னார் தந்தை. இவன் மௌனமாக இருந்தான். பிறகு அவன் சொன்னான், அப்பா, நீங்கள் தான் என்னை விட வயதில் பெரியவர். அது மட்டுமல்லாமல் இந்த குடும்பத்துக்காக உழைத்து கொண்டே இருப்பவர். எனவே நீங்கள் உங்களுக்கு பிடித்த தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் விடுகிற தட்டை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் கருணையோடு. உடனே அந்த தந்தை முட்டை இருக்கிற தட்டை எடுத்து சாப்பிட்டார். அவன் முட்டை இல்லாத தட்டை எடுத்து சாப்பாட்டை சாப்பிட்டான். சாப்பாட்டை கிளறுகிற போது அந்த சாப்பாட்டுக்குள் 1 அல்ல 2 அல்ல 3 முட்டைகள் இருந்தது. அவன் அதிர்ச்சியோடு தந்தையை பார்த்தான். மகனே, அடுத்தவர்கள் நலம் பெற வேண்டும் என்று நாம் நினைக்கிற போதே நாம் நலம் பெறுவோம். அடுத்தவர்களை அபகரிக்க வேண்டும், அடுத்தவர்கள் எப்படி போனால் என்ன, நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கிற போது நம்முடைய வாழ்க்கை திசை மாறி போகிறது, நமக்கு ஆபத்து வருகிறது. அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளத்தில் உருவாகிற போது நமக்கு நன்மை உருவாகிறது என்று அந்த தந்தை சொன்னார். அடுத்தவனுக்கு குழி நோண்டுகிற நேரத்தை நமக்காக பயன்படுத்தினால் நாம் அதில் நாம் வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரத்தையே அமைத்து கொள்ளலாம் என்கிறது ஒரு பழமொழி. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
8: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
12: நேர்களே, இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்னைக்கு தலைப்பு என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, முதல் பயணம். ஆமாங்க, நாம் செஞ்ச முதல் பயணம் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நேரலை நிகழ்ச்சியாக வளம் வரப்போகுது. நேர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். பயணம் அப்படின்றதே ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லலாம். நிறையா மனிதர்களை அறிமுகப்படுத்தும், நிறைய இடங்கள் புது சூழ்நிலைகளை அறிமுகப்படுத்தும்னு சொல்லலாம். முதல் பயணம் எப்படி இருந்தது, எங்கே போனீங்க, என்ன மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் அங்கேருந்து சேகரிச்சுட்டு வந்தீங்க, அதை இன்னும் எவ்வளோ ஆழமாக பசுமையாக உங்கள் மனசில் அப்படியே நினச்சிருக்கு, இந்த மாதிரியான அனுபவங்களை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து சொல்லலாம். 9:05 வானலில் வசந்தம், இன்று முதல் பயணம் என்னும் தலைப்பில் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
13: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின் போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிர மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000ஆக அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளி துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 $250 பில்லியன் அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது $14 பில்லியன் உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 அன்று வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் 2ம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் 3வது வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வு எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது.

0: கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை மணி 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:25.
2: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தருமபுரி.
3: தமிழ்நாடு ஷெட்யூல் டிரைவ் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக அன்போடு அழைப்பது ஏஜே ஃபார்ம்ஸ் வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ், தலைச்சோலை.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.
5: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
6: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8 ஆண்டு திருவிழா August 10-12 நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
13: தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
14: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
15: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
16: எப்பாவது ஒரு காரணத்தினால

மதருக்கு ஃபீட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, இந்த பம்ப்டு மில்கை நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது, அதிகமாக பால் இருக்க தாய்க்கு அப்படிங்கும்போது பம்ப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இது எப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விமென்க்குன்னா, அவங்க வந்து வேலைக்கு திரும்பும்போது. இப்போது சில பேருக்கு இப்போ 6 மாதம் மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்கிறோம், ஆனால் சில பேர் வந்து 3 மாதம் 4 மாதத்துலேயே திரும்பி போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க அந்த லீவை முன்னாடியே எடுத்திருப்பாங்க, வேற வேற காரணங்கள்னால 3 மாதம் 3.5 மாதம் அவங்க வேலைக்கு திரும்பி போறாங்கன்னா இந்த குழந்தைக்கு என்ன பால் கிடைக்கும் இல்லையா? அப்போ இந்த பிரஸ்ட் பம்ப்ல நம்ம மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டெரைலா வச்சோம்னா, அந்த டைம்ல பவுடரை கலக்கிறதுக்கு பதிலா தாய் அங்க இல்லாட்டாலும் வேற யாராவது தாய்ப்பால பேபிக்கு கொடுக்க முடியும். அதுதான் பிரஸ்ட் மில்க் பம்பிங்கோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ். இதுல வந்து சோ பேபி நிக்கூல் அட்மிஷன் ஆகிற மதர்ஸுக்கு பம்பிங் இஸ் யூஸ்ஃபுல். ஏன்னா அப்போதான் எப்போ வந்து டாக்டர் தாய்ப்பால் வேணும் கொடுங்க பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லும்போது பால் இருக்கணும்ல, அதனால அந்த இதை வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணும். நர்சிங் பிராங்கிறது வந்து ப்ரெக்னென்சியில் பிரெஸ்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும், நிறைய மோஸ்ட்லி ஜாஸ்தி ஆகும். அட்லீஸ்ட்

0: இதில் வந்து ஸோ பேபி நிக்கூல் இல்லை அட்மிஷன் ஆகிற மதர்ஸுக்கு பம்பிங் இஸ் யூஸ்ஃபுல். ஏன்னா அப்போ தான் எப்போ வந்து டாக்டர் தாய்ப்பால் வேணும் கொடுங்க பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லும்போது பால் இருக்கணும்ல, அதனால அந்த இதை வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணும். நர்சிங் ப்ராங்கிறது வந்து ப்ரெக்னென்சியில் பிரெஸ்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும், நிறைய மோஸ்ட்லி ஜாஸ்தி ஆகும், அட்லீஸ்ட் ஒரு சைஸ் ஜாஸ்தி ஆகும், கப் சைஸும் ஜாஸ்தி ஆகும். அதனால திருப்பி மெஷர் நீங்கள் யூஸ்வலாக போடுற ப்ராவோட ஒரு கப் சைஸ் அதிகமாகவும், நீங்கள் எவ்வளோ வெயிட் கெயின் பண்றீங்களோ, இப்போ பிரெக்னன்சியில 20 கிலோ கெயின் பண்ணினா அந்த வெயிட் கெயின்னால கூட பிரா சைஸ் மாறும். ரொம்ப டைட் ஃபிட்டா இல்லாம கம்ஃபர்டபிள் பிரா சைஸ் ரீமெஷர் பண்ணி அந்த டைம்ல வாங்கிக்கணும். ஃபுல்லா இப்போ நிறைய ஃபீடிங் பிராஸ் கிடைக்கிறது விச் ஆர் ஓபன், பட் அண்ட் அதுக்குமே நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். யூஸ்வலாக நல்ல ஃப்ரண்ட் ஓப்பன் நம்ம உட்காந்து ஃபீட் பண்ணுறது ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஓப்பன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சில பேருங்க வந்து வாங்குற அந்த நைட்டி ஆர் ஃபீடிங் நைட்டி ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறது ஹாரிசான்டலாக இருக்கும் அந்த ஜிப்பு, ஆனால் ப்ரா வந்து வர்டிக்கலாக ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு ஸ்கொயர் வழியாக நீங்கள் அந்த பேபி அந்த எப்படி அந்த குழந்தை போய் ஒரு ஸ்கொயர் வழியாக அந்த காம்பை பிடிச்சி பிடிக்கும், அது வந்து மதருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேபிக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபீடிங் ப்ரா மட்டும் இல்லை, லாக்டேஷன் போது தாய்ப்பால் கொடுக்கும்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில் தருமபுரி.
4: நேரம் 7:31. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஏழு மணி 7:31, காலையில் எல்லாருமே பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். நிறைய பேர் கிச்சனில் நான் இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எதையாவது நம்ம உருட்டிக்கிட்டு இருப்போம். நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க வேலைகள காலையில் எழுந்த ரொட்டீனாக என்ன வேலை செய்வாங்களோ அதை அவங்க செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா. கரெக்டாக நம்ம அந்த ரொட்டீன் வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கான ரிலாக்ஸான நேரத்தை நம்ம ஒதுக்கிறதே இல்லைன்னு சொல்லணும். பாடல்கள் கேட்குறது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லலாம். எல்லா உயிர்களுக்கும் பிடிச்சது இசை தானே. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நெகிழி சந்தோஷ சாரல்னாவே திரை இசை பாடல்கள், கூடவே பொது அறிவு கேள்வியும் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி, இந்தியாவின் 101வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள க்ளோ ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது. இதுதான் இன்னைக்கு சந்தோஷ சாரலுக்கான பொது அறிவு கேள்வி. இதற்கான விடையை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். விடை தேடிக்கிட்டே இனிமையான பாடல்களை கேட்கலாமா? ரெட்ரோ சாங்ஸ்னு சொல்லக்கூடிய 80ஸில் வந்த திரைப்பட பாடல்களை நம்ம கேட்க போகிறோம் நேர்களே. அப்படியே பாடல்களை சும்மா செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது ஒரு கணக்காலம், அது ஒரு இனிமையான காலம், அந்த அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு அந்த இயரில் பிறந்திருக்கவங்க எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா. நல்ல பாடல்களை கேட்டு ரசித்து வளர்ந்தவங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, எங்கள் காலத்து பாடல்களும் இனிமையான பாடல்கள் தாங்க அப்படின்னு இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, பாடல் என்னன்னு கேட்கலாமா? நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற முதல் பாடல் புது பாடகன் திரைப்படத்திலிருந்து தானு இசையில் அவரே இசையமைச்சு பாடல் வரிகளும் எழுதியிருக்கார்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: எஸ்கே மகப்பேறு மற்றும்

7:40 நிமிஷம் கேட்டுட்ருக்கோம் நேர்களே. இது சந்தோஷச்சாரல். நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழ்நாட்டின் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டை இகேஒய்சி சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இன்னும் இகேஒய்சி செய்யாத குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் அருகிலுள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று விரல் ரேகை பதிவு செய்து இகேஒய்சியை செய்து முடிக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: மேலும்
2: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: எஸ்கே

7:42 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. இது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல்ல நம்ம கேட்க போற அடுத்த பாடல் காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், இளைய பாரதி பாடல் வரிகளில் மனோ சித்ரா குரலில்.

0: பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: தமிழ்நாடு ஷெட்யூல் டிரைப் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ், ரேவநாதன், சண்முக பிரியா, ஏற்காடு.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: நெர்லே சந்தோஷ சார்லோட இன்னைக்கு பொதுவறிவு கேள்வி கேட்டிருந்தா இல்லையா, இதற்கான விடையை தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் 101வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள க்ளோ ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில் அருணாச்சல் பிரதேசம். இந்த பிரதேசத்தில் தாங்க இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. நெர்லே, நாம் இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மகாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
10: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
11: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
10: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
12: இன்று August 8 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்திய விடுதலை போராட்டமானது 100 ஆண்டுக்கு மேல் நடைபெற்றிருந்தாலும் கூட அவற்றில் தீவிரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இந்திய போராட்டத்தின் சிகரமாக திகழ்வது குவைட் இந்தியா மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய வெள்ளையனே.

ஏறு போராட்டம் தான். 1942 ஜூலை மாதம் வார்தாவில் கூடிய இந்திய தேசிய காங்கிரசின் செயற்குழு வெள்ளையனை வெளியேறு என்கிற இயக்கத்திற்கான வழியை

0: சின்னம் எழுப்பி அத்தகு சான்றோர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது கூட நாம் செய்ய வேண்டிய இன்றியமையாத கடமை என்பதாக இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் உங்களிடத்தில் நினைவு கூறுவது ஒரு இந்திய குடிமகன் என்கிற முறையில் எனக்கான கடமையாகிறது என்றே நான் உணர்கிறேன். அதையே உங்களுக்கு இப்பொழுது நான் பணிவன்போடு சொல்லிக் கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புனல். ஆமாங்க, இது வரைக்கும் நான் பண்பலையில் பேசினதில்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க. எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். என்ன நம்பர்னு நோட் பண்ணிக்கோங்க. 0-43-42-24-40 மற்றொரு 0-43-42-24-40. அதே போல் இல்லைங்க, நான் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணி உங்ககிட்ட பாட்டு கேட்குறேனே என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. 0-43-42-24-40 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வைங்க. இது பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
10: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
11: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்பு நாள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
12: தமிழ்நாடு ஷெட்யூல்ட் ரைட் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக அன்போடு அழைப்பது AJ ஃபார்ம்ஸ், வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ், தலைச்சோலை.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறை விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான்

0: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
3: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பொன்னியின் பொதுப்புனர். இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. பரகூர் கிராமத்திலேருந்து அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சக்தி பிரணேஷ். இவங்க வந்து மீசைய முறுக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டுருவோம் மனையர்களே.

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965 2399.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: 8:21 கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்பு நாள் இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. ஆரம்பமாக ரொம்பவே அழகான நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டு இருக்காங்க அறிமுக நேயர்கள். நிகழ்ச்சிக்கு வரும் நேயரை வரவேற்போம் தொலைபேசி மூலமாக. நம்ம கூட இணையறாங்க. வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம்.
7: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: வணக்கத்துடன் திருப்பூர் கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம்.
7: பாலசுப்ரமணியம் என்ன பண்றீங்க?
8: கைத்தறி நெசவு.
7: இப்பதான் நெசவாளர்கள் தினம் போச்சு இல்லையா?
8: நேத்து தான்.
7: எவ்வளவு வருஷமா நெசவு தொழில் செஞ்சுட்டு வரீங்க?
8: நான் ஒரு 45 பண்ணிட்டு இருக்கேன்.
7: அப்போ ரொம்ப நீண்ட வரலாறு இல்லையா? 5 போனா ஹாஃப் செஞ்சுரின்ற மாதிரி இல்ல இருக்கு.
8: இதுல இருந்து வெளியே வரல, அதுக்குள்ளயே இருக்கும்.
7: சரிங்க, என்னென்ன நெசவு எல்லாம் செய்வீங்க ஐயா நீங்க?
8: இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவை சாஃப்ட் சில்க்ங்கறதங்களங்க.
7: சாஃப்ட் சில்க்.
8: ஆமாங்க. அது முதல்ல செகவம் காட்டன். அப்புறம் இந்த கோரான்னு வந்தாங்க, ஸ்டீகோன்னு.
7: சரி.
8: அப்புறம் கோரா பை கோரா நிறைய வெரைட்டிகள்லாம் பண்ணனும். இப்போ வந்து இந்த சாஃப்ட் சில்க்ஸ் வந்துட்டோம்.
7: சரிங்க. நீங்க நெய்த புடவைகள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இது அப்படின்னு ஏதாவது இருக்கா, நினைவுகள் இருக்கா?
8: அது எப்படிங்க சொல்றது, பல பழத்துல எந்த சுளை சுவைன்னு சொல்றது, நாங்க நெய்யறது எல்லாமே பிடிச்சது.
7: எல்லாமே பிடிக்கும். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த கலர் காம்பினேஷன் அப்படின்னு ஏதாவது பர்டிகுலரா ஒண்ணுமே இல்லையா?
8: இல்ல, அது எப்படிங்கன்னா இந்த ரகம் போடும் போதே அவங்க காட்டுவாங்க, எந்த ரகம் போடுறீங்கன்னு. நமக்கு பிடிச்ச ரகத்தை நம்ம செலக்ட் பண்ணி நெய்யறோம்.
7: சரி, சரிங்க. அதனால எல்லாமே பிடிக்கும்.
8: ஆமாங்க, ஆமா.
7: சரிங்க, சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
8: எனக்கு பாத்தீங்கன்னா இந்த எங்கேயும் எப்போதும் இருந்து இந்த உன் பேரே தெரியாதுன்னு ஒரு பாட்டு இருக்கும்,
7: கேட்டுருவோமா?
8: மகிழ்ச்சி.
7: நன்றி.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345. மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தொடர்புக்கு 8985712345.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் காலை 8:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேர்களே, தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
6: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
6: தருமபுரி.
5: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
8: வணக்கம். நான் உலக நாடுகள்லாம் பயணப்படுற போது மேற்கத்திய நாடுகளில் அவங்க சில இடங்களை கூட்டிட்டு போய் நம்மளை காட்டுவாங்க. 200 வருஷ பழசு, 100 வருஷ பழசு, 300 வருஷ பழசுன்னு அவங்க காட்டுறப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட பழசு அவ்வளோதான், 300 வருஷம்தான் அது இருக்குது. அதே சமயத்தில் அதை அவங்க பாதுகாக்கிறாங்க. 2004 ஒரு பெரிய சுனாமி வந்தது. நாமளே கண்ணுக்கு தாப்புல பார்த்தோம். சுனாமினா என்னன்னு தெரியாம இருந்தோம். சுனாமிங்கிறது ஜப்பானிய வார்த்தை, தமிழ்ல அதுக்கு ஆழிப்பேரலைன்னு உண்டு. இந்த ஆழிப்பேரலை வந்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தது. எது எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நன்மையை செஞ்சுட்டு போச்சு. என்ன அப்படின்னா, இந்த கடல் பொங்கி எழுந்து மீண்டு உள்ள போச்சு இல்லையா, அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய மகாபலிபுரம் கோயிலுக்கு பக்கத்துல சாலுவன் குப்பம்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதனுடைய பழைய பேர் வந்து திருவிழிச்சில். சரி, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பழைய கோயில். இது கிமு, அதுதான் ஆச்சரியம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு தமிழகத்தில் கோயில்கள் இருந்ததற்கான அடையாளத்தில் இது ஒரு முக்கியமான கோயில். கோயில்கள் எப்படி கட்டப்பட்டன அப்படின்னா, முதல்ல மண்ணால் கட்டப்பட்டன, அவை மழையால் மறைந்து போயின. மரத்தால் கட்டப்பட்டன, அவை நெருப்பால் அழிந்து போயின. இப்படி மண்ணாலும் மரத்தாலும் கட்டப்பட்ட கோயில்கள் நிலையற்றவை என்று கண்டுபிடித்த பல்லவர்கள் தான் முதலில் கற்கோயில்களை உருவாக்குகிறார்கள். பாண்டியர்களும் அவர்களுக்கு சலித்தவர்கள் இல்லை, கற்கோயில்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கற்கோயில் மகாபலிபுர கோவிலுக்கு இணையான கோவிலாக இன்றைக்கு நம்ம கண்ணு எதிரே தோன்றுகிறது. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இது முதல்ல செங்கல்ல தான் கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய அப்போது ஏற்பட்ட ஒரு பெரிய சுனாமியின் காரணமாக அது கடல் கொண்ட பிறகு இந்த பகுதியினுடைய செங்கல் பீடத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலேயே கற்கோயில கட்டிட்டாங்க பல்லவர்கள். இது ஒரு முருகன் கூடிய வழிபாட்டு தலமாக இருந்திருக்கு அப்படின்ட்டு நம்முடைய தொல்லியல் அறிஞர் திரு நாகசாமி அவர்கள் இதை பற்றி ஒரு குறிப்பு தர்றார். இது முருகன் கோயில் தான்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, கல்லாலே செய்யப்பட்ட வேல் உண்ணங்க கிடைச்சிருக்கு. அதே போல தெரக்கோட்டா என்று சொல்லக்கூடிய சுடுமண் சிதையாலான நந்தியும் அங்கே கிடைச்சிருக்குது. அப்ப செங்கல் அடித்தளம், கற்றளி மேற்றளம், முருகன் கோவில், பல்லவர்கள் மேல கட்டியிருக்கிறாங்க. சங்ககால கோயிலுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா. என்ன ஆதாரம்னா, கட்டப்பட்டிருக்கக்கூடிய செங்கற்கள் அகலம் மிகுந்தவையா இருக்கு. இப்போ ஒரு செங்கல் இப்படிதான் இருக்கும், ரெண்டு செங்கலை சேர்த்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இந்த செங்கல்கள் எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, பூம்புகார், மாங்குடி, இது போன்ற இடங்கள்ல நம்ம கிடைக்கக்கூடிய செங்கல்களுடைய அளவும் இந்த செங்கலுடைய அளவும் ஒரே மாதிரி இருக்குது. சரி, ஏன் இத்தனை நாளா நமக்கு இது தெரியல அப்படின்னா, வழக்கமா நம்ம இலக்கியத்தின் மூலமாகத்தான் ஒன்று தேடுவோம். இங்க திருஞான சம்பந்தர் வந்து பாடினார், திருநாவுக்கரசர் பாடினார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இலக்கிய ஆதாரம் இருக்கணும், கல்வெட்டுகள் இருக்கணும், மத்தெல்லாம் சொல்லுவோம். இதுக்கான கல்வெட்டுகள் இருக்கு, என்னென்ன காலத்து கல்வெட்டு எல்லாம் இருக்குங்கிறத அதை வரிசைப்படுத்தி சொல்லி

0: இருக்காங்க. அப்ப இந்த கடல் பின்வாங்கிய போது பூமிக்கு அடியில இருந்து இந்த கோபுரம் மண்ணெல்லாம் அரிக்கப்பட்ட பிறகு மேல வந்திருக்கு. அப்படியே மேலதான் இருந்திருக்கு, கடல் கொண்டு மூடிடுச்சு, கடல் கொண்டு வெளியில் வந்துருச்சு. இப்ப இது வழிபாட்டு தலம், முருகன் எல்லாம் இருக்கட்டுங்க, இவ்வளவு பழமையான நாகரிகத்தோடு அன்றைக்கு கோவில் கட்டுகின்ற ஒரு சிற்பக்கலையும் அறிவும் அறிவியல் அறிவும் நம்மகிட்ட இருந்திருக்குது. இவை எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒன்று. திருவண்ணாமலைக்கு பக்கத்தில், புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் 1000 ஆண்டு பழைய கோயில்களை பூமிக்கு அடியிலேருந்து எடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, மீண்டும் மீண்டும் இதெல்லாம் தோண்டி எடுக்கிறது பெருசானு கேட்கக்கூடாதுங்க. நம்ம எவ்வளோ பழைய ஆட்கள்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. விண்ணை நோக்கி போகின்ற நம்முடைய அந்த அறிவியல் அறிவு மண்ணுக்குள்ளேயும் சென்று பார்த்தால்தான் நம்முடைய பழமையை தெரிந்து கொள்ள முடியும். இந்த அற்புதமான கோவிலை பற்றிய செய்திகளை நாம் வந்து பல்வேறு இடங்களில் பார்க்குறோம். யுனெஸ்கோ புலிக்குகை என்ற ஒன்று அறிவித்தது, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குங்கிறதா உண்மை. அதனால் சமீபத்தில் நமக்கு இயற்கை கொடுத்த கொடையாக இந்த கோவிலை கருதுவோம். வாய்ப்பு கிடைத்தால் சென்று பார்த்து வருவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: எட்டு மணி 36 நிமிஷம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க நேரில். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி இது. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30

0: சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பொன்னியின் புதுப்பினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக. ஏற்காடுல இருந்து தேவா இவங்க கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்போமா?

0: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
8: JSW நியோஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியோஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 8:46 நிமிடம். கேட்டு ரசிச்சிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஆபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 நாள் லீவு போட்டுள்ளாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு. அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்கக்கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பார், நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை.

0: அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா, இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடே கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புகிறதில்ல. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா அவனுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேரம் 8:54. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. பொன்னியின் புதுப்பு நல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேரே. அடுத்ததா நல்லம்பாளையிலிருந்து அறிமுகமாகறாங்க கவிதா. இவங்க கேட்டிருக்காங்க பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்போம் மனிதர்களே.

0: நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் காலை 9 மணி. நேயர்கள் கேட்கலாம். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: உலகத்தில் முதலாளித்துவம், பொது உடைமை இவற்றுக்கிடையே இந்த இரண்டு பெரு தத்துவங்களுக்கு இடைப்பட்ட பாலமாக கூட்டுறவு என்ற தத்துவம் இருக்கிறது. கோஆபரேஷன் இஸ் த பேலன்ஸ் பிரிட்ஜ் பிட்வீன் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். முதலாளித்துவத்திற்கும் பொது உடைமைக்கும் இடைப்பட்ட ஒரு இணைப்பு கூட்டுறவு. எல்லோரும் ஒருவருக்காக, ஒருவர் எல்லோருக்காக, எல்லோரையும் ஒக்க நோக்குகிற பார்வை கூட்டுறவு தத்துவத்தின் அடித்தளம். அதனால்தான் அண்ணல் காந்தியடிகள் கூட்டுறவு தத்துவத்தை ஊக்கப்படுத்தினார். அதைத்தான் நம்முடைய மகா சன்னிதானம் குன்றக்குடி முன்மாதிரி கிராமத்தின் சிறு தொழில்கள் அனைத்தையும் கூட்டுறவு தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்க வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று ஆண்டு ஆய்வு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும். சிறு தொழில்களின் வளர்ச்சியை பற்றி, பொதுமக்களிடம் அதற்குரிய பங்களிப்பை பற்றிய மிகப்பெரிய ஆய்வு நடைபெறும். அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினத்தை ஏழை மக்களுக்கான வேலைவாய்ப்புக்கான வெளிச்ச தினமாக நம்முடைய மகா சன்னிதானம் மாற்றி காட்டினார்கள். காந்தியடிகள் குறிப்பிட்டார் தன் வாழ்வின் நிறைவு பகுதியில், நான் 125 ஆண்டுகள் வாழ ஆசைப்பட்டேன், ஆனால் என் இந்தியா என்னோடு இல்லை. வாழ்வின் இறுதியில் அவர் சொல்லுகிறார், முதல் நாள் ஒரு பிரார்த்தனை கூட்டம், அவர் மீது வெடிகுண்டு வீச்சு தாக்குதல் நடக்கிறது. அதிலிருந்து அண்ணல் காந்தியடிகள் தப்பிக்கிறார். அப்போது தன் பேத்தி மனுவிடம் சொல்கிறார், மனு, இந்த வெடிகுண்டு தாக்குதலிலேயே நான் இறந்திருக்க வேண்டும். யாராவது என்னை நேருக்கு நேர் துப்பாக்கியால் சுட வேண்டும். அப்போது நான் ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே இந்த மண்ணில் கீழே விழுந்து மடிய வேண்டும். அப்படி ஒரு மரணம் நடந்தால்தான் நான் மகாத்மா, இல்லை என்றால் நான் மகாத்மா இல்லை என்று நீ கூரை மீது ஏறி நின்று கூவ வேண்டும் என்றார். இந்திய நாடு விடுதலை அடைந்து இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகும் வறுமை ஏழ்மையை மாற்ற முடியவில்லையே, தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆனால் அண்ணல் காந்தியடிகள் நம்மை பார்த்து ரூபாய் நோட்டுகளிலிருந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். ரூபாய் நோட்டையே கும்பிட்டுக் கொண்டிருக்கிற மக்களை பார்த்து, காந்தியடிகள் காட்டிய தடத்தில் மனிதகுலம் பயணம் செய்ய வேண்டும், அதுவே உண்மையான காந்தியடிகளுக்கு நாம் செய்கிற அஞ்சலியும் பிரார்த்தனையுமாக இருக்க முடியும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

பண்பலையில் நேரம் 9:04. நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்கள் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: JSW நியோ ஸ்டீல், வானுயர்ந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில். JSW நியோ ஸ்டீல்,
8: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
2: நேர்களே, இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற தலைப்பு முதல் பயணம். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பயணம் வந்து போயிருப்போம், நிறைய இடத்துக்கு போயிருப்போம், நிறைய பேரை பார்த்துருப்போம், நிறைய உணவுகளை சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் போன முதல் நீண்ட தூர பயணம் தான் வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக நம்ம மனதிலே இருக்கும். அப்படி நீங்கள் போன உங்கள் நீண்ட தூர பயணத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம நீண்ட தூரம் போயிட்டு வந்த அந்த பயணம் வந்து முடிஞ்சாலும் நம்ம மனசில் இருக்கிற அந்த பயணத்தோட நம்ம எடுத்த புகைப்படங்களோ இல்லை நம்மளோட நினைவுகளோ பார்த்திங்கன்னா நம்ம மனதை விட்டு நீங்காமலே இருக்கும். அப்படி நீங்கள் போன பயணத்தை பற்றி இன்றைக்கி என்னோட பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் நம்ம நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கும், அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிற்கும், அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். எல்லாருமே வந்து ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் வந்து நிறைய இடத்துக்கு போயிருப்போம், நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். அது எல்லாமே இன்னைக்கு என்னோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட சேர்ந்து நானும் வந்து உங்கள் பயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல ஒரு நேயர் வந்து வந்திருக்காங்க. எங்கிருந்து கால் பண்ணுறாங்கன்னு பேசுவோம்.
9: இனிய வணக்கம்மா.
2: வணக்கம் வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
9: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழி சகோதரி.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம், சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சியை கேட்டீங்களா, தலைப்பு கேட்டீங்களா?
9: தலைப்பு கேட்கமா. நீண்ட நேர பயணம், நீண்ட தொலைவு போன பயணத்தினுடைய இன்பம் எப்படின்றது தலைப்பு கொடுத்தீங்க.
2: ஆமா, கேட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க வந்து ரொம்ப நீண்ட தூரம் போன பயணம் எது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
9: நான் கேரளா தேக்கடி போயிருந்தேங்கம்மா ஃபேமிலியா. அது வழியில வந்து தேனி,

0: கொடைக்கானல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனதுனால ரொம்ப ஒரு சிறப்பா இருந்துச்சுமா. போட்டோஸ் அந்த வந்து தேக்கடியில போட்டிங் போனது, அந்த டேம் கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு வந்த அதெல்லாம் ஒரு மெமரி, ஒரு இயற்கையை ரசிச்சு வந்து எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாதுமா.
1: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு நேயர், யார் எங்க இருந்துன்னு கேட்போம். வணக்கம்,
2: தகடூர் அன்பளிக்கு இனிமையான காலை வணக்கங்கம்மா.
1: காலை வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அலிம்புதூர் கலைச்செல்விங்கம்மா.
1: கலைச்செல்விமா, சொல்லுங்க நீங்க எங்க வந்து முதல் பயணம்?
2: நாங்க இப்ப இல்ல, நான் ஒரு சின்ன பிள்ளையா இருப்பாப்ப. அப்ப கன்னியாகுமரி, நாங்க அப்பா அம்மா அவங்க எல்லாம் சொந்தக்காரங்களோட எல்லாம் கன்னியாகுமரி போயிருக்கு, போன அனுபவம் இருக்கு.
1: ஓகே,
2: அங்க போயிட்டு நல்லா கடல்ல நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடினது, அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், சங்கு மாலை அது இது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம், அந்த ஓலை விசிறி.
1: கண்டிப்பா நம்ம வந்து கடற்கரைக்கு போனோம்,
2: அந்த பொருட்கள் எல்லாம் சங்கு சங்குல பேரெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் இருக்கு, இன்னமும் அப்படியே வச்சிருக்கோம், ஞாபகமா வச்சிருக்கோம். சங்குல எங்களோட பேரு, என்னோட தங்கச்சியோட பேரு எல்லாம் எழுதி எழுதி அதுல வாங்கிட்டு வந்தோம்.
1: கண்டிப்பாமா, நம்ம வந்து கடற்கரைக்கு.
2: அப்புறம் அந்த இதுக்கு போனோம், விவேகானந்தருக்கு போயிட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு.
1: சொல்லுங்க.
2: நல்லா அதுல போன அனுபவம், நல்லா அப்படியே அலையெல்லாம் நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு, அப்படியே அதுல போயிட்டு உள்ளார போயிட்டு எல்லாம் கும்பிட்டு. ஆனா இப்ப கொஞ்சம் சரியா அந்த ஞாபகம் மறந்து போயிருக்கு உள்ளார போனது.
1: அப்படிங்களா, சரி சரிங்க.
2: ஆனா ஞாபகம் கொஞ்சம் இருக்கு எனக்கு, அங்க உள்ளார போனதெல்லாம் இருக்கு.
1: சரிங்கம்மா, ரொம்ப அருமையா
2: சொன்னீங்க. அப்புறம் பழனி போயிருக்கோங்க, பழனி போயிருக்கோம்.
1: நல்லது நல்லதுமா,
2: இந்த அனுபவம் எல்லாம் இருக்குங்கம்மா.
1: நம்ம பயணம் முடிஞ்சாலும் நம்மளோட பயணத்தோட அந்த நினைவுகள் வந்து நம்ம மனசுல
2: இருக்கு, அந்த அனுபவங்கள், அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்னமும் மனதுல அப்படியே இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பாமா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிமா.
2: நன்றிங்கம்மா,
1: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் பாத்துருவோம். வணக்கம் வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா, நான் சேலம் செம்மாண்டப்பட்டி கால் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கய்யா, நீங்க எங்க வந்து உங்களோட முதல் பயணம் வந்து போயிட்டு வந்தீங்க? ரொம்ப தூரமான
3: பயணம் அப்படின்னு சொல்றதை விட, போன வருடம் வந்து வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுமா.
1: நல்லது, போயிட்டு வந்தீங்க.
3: அஞ்சு நாள் பிரயாணம், ஆனா வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது.
1: கண்டிப்பா
3: தமிழ்நாட்டுல உள்ள கோயிலுங்களை விட ஒரு அழகான கோயில்ன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கங்கா தீர்த்தத்துல வந்து நீராடி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கும் போது அந்த அந்த மகிழ்ச்சி வந்து இன்னும் அந்த ஒரு வருஷம் ஆயுமே அந்த நினைவு இன்னும் போகல.
1: ஆமா, நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம போயிட்டு வந்த அந்த நினைவுகளை பத்தி நம்ம நினைக்கும் போது இப்போ போயிட்டு வந்த மாதிரியே நம்மளுக்கு அந்த மனசுல நினைவுகள் இருக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா,
3: நன்றிமா.
1: நன்றி நன்றி. வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறமா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கேன். நிலையத்துல இருக்க அனைவருக்குமே என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.
1: நன்றி. நீங்க சொல்லுங்க ஐயா,
4: இந்த தூர பயணம்
1: சொல்லுங்க, எங்க போயிட்டு வந்தீங்க?
4: அது 1988 எங்க மாமா வந்து மிலிட்டரியில இருந்தாரு.
1: சரிங்கய்யா.
4: அப்போ அக்கா அங்க வந்து ஸ்பிரின்டா இருந்ததுனால சரி கூட சும்மா ஹெல்ப்புக்கு இருக்கட்டும்னு சொல்லி மொதல் வாட பாக்குவாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனாரு. அப்பதான் நான் முத ட்ரெயின்ல பயணம் பண்றதும் அதுதான், நீண்ட தூர பயணமும் அதுதான். அப்ப வந்து ஆக்ராவில இருந்தாரு.
1: சரி சரிங்கய்யா.
4: அங்க கூட்டிட்டு போனது அந்த பயணத்தை என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது. அதை விட முக்கியமா அந்த பயணத்தின் மூலியமா இந்த உலக அதிசயங்கள் ஏழுன்றதுல ஒண்ணு வந்து நான் தொடர்ந்து அங்க 6 மாசத்துக்கு மேல 8 மாசம் 1 வருஷம் பக்கமாவே அங்க இருந்தேன். அப்ப நல்லா சிறப்பா தாஜ்மஹால நிரந்தரம் போய் பாக்குவோம், பக்கமா இருக்கும், சைக்கிள் கொடுத்துருவாரு மாமா, சைக்கிள் எடுத்துட்டு போய் பார்த்தேன். அதே அங்க பத்தே பூசுக்கிரி அது இதுன்னு சொல்லிட்டு கோட்டிங் எல்லாம் நிறைய இருந்ததுமா, அதெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டினாரு. இந்த பயணம் எனக்கு சிறப்பா இருந்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2005 எங்களுடைய நேயர்கள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கூட்டிட்டு போனாங்க, 1500 பேர் கூட்டு போனாங்க. நிறைய பேர் கூட்டிட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்தோம், பேரணி பண்ணுவாங்க போயிட்டு. அந்த பயணம் எனக்கு 2005 ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுலயும் எங்களுக்கு மறுபடியும் தாஜ்மஹால மறுபடியும் 17-18 வருஷம் கழிச்சு மறுபடியும் பாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுமா. இந்த பயணம் என்னால மறக்க முடியாதுமா, நீண்ட தூர பயணம்.
1: நல்லதுங்கய்யா, தாஜ்மஹால் போயிட்டு வந்ததை பத்தி நம்ம நேயர் சொன்னாங்க. ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள், வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: தர்மபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8 ஆண்டு திருவிழா August 10 to 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர், போச்சம்பள்ளி.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: வானிலில் வசந்தம்ல இன்னைக்கு நம்ம முதல் பயணம், அதாவது நம்ம போன முதல் நீண்ட தூர பயணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களும் அவங்களோட பயணத்தை பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டுருக்காங்க. பயணம் அப்படின்னாலே நம்ம ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ட்ரெஸ்ஸு வந்து நம்ம அங்கே போய் போடலாம், என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம அங்கே போயிட்டு சாப்பிடலாம், முக்கியமாக ட்ரெயினில் போகிறோமோ இல்லை பஸ்ஸில் போகிறோமோ நம்மளுக்கு அந்த ஜன்னல் சீட்டு வந்து கிடைக்குமா அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கோம். பயணத்துக்கு போகும்போது ரொம்பவே உற்சாகமாக பயணத்துக்கு போயிட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நேயர்கள் நம்ம கூட வந்து பேசிகிட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு

0: பெயர் இங்கிருந்து பார்த்துருவோம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: நான் கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி காவாகட்டு சென்னை விவசாயி முருகன்மா.
0: சொல்லுங்க முருகன் ஐயா, நீங்க எங்க போயிருக்கீங்க முதல் நீண்ட தூர பயணம்?
1: சொல்லுமா, மூணு இடம் பார்த்துருக்கோம். ஒண்ணு வந்து 1927 காவல்துறையில சேரும் போது குற்றாலம் போயிருக்கோம்மா. எங்க குரூப்போட குற்றாலம் 32 பேர் எங்க பேச்சில.
0: சரிங்கய்யா.
1: ரயில் பயணங்கள் அதெல்லாம் தான் போயிருக்கேன். ரயில் பயணம் பண்ணி குற்றாலம் போயிருக்கேன். ரெண்டாவது வந்து கன்னியாகுமரி போய் பார்த்து இப்ப சமீபத்திலமா கண்ணாடி பாலத்தை மேல பார்த்து அதுவும் பார்த்து ரசிச்சேன்.
0: சரி சரிங்கய்யா, ரொம்ப
1: நீண்ட தூரம் பயணம்னு சொல்லும் போது நான் வந்து இதுதான் சொல்லுவேன். என்னோட அனுபவத்தை சொல்றது வந்து இது காவிரி காவிரி உற்பத்தி இடம் குடகு.
0: சொல்லுங்கய்யா.
1: அது பார்த்தோம்மா, குளிர் மாசு ஏகப்பட்ட குளிர் அங்க. குளிர் கமலாப்பழம் ஆரஞ்சு பழம் உளுந்து நிறைய உளுந்து கிடக்குதுங்கம்மா. அதை பார்த்தா அந்த குளிர் அந்த புகை மாதிரி பனி வர்றதெல்லாம் இயற்கை சேர்ந்தா பார்த்தோம்மா. குடகுல பார்க்க வேண்டிய இடமா.
0: ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லது. அழகா, நன்றிங்கய்யா. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
2: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கார்த்திகா பேசுறேன்.
0: சொல்லுங்க கார்த்திகாமா, நீங்க எங்க போயிருக்கீங்க? உங்களோட முதல் நீண்ட தூர பயணம் பத்தி சொல்லுங்க.
2: என்னோட முதல் நீண்ட தூர பயணம் வந்துட்டு
0: உங்களோட வானொலி பெட்டியோட சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இல்ல நகர்ந்து வந்து பேசுறீங்களா?
2: ஓகே.
0: சொல்லுங்க.
2: நான் என்னோட முதல் நீண்ட தூர பயணம் வந்துட்டு ஜம்மு நடந்துச்சு.
0: சொல்லுங்க.
2: ஒரு மேட்ச் போயிருந்தோம்.
0: ஓ ஓகே. உங்களோட இணைப்பு வந்து சரியா இல்லைங்க, நீங்க பேசுறது வந்து சரியா கேட்க மாட்டேன்னுது. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா.
3: நான் நீண்ட தூர பயணம்னா ரொம்ப எல்லாமே தமிழ்நாடு பூரா பாத்துருக்குறோம். காசிக்கு போனோம், ட்ரெயின்ல ஒரு தரம் போய் பார்த்துட்டு வந்தோம்.
0: சரி சரிங்கம்மா.
3: ரெண்டாவது தரம் போகும்போது ஃப்ளைட்ல போகணும்னு ஆசைப்பட்டு ஃப்ளைட்ல ஒரு தரம் போனோம். எல்லாமே பார்த்துட்டு கயா புத்த கயா எல்லாமே பார்த்துட்டு இதுக்கு போனாங்க. தாஜ்மஹால் எல்லாம் பார்த்துட்டு
0: ரொம்ப ரொம்ப
3: பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் இப்ப 2006 அந்தமான் போனு போயிட்டு வந்தாங்க.
0: நல்லதுமா.
3: அதுல போயிட்டு அதுல ஆதிவாசிகளை பார்க்கணும்னு ரொம்ப யாருன்னு சொன்னாங்க. அது என்னமோ எங்களுக்கு 2-3 செட்டா பார்த்தோம்.
0: சரிங்கம்மா,
3: அது மறக்க முடியாதுங்க.
0: அழகா சொன்னீங்க, தாஜ்மஹால் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் எல்லாம் போயிட்டு வந்தோன்னு. ரொம்ப நன்றிங்கம்மா.
3: நன்றிங்க.
0: நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்கள் நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: தர்மபுரி பால

0: கோழிக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் எட்டாம் ஆண்டு திருவிழா August 10 to 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 kg 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
11: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: நிலையத்தில் நேரம் 9:37. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் பயணம், நீண்ட தூர பயணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பயணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா கூட நம்ம நிறைய பயணம் போயிருப்போம். ஆனால் நம்ம ரெடியாகி நம்ம போகிற அந்த முதல் நீண்ட தூர பயணம் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் அதை நினச்சிக்கிட்டே நம்ம வந்து அதை பற்றி சந்தோஷப்படுத்திக்கலாம். நம்மளோட நண்பர்களோடு போயிருப்போம், இல்லைனா நிறைய பேரை வந்து அங்கே நம்ம வந்து சந்திச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும்போது ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். நேர்கள் ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க, எங்கேருந்துன்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம்மா.
12: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
13: தருமபுரி மாவட்டம் யாரேறி குணசேகரன்.
12: சொல்லுங்க குணசேகரன் ஐயா, நீங்க எங்க வந்து நீண்ட தூரம் பயணம் போயிருக்கீங்க? உங்களோட முதல் பயணத்தை பத்தி சொல்லுங்க.
13: முதல் பயணம் வந்து 2007 டெல்லி போயிருந்தோம்மா. ஒரு 5 நாட்கள் டெல்லியில் தங்கி ஆக்ரா, அதே மாதிரி காந்தி சமாதி, இந்திரா காந்தி நினைவிடம், எல்லா கோயில்களும் சுற்றி பார்த்துட்டோம்.
12: எல்லா இடமுமே பார்த்துட்டு வந்திருக்கீங்க.
13: அடுத்து ரெண்டாவது வந்து 2008 அதையும் தாண்டி ஒரு 5 மணி நேரம் தேவனும் ஹரியானா ஜகாதிரி போயிருந்தோம். இந்த ரெண்டு வந்து மறக்க முடியாது. 1st முறை ரயில், 2nd முறை இதுல போயிருந்தோம்மா.
12: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம்.
14: வணக்கம் மேம், சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
12: நலமாக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
14: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
12: சொல்லுங்க ஐயா, நீங்க எங்க போயிட்டு வந்திருக்கீங்க? உங்க முதல் நீண்ட தூர பயணம்.
14: குமரி, அது மறக்கவே முடியாது மேம். மிக நீண்ட தூர பயணத்துல நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போனோம் மேம். அங்க வந்து சன் ரைஸ் இருந்தது, அப்புறமா சன் செட் அதை பார்த்தோம். இதுல என்ன ஹைலைட்னா மேம், கன்னியாகுமரியில இந்த கோஸ்டல் லைன்லயே பாத்தீங்கன்னா அந்த ரிசார்ட் மாதிரி எங்களுக்கு கிடைச்சது மேம். அதனால நாங்க அதுக்குள்ளேந்தே அந்த கடலுக்குள்ளேந்தே அந்த சன்ரைஸ், சன் வந்து அப்படியே ரைஸ் ஆற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது, அவ்வளவு நல்லா இருந்தது. அப்புறமா முதல் முதலாக நான் வந்து அந்த

0: மணி மண்டபம் இருக்கு பாத்தீங்களா மேம், விவேகானந்தர் அங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி அவ்வளவு சூப்பரா இருந்தது. அப்புறம் இந்த படகு சவாரி அப்படிங்கறது பண்ணோம் மேம். சில்வர் லேக்கும் மணி மண்டபத்துக்கும் கேப் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணதுக்கு அங்க போய் பார்த்தோம். வள்ளுவர் சிலை வந்து கிட்டத்தட்ட 133 அடி இருந்தது பாருங்க. மறக்கவே முடியாத ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் என்னுடைய லைஃப்ல ஷிப்ல டிராவல் பண்ணினதே கிடையாது மேம். அதுதான் ஷிப்ல டிராவல் பண்ண அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது மேம், எனக்கு மறக்கவே முடியாது.
1: சரிங்க ஐயா, நீங்க போன உங்களோட பயணத்தை பத்தி சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: தேங்க்யூ மேம்,
1: நன்றி.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக் தொடர்புக்கு 99 76 138 178.
2: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி
3: JSW Neo Steel TMT கம்பிகள் ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும்
4: JSW Neo Steel Pure TMT Bars வலிமையான இந்தியாவை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். JSW Neo Steel.
5: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: இன்றைக்கி வானிலையில் வசந்தமில் நம்மளோட முதல் நீண்ட தூர பயணம் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நேயர்களும் அவங்க எங்கெல்லாம் வந்து போனாங்க, அவங்களோட முதல் நீண்ட தூர பயணத்தை பற்றி வந்து அழகாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததான் ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசிங்கள் நேயர்களே.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345
6: or visit www.mahindra.org. ஷெட்யூல் ரைட் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது AJ ஃபார்ம்ஸ், வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ், தலைச்சோலை.
7: JSW நியூ ஸ்டீல் TMT கம்பிகள், ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW நியூ ஸ்டீல் பியூர் TMT பார்ஸ். வலிமையான இந்தியாவை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் JSW நியூ ஸ்டீல்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நிலையத்தில் நேரம் 9:48. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நம்மளோட முதல் நீண்ட தூர பயணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் ஒருவரும் அவங்களோட பயணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அவங்க ரசித்த விஷயங்கள் பற்றிலாம் நம்ம கூட வந்து நிறைய பகிர்ந்துட்டுருக்காங்க. பயணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம பயணம் போகும்போது அங்கே நிறைய நண்பர்களை மீட் பண்ணியிருப்போம், நிறைய தெரியாத நபர்களை தான் மீட் பண்ணியிருப்போம். அவங்க வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. நாளைக்கு அவங்கள பார்க்கறதுக்காகவே அந்த பயணத்துக்கு நம்ம மறுபடியும் வந்து போகுவோம். அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நம்ம பயணத்தில் நடந்திருக்கும். நேர் ஒருத்தர் யார் எங்க இருந்து கேட்டுருவோம். வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
9: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
10: பாகல்பட்டி பெருமாள் மேடம்.
9: சொல்லுங்க ஐயா, நீங்க வந்து உங்களோட முதல் நீண்ட தூர பயணத்தை பத்தி சொல்லுங்க.
10: பயணங்கள் முடியவில்லை மேடம், நாளும் நம்முடன் தொடர்கின்றன. நம் வாழ்வில் ஒரு அங்கமாகிவிட்டது மேடம் பயணங்கள்.

0: கண்டிப்பாக
1: குறைந்த தூரம் நீண்ட தூரம் உள்நாடு வெளிநாடு என்று அத்தியாசமாகிவிட்ட பயணங்கள். என் நீண்ட தூர பயணம் சென்னை பொதிக தொலைக்காட்சி நிலையமும் மெரினா பீச் மேடம். தமிழ் பொருட்கள் குறித்து பரிசு பெற குறுந்தகவல் பரிசு நான் பொதிக தொலைக்காட்சி சென்று பெற்று வந்தேன் மேடம்.
0: சரிங்கய்யா,
1: அது நமக்கு இன்னும் நினைவில் உள்ளது மேடம். அதே போல மெரினா பீச்ல அந்த கடற்கரையோர மணல் நடந்தது மறக்க முடியாத நிகழ்ச்சியா இருக்கு மேடம். என்றும்
0: அருமையாக சொன்னீங்க, நன்றிங்க. நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் இங்க இருந்து பாத்துருவோம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்கய்யா?
2: நான் நல்லா இருக்கிறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க போன உங்க முதல் நீண்ட தூரம் பயணம் பத்தி சொல்லுங்க.
2: நாங்க மதிகன்பாளைய ராமகா ஏரியிலிருந்து
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி.
2: நான் மதிகன்பாளைய 1வது வார்டிலிருந்து எண்ணத்தில் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஃபர்ஸ்ட் முத போனதே நம்ம பாப்பாரப்பட்டி பக்கம் மாதையன் கோயிலுக்கு இல்லைங்களா?
0: ஆமா,
2: அதுக்குதான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல.
0: சரி சரிங்க ஐயா.
2: ரெண்டாவது ஒகனக்கல்லு.
0: ரொம்ப அருமையாக சொல்றீங்க.
2: ரொம்ப சந்தோஷமா.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே. ஒரு பாடல் ஒன்று வந்திருக்கு, கேட்டு ரசியுங்கள்.

0: விடாமல்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: வானலியில் வசந்தம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட முதல் நீண்ட தூரம் பயணம் பற்றி தான் வந்து பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக வந்து பேசிகிட்ருக்காங்க. நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளோட கடைசி காலர் யார் எங்கேருந்துன்னு பார்த்துருவோம். வணக்கம்.

0: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். அப்போ சார் டிஃபன் கடை சுமதி பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட பேர் சொல்லுங்க.
1: சுமதி. சுமதி.
0: ஆ, சுமதிமா சொல்லுங்க.
1: டிஃபன் கடை சுமதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க போன உங்களோட நீண்ட தூரம் பயணம் பத்தி சொல்லுங்க.
1: நான் குட்டியா இருக்கும் போது சென்னையில தான் எங்க அப்பா ஆட்டோ டிரைவரு. அப்பா கூடதான் போவோம். பேருந்துல அமர்ந்து போகும்போது வழியெல்லாம் அதாவது வேடிக்கை பாத்துன்னு அதாவது காமிப்பாரு அப்பா. அதிசயமா இருக்கிறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் பாத்துட்டு போறதுக்கு அப்ப சின்ன வயசுல மறக்க முடியாத ஒரு நினைவுமா.
0: ஆமா, சின்ன வயசுல நம்ம போயிட்டு வந்தது, சின்ன வயசுல நம்ம போயிட்டு வந்தாலும் பட் இப்ப வந்து நம்ம போயிட்டு வந்த மாதிரியே நம்மளோட நினைவுகள்ல வந்து இன்னும் இருக்கு இல்லையா? ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிமா. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நீங்க போன
2: மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களோட நீண்ட தூரம் பயணம் பத்தி சொல்லுங்க.
2: நான் பாத்தீங்கன்னா ஒரு 80 நினைக்கிறேன், 80 இருக்கும். சபரிமலை டூர் போனோம், 8 நாள் டூர். அப்போ
0: சரிங்க ஐயா,
2: சபரிமலை பார்த்து அந்த பக்கம் இது கர்நாடகா. கர்நாடகால பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் சுத்தி பார்த்தோம். நஞ்சன்கூடு, கேஆர்பி டேம், திப்பு சுல்தான் கோட்டை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா
3: 1978
2: எல்லாமே பார்த்தோங்க. அதெல்லாம் மறக்க முடியாத இதுமா. அதுக்கு பின்னால இப்போ இந்த இப்போ போன வருஷம் ஜனவரி மே மாசம் கூட போயிட்டு வந்தோம். அதே 5 நாள் டூரு உடுப்பி, சரவண பலகோலா, இது தாய் மூகாம்பிகை, அலபேடு, ஆசான், அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் மறக்க முடியாத நிகழ்ச்சிமா.
0: சரிங்க, ரொம்ப நன்றி, அழகா சொன்னீங்க. நன்றியா,
2: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றியா, நன்றி. நேர்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களோட பயணத்தை பற்றி சொன்னாங்க. நம்ம பயணம் வந்து முடிந்தாலும் ஆனால் அந்த பயணத்தோட நினைவுகள் வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு மகிழுங்கள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: தமிழ்நாடு ஷெட்யூல் டிரைவ் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக, அன்போடு அழைப்பது ஏஜே ஃபார்ம்ஸ் வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ், தலைச்சோலை.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்,
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 610.
11: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
13: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
14: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
15: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
16: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
15: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ், ரேவநாதன் சண்முகப்பிரியா, ஏற்காடு.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் முதல் பயணம். நம்ம முதல் பயணத்தோட நீண்ட தூரம் போனது எது அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நேயர்களும் ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க. இத்துடன் நான் நிறைவு பெறுகிறேன். நான் உங்கள் அறிவிப்பாளர் சங்கீதா. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 rupees ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.

0: நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: மௌனத்தால் மனிதத்தை வெளிக்காட்ட முடியுமா? மௌனத்தால் மனிதத்தை புரிந்து கொள்ள முடியுமா? மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, பல்லாயிரம் கோடி வார்த்தைகளின்றி அன்பை வெளிப்படுத்துவதும் கூட. மனிதம் என்பது மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்கும் கருணைத்தன்மை. பல நேரங்களில் நாம் மணிக்கணக்கில் பேசியும் கூட நம்முடைய அன்பை மற்றவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. இல்லை, பல மணி நேரங்கள் அடுத்தவர் பேசியும் கூட அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குரு ஒருவரிடம் ஒருவர் சென்றார். குருவே, இந்த உலகத்தில் மனிதர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று யாருடன் பேசினாலும் சுமூகமான அன்பு வளரமாட்டேன் என்கிறது. சண்டைதான் மிஞ்சுகிறது. இதை தீர்க்க என்ன வழி? குரு சொன்னார், உன்னிடத்தில் வந்து யார் என்ன பேசினாலும் அதை மனப்பூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உளப்பூர்வமாக காது கொடுத்து கேள், பிரச்சனை வராது. ஒரு மாதம் கழித்து அந்த மனிதர் குருவிடம் வந்தார். குருவே, நீங்கள் சொன்னது பிரகாரம் முயற்சி செய்தேன். இப்போது நன்றாக இருக்கிறது. மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் இப்போது புரிகிறது. குரு அவரிடம் சொன்னார், இது போதாது. இப்போது அவர்கள் சொல்லாததையும் புரிந்து கொள்ள முயற்சி செய். வாழ்க்கை சொர்க்கமாகும். எல்லாரிடமும் பேசுகிறோம். எல்லாரும் நம்மிடம் பேசுகிறார்கள். பேசுகிற சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் செவி கொடுத்து மதிப்பு கொடுத்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும். ஆனால் இதற்கும் மேலாக நமக்கு வேண்டியவர்கள் நம்மிடம் எதுவும் கூறாமல் நம்மிடம் வந்து நின்றால், அவர்கள் சொல்லாத சொல்ல நினைக்கின்றவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும். கவியரசு கூட ஒரு பாடலில் சொல்லுவார், சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை என்று. மௌனம் மிகப்பெரிய மொழி. சொல்ல மறந்த சொற்களையும் சொல்லி நிற்கும் மொழி அது. மௌனத்தாலும் கூட மனிதத்தை வெளிக்காட்ட முடியும். மௌனத்தாலும் கூட மனிதத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்புவோம் நாளையும் நமதே.

மக்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:10. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே, இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் கேட்க போறீங்க, அது கூடவே உங்களுடைய குரலையும் நீங்க சேர்த்து கேட்க போறீங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் வரணும்னா 0-43-42-44-40 அப்படின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு, உங்களோட ஊரோட பேரையும் உங்களுடைய குரல்ல குரல் பதிவா பதிவு பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட்டா அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்க குரலையும் நீங்க கேட்கலாம். ரெடியா நேர்களே, நீங்க எங்க இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு உங்களுடைய குரல் பதிவை அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல நீங்க எங்க இருந்தாலும் கேட்டு ரசிக்கலாம். சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பயணிகள், உங்களது பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி 2-வீலர்ல போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. சாலையில பயணம் செய்யும்போது அதிக வேகத்துல போத தவிர்க்கலாம், அது நமக்கும் நல்லது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நேர்களே, நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் யாரோட பாடல் முதல்ல வலம் வரப்போகுது, யாரோட குரல் அப்படின்னு கேட்டுருவோம் நேர்களே.
7: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்லேருந்து வெங்கடேஷ். பணம் திருடா திருடை வீரபாண்டி கோட்டையிலே. நன்றி, வணக்கம்.

0: தமிழ்நாடு ஷெட்யூல் ரைட் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா ஆகஸ்ட் 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக அன்போடு அழைப்பது ஏஜே ஃபார்ம்ஸ் வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ் தலைச்சோலை.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
8: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: 10:23 கேட்டு ரசிச்சு இருக்கீங்க நேரிலே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டவை. ஆமாங்க, உங்களுடைய விருப்ப பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. அப்படியே ஒரு அறிவிப்பையும் கேட்டுருவோமா? தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுக்களை 2 பிரதிகளில் தயாரித்து இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சமர்ப்பிக்கும் நாள் 16/10/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:30 அளவில் அதியன் கூட்டரங்கம், புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி என்ற இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நேர்களே. அடுத்ததாக யாரோட பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்போமா? எங்கேருந்து கேட்டிருக்காங்க, என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்றத எல்லாமே கேட்போம்.
10: இனிய காலை வணக்கம் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும். சொல்வது கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோப நகர் நாகராஜ். எனக்கு பிடித்த பாடல் கனவே கலையாத படத்திலிருந்து பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசிய பூ.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: நாம் இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. கேட்டு ரசிச்சிருக்கோனே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பாட்டு எப்போ வரும், நம்மளுடைய வாய்ஸ் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அடுத்து யார் எங்கேருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்போமா நேர்களே?
1: நன்றி, வணக்கம். தருமபுரி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தருமபுரியிலிருந்து சாந்தி கந்தசாமி. எனக்கு பிடித்த பாடல் தனிக்காட்டு ராஜா என்ற படத்தில் சந்தன காற்றி. இந்த பாடலை ஒளிபரப்ப

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பேரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
4: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: 10:40, இது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் நீங்கள் கேட்டவை. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேரிலே தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல், எங்கேருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க

0: கேட்போமா?
1: திரைப்படம் கட்டா குஸ்தி 2. பாடல் சம்பவக்காரி. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் கள்ளியம்புதூர் திரு சரிதா. நன்றி, வணக்கம்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: தர்மபுரி பண்பலை 102.5

0: பூங்குன்றின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
10: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
11: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நீங்கள் கேட்டவே கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆமாங்க, நீங்கள் கேட்ட பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? என்னதான் நம்ம பிளேலிஸ்டில் போட்டு நமக்கு பிடிச்ச பாடலை அப்படியே ஒன் பை ஒன்னாக கேட்டுட்டு இருந்தாலும், இங்கே நம்ம எஃப்எம்க்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்கள் குரலோடு அனுப்பி உங்கள் கிட்ட காதோடு வந்து ஒழிக்கும் போது எவ்வளோ சுகமாக இருக்கு இல்லையா? சரிங்க, நீங்கள் கேட்ட பாடல், கேட்காத பாடல், அந்த பாடல், இந்த பாடல், எல்லா பாட்டையும் நம்ம எஃப்எம்ல நீங்கள் கேட்கலாம். சரி, அடுத்ததாக யாரோட குரல், யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்போமா?
2: தருமபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். இருந்து அருணா, எனக்கு பிடித்த பாடல் அருணாச்சல படத்திலிருந்து மாத்தாடு மாத்தாடு. நன்றி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: 10:55 கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைவா யாரோட பாடல் விளம்பர போகுது அப்படின்னு கேட்போமா, என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு.
6: வணக்கம், தருமபுரி மாவட்டம் பாளையமுதூர்ல இருந்து முருகன் பேசுகிறேன். படம் தேவா, பாடல் சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலி.

0: அடி மற்றும் விஷ முறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: இருக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தமிழ்நாடு ஷெட்யூல் ட்ரைப் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா ஆகஸ்ட் 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ், ரேவநாதன், சண்முக பிரியா, ஏற்காடு.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நெர்க்லி நாம் இதுவரை கேட்டும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். என்ன நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை எல்லாமே கேட்டு ரசிச்சிங்களா? சரி, மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கௌசல்யா ராஜா, நன்றி, வணக்கம் நேர்களே. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அம்மாவின் அன்பு கைகளில் சுவை பிறக்கும். அந்த சுவையை நம் சமையல் அறையில் இன்று நாமும் உருவாக்க போகிறோம். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நான் சொல்லக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசத்தலான வஞ்சர மீன் குழம்பு. அதை எப்படி செய்யறதுன்னு தான் பாக்க போறோம். மணக்கும் மசாலா, நாவோறும் சுவை. வீட்டிலேயே ஹோட்டல் சுவையில இந்த குழம்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்ல போறேன். நோட் எடுத்து டக்கு டக்குன்னு குறிச்சுக்கோங்க. வஞ்சர மீன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 15, தக்காளி 2, பூண்டு 10 பல், புளி 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சரி, இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா? முதல்ல புளிய வெந்நீர்ல ஊற வச்சு சார் எடுத்து வச்சுக்கோங்க. மண்சட்டியில செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்லாதவங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல நல்லெண்ணெய ஊத்தி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலைய போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்ததா தக்காளிய சேர்த்து நல்ல அது கொளையற வரைக்கும் வதக்கணும். தக்காளி டக்குன்னு வணங்குறதுக்கு அதுல சிறிதளவு உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வணங்கிடும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாடை போற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ அதுல நம்ம புளிய கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை ஊத்தி தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 1-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போன அப்புறம் சுத்தம் செஞ்சு வச்சிருக்க வஞ்சர மீன் துண்டுகளை மெதுவா அதுல சேர்க்கணும். மீனை போட்டதுக்கு அப்புறம் அதிகமாக கிளறக்கூடாது. மிதமான தீயில 8-10 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சிடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாறி பாருங்க. குழம்போட சுவை அப்படி இருக்கும். சூடான சாதத்து கூட இந்த வஞ்சர மீன் குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க செஞ்சு வச்ச அத்தனையும் டக்கு டக்குன்னு காலி ஆயிடும். திரும்பவும் எப்ப செய்வீங்கன்னு வீட்டுல இருக்க அத்தனை பேரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சமையல் அப்படின்றது வயித்த மட்டும் நிரப்புறது கிடையாது, அன்பையும் ஆரோக்கியத்தையும்

0: உறவுகளையும் இணைக்கும் அழகான கலை. இன்னைக்கு வஞ்சரமீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். இத உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நிலையத்தில் நேரம் 11:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில என்ன தலைப்பு பேச போறோம் அப்படின்னா, இன்னும் ஒன்று. ஆமாங்க, இன்னும் ஒன்று அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். அதாவது நம்மளில் நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன பழக்கம் இருக்கும். வீட்டில் ஒரு பொருள் ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சுருப்போம், ஆனால் நம்ம வெளியே போகும்போது அதே பொருளை நம்ம வெளியே பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம அதை வாங்கிட்டு வந்துடும். நம்ம கண்ணில் பட்டாலே நம்ம அதை வாங்காமல் விடமாட்டோம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி மீண்டும் மீண்டும் வாங்குகிற பொருள் என்ன அப்படின்னாங்க நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். தோழிகள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்காங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு. தோழிகள்கிட்ட பேசியெல்லாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்மா.
6: வணக்கம்மா, சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, நீங்க வந்து மீண்டும் மீண்டும் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குற பொருள் என்னது?
7: ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குற பொருள் வந்து பாத்தீங்கன்னா, பொருளா சொல்லாங்களா?
6: இல்ல, எதுவா இருந்தாலும் கரெக்ட் தான். நீங்க ஒரு துணியாகட்டும், இல்ல ஒரு பொருளாகட்டும், இல்ல வீட்டுல வந்து நம்ம பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரெண்டு மூணு பாத்திரம் வச்சிருப்போம், மீண்டும் வந்து அதை பார்த்தா நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகேதான்.
7: சாரி தான்மா.
6: சாரி, பெண்கள்னாலே நம்ம சாரி தான் வந்து நிறைய

0: வாங்குவோம் இல்லையா.
1: அப்புறம் பாத்தீங்கன்னா பாத்திரம் வந்தோம், அழகா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துடும், இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு.
0: சரிங்கம்மா, ரொம்ப அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா,
1: சாரி
0: நன்றிம்மா.
1: நிறைய வாங்கணும்.
0: சரி தான், ஓகேங்கம்மா,
1: ஆமாங்க.
0: நன்றிம்மா, நன்றி. வணக்கம்,
2: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா. யார்
2: வணக்கம். பெரியாம்பட்டிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்திம்மா, நீங்க வந்து என்ன
2: நல்லா
0: பொருள்?
2: இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: இருக்கிறேன், நல்லா தான்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க எந்த பொருள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வாங்குவீங்க?
2: மீண்டும் மீண்டும் வாங்குறதுன்னா ஜாக்கெட்டு, புடவைங்க வாங்குவாங்க. எங்க வீட்டுல பாத்திரம் வாங்கி வச்சதுக்கு ரொம்ப திட்டுவாங்க, இவ்வளவு பாத்திரம் வச்சுக்கிட்டு எதுக்கு பாத்திரம் வாங்குறேன்னுவாங்க.
0: சரிங்கம்மா,
2: மூட்டை கட்டி கட்டி வச்சிருக்கிறோம்,
0: கண்டிப்பா
2: பார்க்கும் போதெல்லாம் திட்டுவாரு.
0: நம்ம வந்து அதிகமாக வந்து வாங்குற பொருளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச ட்ரெஸ்ஸும் வந்து பாத்திரம் தான் வந்து வாங்குவோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா, நன்றி.
2: நன்றிங்க.
0: இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து வந்து ஒரு கலரில் வந்து வச்சுருப்போம், ஆனால் வெளியில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை விட வேறு கலரில் இருக்குது, அப்போ நம்ம இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாங்குவோம். முக்கியமாக வந்து நம்ம சொல்ல மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து நம்ம நிறைய வாங்குவோம். இதில் எந்த கலர் நான் வச்சுருக்கேன், இந்த டிசைனில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசு புதுசாக வந்து வாங்கிட்டே இருப்போம். தோழிகளும் ரொம்ப அழகாகவே வந்து பேசிகிட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம இணைந்திருப்போம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
3: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12 தேதி புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு நடைபெறும். பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12 தேதி புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு நடைபெறும். பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: இன்றைக்கி நம்ம பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இன்னும் ஒன்று அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது நம்மக்கிட்ட ஏற்கனவே அந்த பொருள் இருக்கும், ஆனாலும் நம்ம வெளியில் போகிறப்ப இல்லை எங்கேயாவது போகிறப்ப நம்ம அந்த பொருளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை வாங்குவோம். அப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி வாங்குகிற பொருள் என்ன அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். தோழிகள் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க?
12: சொல்லுங்க,
11: நீங்க அந்த மாதிரி ரொம்ப விரும்பி வாங்குற பொருள் என்னது?
12: விரும்பி வாங்குற பொருள் வந்து பசங்களுக்கு வந்து அதிகமா துணி எடுக்கிறது.
11: பசங்களுக்கு எடுப்பீங்க? உங்களுக்கு நீங்க என்ன வாங்கிப்பீங்க? பசங்களுக்கு வாங்குறது ஓகே. நீங்க உங்களுக்குன்னு என்கிட்ட இது இருக்கு, ஆனாலும் வந்து நான் வந்து வெளியே போனா இதை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும், நான் வாங்கிடுவேன் அப்படின்னு ஏதாவது பொருள் இருக்குங்களா? வளையல், பெண்கள்னாலே நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையல் போடணும் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா.

0: நன்றிமா.
1: நன்றிமா.
2: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தோழிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அவங்க வந்து வளையல் வாங்குவேன், அதையும் தாண்டி என்னோடய பிள்ளைகளுக்கு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க, நம்மளுக்கு என்ன வந்து நிறைய வாங்கிக்கிட்டாலும் நம்மளோட பிள்ளைங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்கறதுல இருக்கதே ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியெலாம் அடுத்த தோழி எங்கேருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்கம்மா, எங்கேருந்து உங்கள் பேர் சொல்லுங்க. நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, கேட்டு ரசியுங்கள்.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR அண்ட் VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: நம்ம கம்பெனி கடல நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட், 100% கடல எண்ணெய்.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
13: தருமபுரி, பாலக்கோடு, மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8th ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
14: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 9976138178.
3: ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
15: தொடர்புக்கு 9500848420.
16: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
17: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
18: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
19: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
20: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். தோழிகளும் ரொம்ப அருமையாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்மல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம எங்கே போனாலுமே வந்து எனக்கு வந்து அந்த கம்மல் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் அதிகமாக வாங்குவேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அடிக்கடி வாங்குகிற பொருள் என்ன அப்படின்னு தான் நீங்கள் என்னோட பகிர்ந்துக்க போகிறீங்க. தோழிகள் அழைக்க வேண்டிய என் புதிய நேயர்களாக இருந்த

0: 0343 42 24 40 30 அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கும், மற்ற தொழில்கள் 0343 42 24 40 31 அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். அடுத்ததாக ஒரு தோழி வந்து இருக்காங்க, நம்ம இங்கேருந்து கால் பண்ணுறாங்கன்னு பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்மா, வணக்கங்களே. அங்கே வந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, நீங்கள் வந்து அடிக்கடி வாங்குகிற பொருள் என்னது?
1: கண்டிப்பா, அதாவது நான் கேட்டனாவே வேண்டாம் தான் சொல்லுவாங்க, இருந்தாலும் வந்து அடம் பிடிப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, பூஜை பொருள் வாங்குவேன்.
0: பூஜை பொருள்?
1: ஆமா, ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி இப்படி தேடிட்டு இருப்பேன் நானு.
0: ஓ, ரொம்ப வித்தியாசமான ஒரு இதுவா இருக்குங்களே. சொல்லுங்க.
1: ஆமா, அப்புறம் பாத்தீங்கன்னா புத்தக கடை பாத்துட்டுனா உடனே உள்ள போயிட்டு கதை புத்தகம் ஏதாச்சும் அப்படி தேடிட்டு இருக்கணும் இருக்கும், இருந்தாலும் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குவோம். புத்தகம் ஏதாச்சும்
0: புத்தகம் படிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் இல்லையா, அதனால அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா அது வரவேற்கலாம்.
1: அப்புறம்

0: ஆமா, ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி இப்படி தேடிட்டு இருப்பேன் நானு.
1: ஓ, ரொம்ப வித்தியாசமான ஒரு இதுவா இருக்குங்களே. சொல்லுங்க.
0: ஆமா, அப்புறம் பாத்தீங்கன்னா புத்தக கடை பாத்துட்டுனா உடனே உள்ள போயிட்டு கதை புத்தகம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கணும். இருக்கும், இருந்தாலும் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குவோம். புத்தகம் ஏதாச்சும்
1: புத்தகம் படிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் இல்லையா? அதனால அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம
0: அப்புறம்
1: கண்டிப்பா அதை
0: பாத்தீங்கன்னா
1: வரவேற்கலாம்.
0: அப்புறம் பேனா தான் எனக்கு பிடிச்ச பேனா, ஏதாவது காஸ்டிக் பென், ஏதாவது கலர்ஸ்ல அப்புறம் ஸ்கெட்சி இந்த மாதிரி எல்லாம் தேடுவோம் நான். அது
1: ரொம்ப
0: மாதிரி தேடி இருப்பேன்.
1: ஓகேங்க.
0: அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காய்கறி எங்க கடை இருந்துச்சுன்னா உடனே நிறுத்துங்க நிறுத்துங்க காய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வேலை அதிகமா பண்ணுவேன்.
1: காய்கறியும் சாப்பிட்றது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அதையுமே வந்து வரவேற்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றிம்மா.
0: நன்றிம்மா.
1: அடுத்ததாக ஒரு தோழிக்கிட்ட பேசியலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர், சொல்லுங்கள் எங்கேருந்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்காலவரம் தேன்மொழிம்மா.
1: சொல்லுங்கள் தேன்மொழி அம்மா, நீங்கள் அடிக்கடி பிடிச்சி வாங்குகிற பொருள் என்னது?
2: புடிச்சு வாங்குற பொருள்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இயற்கையை ரசிக்கிற படம் இருக்குல்லம்மா.
1: இயற்கையை ரசிக்கிற படம்ங்களா?
2: ஆமா,
1: ம்,
2: அது வாங்குவேன். அடுத்தது புடவை.
1: புடவை, சரிம்மா.
2: அடுத்தது இந்த வெங்கல பொருள் வாங்குவோங்கம்மா.
1: வெங்கல பொருள், வீட்டுக்கு தேவையான வெங்கல பொருள்
2: ஆமா,
1: வாங்குவேன்
2: அந்த
1: சொல்றீங்க.
2: வெங்கல பொருள் வேற அவ்வளவோ ஃபேவரட்டா நான் வாங்குறேன். அந்த பொருளுங்க வெங்கல பொருள், இந்த குத்து விளக்கு சம்பந்தப்பட்ட பொருளுங்க, இந்த கலசம் மாதிரி சின்ன சின்ன மாடல் மாடலா இருக்கும் தொங்குங்க.
1: சரி, சரிங்கம்மா.
2: புக்
1: ரொம்ப
2: வாங்குவேன்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றிம்மா.
2: நன்றி.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசியுங்கள் தொழில்களை.

0: ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில நம்ம இன்னும் ஒன்று அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். தோழிகளும் வந்து தொடர்ந்து அவங்க அடிக்கடி வாங்குற பொருள் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. புதிய தோழிகள், நீங்க அழைக்க வேண்டிய எண் 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கும், அல்லது 94-86-81-10-20-25 என்ற எண்ணிற்கும். மற்ற தோழிகள் 043-42-24-40-31 என்ற எண்ணிற்கும், அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில தோழி கிட்ட அடுத்த தோழி கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
8: ஹலோ.
7: வணக்கம்.
8: இனிய முற்பகல் வணக்கம்மா. பன்னந்தூர்ல இருந்து கே ராஜேஸ்வரி அம்மா.
7: சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா?
8: வந்து பொம்மைங்க பிடிக்குமா?
7: ம், பொம்மைகள். என்ன மாதிரி பொம்மைகள்லாம் வாங்குவீங்க?
8: எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிருப்பேன். மதுரை சாசி போயிருந்தப்ப மதுரையில இருந்து கிருஷ்ணர் வந்து ஒரு பாட்டு

0: சாமி சிலைகள் மாதிரி இருக்க பொம்மைகள் சொல்றீங்களா? நீங்களே வந்து குழந்தையா மாறி பொம்மைகள்லாம் வந்து நிறைய வாங்குவேன் அப்படின்னு சொல்றீங்க. அருமையாக சொன்னீங்கம்மா, நன்றிம்மா.
1: நன்றி.
0: அடுத்த தோழிகள் கிட்ட பேசியலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்களோட இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லம்மா, இன்னொரு டைம் சொல்லுங்க. சொல்லுங்க, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? ரொம்ப நன்றி, தொடர்ந்து கேளுங்க நம்ம நிகழ்ச்சிய. நீங்க வாங்குவீங்களா இல்ல வீட்டுல வாங்கி கொடுப்பாங்களா?
2: அடுத்த
0: தோழிகிட்ட பேசியலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டீங்களா, தலைப்பு தெரியுங்களா? நீங்க இந்த மாதிரி
3: விரும்பிக்கிறீங்களா?
0: நான் நலமாக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லது. சொல்லுங்கம்மா, நீங்க வந்து ஆல்ரெடி நிறைய வந்து என்கிட்ட இருக்கு, ஆனாலும் நான் வெளியே போனா இதை வாங்குவேன் அப்படின்ற பொருள் என்னது?
3: எனக்கு ரொம்ப பிடிச்சது புடவைதான்.
0: புடவைதான், பெண்கள்னாலே நம்ம வந்து புடவை வாங்குறதுல வந்து அடிச்சுக்கவே முடியாது. புடவையா இருக்கட்டும்,
3: புடவைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எந்த கடைக்கு போனா கூட புடவைதான் எனக்கு, அது மேலதான் எனக்கு நேரமே இருக்கும்.
0: சரிங்கம்மா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றி.
3: நன்றிமா.
0: நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு மகிழுங்கள் தோழியே.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் ஒன்று அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஒரு தோழிகளும் அவங்களுக்கு என்ன வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டுருக்காங்க. அடுத்ததான் ஒரு தோழி பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. காலையில சாப்பிட்டீங்களா? ம், சொல்லுங்க. நீங்க அதிகமா ரொம்ப விரும்பி வாங்குற பொருள் என்ன சொல்லுங்க? வளையல். வளையல் வந்து வாங்குவீங்களா அடிக்கடி? ஓகேம்மா, ரொம்ப நன்றி. அடுத்ததா ஒரு தோழிகள் கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: ஹலோ.
6: வணக்கம். உங்களோட வானொலி பெட்டியோட சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா?
7: கம்மி பண்ணியாச்சு.
6: சொல்லுங்கம்மா, இப்போ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் ஸ்வேதாங்க, திருப்பூர்ல இருந்து.
6: சொல்லுங்க ஸ்வேதா, நீங்க வந்து அடிக்கடி வாங்குற பொருள் என்ன? என்கிட்ட இருக்கு நிறைய, ஆனாலும் நான் வெளியில போனா வாங்குவேன் அப்படின்ற பொருள் என்னது?
7: கிச்சனுக்கு தேவையான பொருள்.
6: கிச்சனுக்கு தேவையானது? கிச்சனுக்கு தேவையானதுல
7: சின்ன சின்ன பாத்திரங்கள்.
6: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க.
8: எனக்கு பிடிச்சது ரோஸ். ரோஸ் வந்து ரொம்ப

ரோஸ் பூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்களா? வெளியில போகும்போது அடிக்கடி வாங்குற பொருள். நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு மகிழுங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோழிகள் எல்லாமே வந்து நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்னும் ஒன்று அப்படின்ற தலைப்பில் தான் பேசினோம். நம்மக்கிட்ட நிறைய இருந்தும் நம்ம அடிக்கடி அதை வாங்குகிற பொருள் என்ன அப்படின் தான் நம்ம இன்றைக்கி பேசினோம். இத்துடன் நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அறிவிப்பாளர் சங்கீதா. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. நிகழ்ச்சி குறிப்பு. இன்று 12:10 தமிழருவி பழந்தமிழர் பண்பாடும் நம்பிக்கையும் எம் பழனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து அறிவிப்பு மற்றும் மெல்லிசை, 1:05 நேயர் விருப்பம்.

ஒன்று 30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 உங்கள் களம் இன்று. உழைப்போம் உயர்வோம். சேலம் முத்தநாயக்கம்பட்டி ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல். 3 கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். 4 விடை தேடும் வினாக்கள். 5 மாலை தென்றல். 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். மாநில செய்திகள். 6:41 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 திரை இசை. 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்க்ரெட் அவர்களின் உரையை கேட்கலாம். தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருள்கள் தயாரிப்பு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள். 8:00 இளம் தென்றல் இன்று தமிழில் பேசுங்கள் என்ற தலைப்பில் கேட்கலாம். 9:00 ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நேர்கள் இனி கேட்கலாம்.
3: ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் அருவி. இன்றைய தமிழ் அருவி நிகழ்ச்சியில் கூத்தப்பாடி மா பழனி தலைமை ஆசிரியர் அவர்கள் சங்ககால பெண் புலவர்களின் பாடல்களில் சிற்றரசர்கள் என்ற தலைப்பில் ஆற்றும் உரையின் முழுமையான தொகுப்பினை நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: சங்ககால இலக்கியத்தில் புலவர்களால் பாடப்பெற்ற 250 மேற்பட்ட மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளது. மக்களின் நலன் கருதி

ஆட்சி செலுத்திய மன்னர்களே காலங்கடந்து வரலாற்றில் தொடர்கின்றனர். சங்ககால புலவர்கள் முடிவேந்தர்களை மட்டும் பாடி பரிசில் பெறும் நோக்கமுடையோர் அல்லர். அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை செலுத்திய சிற்றரசர்களையும் பாடி சிறப்பித்துள்ளனர். சங்ககால புலவர்கள் 473 பேரில் 50 பெண் புலவர் அடங்குவார்கள். அவர்களின் பாடல்களில் இடம்பெற்றுள்ள சிற்றரசர்கள் குறித்த வரலாற்றை நாம் பார்க்கலாம். பழம் தமிழகத்தை சிறப்புற ஆண்ட பெருமை மூவேந்தர்களுக்குரியது. அவர்களுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் பெருமைக்குரியவர்கள் சிற்றரசர்கள். இவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆட்சி செலுத்தினர். முடிவேந்தர்களைப் போலவே சிற்றரசர்களும் தமது குடிமக்களை சிறப்புற பாதுகாத்து வந்தனர். சிற்றரசர் பலர் கொடை வள்ளல்களாகவும் போர்த்திறம் மிக்கவர்களாகவும் திகழ்ந்தனர். இவ்வாறு சிறப்புற ஆட்சி செலுத்திய சிற்றரசர்கள் பலரை பெண்பார்ப்புலவர்கள் சிறப்பித்து பாடியுள்ளனர். அதன் அடிப்படையில் குறுநில மன்னர்கள், வேளிர்கள், சிற்றூர் மன்னர்கள் என பாகுபடுத்தி பார்க்க முடியும். குறுநில மன்னர்கள் முடிவேந்தர்களின் ஆட்சிக்குட்பட்ட குறுகிய நிலப்பரப்பை கொண்டு ஆட்சி செலுத்தியவர்கள் குறுநில மன்னர்கள். அரசாட்சி முறையில் முதலிடம் பெற்றது சிற்றரசு என்றும் கூறப்படுகிறது. சங்ககாலத்தில் பழங்கால சிற்றரசு முறையின்று விடுபட்டு பலவகை அமைப்புகளுடன் பொருந்திய பேரரசு முறை தழைத்திருந்தது. அத்தகைய ஆட்சி முறையை குடி தழுவிய கோணாட்சி முறை என்று குறிப்பிட்டார்கள். மக்களால் விரும்பப்பட்டு மக்களுக்காக அரசோச்சிய மன்னர்களே ஆண்டு வந்தனர். சிற்றரசர்கள் முடிவேந்தர்களுக்கு படைத்தளபதியாகவும் தனித்தும் செயல்பட்டு வந்தனர். போர்க்காலங்களில் முடிவேந்தர்கள் குறுகிய மன்னர்களின் துணையை பயன்படுத்தி கொண்டனர். இத்தகைய முறையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை ஆண்டு வந்த குறுநில மன்னர்களை சேர நாட்டைச் சேர்ந்தவர்களாக அதியமான் எடுமான் அஞ்சி, அதியமான் பொகுட்டெழினி, ஏரைக்கோன், மலையமான் சோழிய வேணாதி திருக்கண்ணன், மலையமான் திருமுடிக்காரி ஆகியோரும், பாண்டியர் மரபைச் சேர்ந்த குறுநில மன்னராக நாஞ்சல் நாட்டு வள்ளுவன் என்போனும், வேளிர் குலத்தலைவனாக வேல்பாரி என்போனும், சோழ நாட்டு மன்னர்களாக அகுதை, அவியன், அழிசி, அன்னி, முடியன் ஆகியோரும், சோழ நாட்டை சேர்ந்த வேளிர் குலத்தவர்களாக அலுந்தூர் வேல் திதியன், வேல் எழினி, வேல் எவ்வி ஆகிய மூவரும் சங்க பெண்பார் புலவர்களால் சிறப்பித்து பாடப்பட்டுள்ளனர். இவர்களின் வாழ்வியல் சூழலும் வரலாறும் எவ்வாறு பெண்பார் புலவர்களின் பாடல்களில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் இங்கு அறியலாம். சேர நாட்டு மன்னர்கள் அதியமான் நெடுமான் அஞ்சி. சங்ககாலத்தில் இருந்த சிறப்புற்ற நகரங்களில் ஒன்று தகடூர். சேரர் மரபைச் சார்ந்த அதியமான் நெடுமான் அஞ்சி என்பவன் இந்நகரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செலுத்தினான். தகடூர் பல மாட மாளிகைகளை கொண்டிருந்தது. அன்பர் என்பவருக்கு மட்டுமே அங்கு இடம் இருந்தது. பகைவர் எவரும் நுழைய முடியாத அளவிற்கு வீரர்களால் காவல் செய்யப்பட்டு வந்தது. இத்தகைய சிறப்புமிக்க நகரை ஔவையார் ஆறுவலர் குறுகி நல்லது காவலர் கனவினும் குறுகா கடியுடை வியநகர் மலைக்கணத் தன்ன மாடஞ்சிலம்ப என்று கூறுகின்றார். அதியமான் அதிகர் மரபில் தோன்றியவன். அஞ்சி என்பது இவனது இயற்பெயர். தம் பெயரையும் தாம் தோன்றிய குளமரபையும் இணைத்து அதியமான் நெடுமான் அஞ்சி என்று அழைக்கப்பட்டான். இவனது பெயர் கடுமான்றொன்ற நெடுமான் அஞ்சி என்றும், அன்னி பூணணிந்த யானை இயற்றேர் அஞ்சி அதியமான் என்றும், மடவர் மகிழ் துணை நெடுமான் அஞ்சி என்றும் ஔவையாரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதியமான் சேர மரபை சேர்ந்தவனாகையால் பணம்பு மாலையை அணிந்திருந்தான். இதனை ஏகையங் களர் காளிரும் பணம் படைகள் என்று ஔவையார் சுட்டுவதனால் இதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதியமான் தகடூர் பகுதி முழுவதையும் ஆண்டதோடு மட்டுமல்லாமல் குறும்பொறையூர், ஆரைக்கால் என்று அழைக்கப்பட்ட இன்றைய நாமக்கல் பகுதியையும் ஒரு சேர ஆண்டு வந்தான் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. பண்டைய தகடூராக திகழ்ந்த இன்றைய தர்மபுரியில் இன்றளவும் அதியமான் கோட்டை என்னும் ஓர் ஊர் அவனது புகழை பறைச்சாற்றும் வண்ணம் இருந்து வருகிறது. அதியமானின் பண்பு நலன்கள். அதியமான் தன் குடிமக்களை சிறப்புடன் போற்றி பாதுகாத்தான். பொருள் இருந்த காலத்து அனைவருக்கும் உணவளித்தும் அவை இல்லாத நிலையில் தம்மிடம் இருப்பதைக் கொண்டு பலரோடு பகிர்ந்து உண்டும் வாழ்ந்தான். இத்தகைய குணமுடைய அதியமான் வறியவராகிய சுற்றத்திற்கெல்லாம் தலைவனாகவும் திகழ்ந்தான். அதியமான் மிகுந்த வீரமுடையவனாக இருந்த போதும் அறநெறி தவறி போர் புரிந்தலன். தீக்கடைக்கோள் கிடையாத போது தீயை வெளிப்படுத்தாது போல அதியமான் தன் வலிமையை அடக்கி வைத்தும், போர் உண்டான போது தீக்கடை கோளிலிருந்து வெளிப்படும் தீப்போல் தன் வலிமையை பலரும் அறியும்படியும் வெளிப்படுத்தும் பண்புடையாளனாகவும் திகழ்ந்தான். குடைத்திறம். அதியமான் தம்மை நாடி வரும் வறியவருக்கு கைமாறு கருதாமல் பொழியும் மழை போல் காலமும் இடமும் தகுதியும் பாராது கொடையளிக்கும் தன்மையுடையவன். இவனிடம் பரிசில் வேண்டி ஒரு நாள் சென்றாலும் இருநாள் சென்றாலும் அவரே பல நாட்கள் பலரோடு கூடி சென்றாலும் முதல் நாள் எவ்வாறு முகமலர்ச்சியுடன் வரவேற்று வேண்டிய பொருட்களை விரும்பி கொடுத்தானோ அதேபோல் விருப்பத்துடன் கொடையளிக்கும் தன்மையுடையனாக இருந்தான். இவன் வறியவர்களை அரவணைத்துச் செல்லும் பண்பாளனாகவும் இருந்தான். சிறிதளவு உணவு கிடைப்பு

உன்னும் பெருமளவு கிடைப்பனும் அவற்றை பலருடன் கூடி உண்ணும் தன்மையுடையவனாக இருந்தான். வறியவருக்கு பொன்னையும் பொருளையும் தந்து உதவியதோடு பசிப்போக உணவளித்து அவர்களோடு தானும் கலந்துண்ணும் பண்பாளனாகவும் இருந்தான். தம்மை சார்ந்து வாழ்பவருக்கு கொடுப்பதைக் காட்டிலும் இல்லையென இறந்து வருபவருக்கு அதிகம் கொடுத்து மகிழ்ந்தான். திறனில்லாத அறிவிலிகளோடும் உடனிருந்து உண்டு மகிழும் எளிமையுடையவனாகவும் திகழ்ந்தான். ஔவைக்கு நெல்லிக்கனி இதழ். அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த வரலாறு அனைவரும் அறிந்ததே. இவன் ஆண்டு வந்த தகடூர் உயர்ந்த மலைப்பகுதிகளை நிறைந்தது. அத்தகைய மலைப்பிளவின் உச்சியில் விளைந்த கருநெல்லி ஒன்று அதியமான் பெற்றான். அக்கனி உண்பவரின் வாழ்நாளை நீட்டிக்கச் செய்யும் தன்மை கொண்டது. இதனை அறிந்த அதியமான் தான் கனியை உண்டு நீண்டகாலம் ஆட்சி செலுத்தி உலக இன்பங்களை பெற வேண்டும் என நினைக்காமல் புலமை சான்ற பெருமதிப்புடைய ஔவைக்கு கொடுத்து உண்ணச் செய்தான். உண்ட பின்பு கனியின் அருமை உணர்ந்த ஔவையார், இறைவனாய சிவபெருமான் தான் நஞ்சினை உண்டு அமுதினை தேவர்களுக்கு ஈந்தது போல எனக்கு இறப்பனை உண்டாக்காத கனியை தந்து ஆயுளை நீட்டிக்கச் செய்த அதியமான் பிரைச்சந்திரனை தலையில் சூடியிருக்கும் சிவனைப் போல் நெடுங்காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தினார். அதியன் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த செய்தியை சிறுபான்மையினர் படையும் உறுதிப்படுத்துகிறது. ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த நிகழ்வே அதியமானை கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக திகழ காரணமாக இருந்தது. அதியமானின் வீரமும் வெற்றியும் புலியின் சீற்றத்திற்கு மான் கூட்டம் நிற்காது. இருள் நிறைந்த வானமும் திசைகளும் சூரியன் உதித்தால் அங்கு இருள் தங்காது. அதுபோல அதியமான் போர்க்களம் புகுந்தால் பகைவர் எவரும் எதிர்த்து நில்லாமல் அஞ்சி ஓடுவர் என்பதனை இருளுமுண்டோ ஞாயிறு சினவின் பொருநறு முளரோ நீகளம் புகினே என்று ஔவையார் கூறுகின்றார். மேலும் இவன் நாள் ஒன்றுக்கு எட்டு தேர்களை செய்யும் தச்சன் ஒரு மாத காலம் என்ற ஒரு தேரினை மட்டுமே செய்தால் அத்தேர் எத்தகைய வலிமையுடையதாக செப்பமுடையதாக இருக்குமோ அதுபோல வீரம் நிறைந்தவன் என்பதை எண்டேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலனானோ என்று கூறி சிறப்பிக்கின்றார். சுமை ஏற்பட்ட வண்டியின் சக்கரம் நிலத்தில் அமிழ்ந்தாலும் அதனை தம் முயற்சியால் மேலெழுத்துச் செல்லும் எருதுகள் போல அதியமான் எத்தகைய தடைகளையும் பாராமல் போர்க்களம் புகுந்து தமது வீரத்தால் வெற்றி பெறுபவன் என்பதை ஔவையார் அரிமணல் ஞமர கற்பக நடக்கும் பெருமித பகட்டுக்கு துறையும் உண்டோ என்று கூறுவதால் அறியலாம். அதியமான் மிகுந்த வழிமுறையனாகவும் தன்னை எதிர்த்து வரும் பகைவர்களை அழித்தொழிக்கும் தன்மையுடையவனாகவும் இருந்துள்ளான் என்பது அறிய முடிகிறது. அதியமானின் படைபலம். அதியமானது போர்படையில் அடிக்கும் கோளுக்கு எதிர்த்து வரும் பாம்பு போன்ற இளமையுடைய வீரர்கள் இருந்தனர். அவர்கள் எந்நேரமும் போருக்கு ஆயத்தமான நிலையில் இருந்தனர். பகைவர்களின் படைகளை கண்டால் அவர்களை பாம்பின் சீற்றம் போல் பாய்ந்து தாக்கினர். இவர்களுக்கு தலைவனாக திகழும் அதியமான் காற்று வீசியதால் அசைவு ஏற்பட்டு ஒழித்ததை போர் முரசு என கருதி மகிழ்ச்சி கொள்ளும் தன்மையுடையவன். இவனுடன் தொண்டை நாட்டை ஆண்ட தொண்டைமான் என்பவர் போர் புரிய நினைத்தான். அறநெறி வழுவாத அதியமான் தன்னை எதிர்த்து வந்தவர்களை அல்லாது வழியச் சென்று போர் புரியும் தன்மையற்றவனாக இருந்தான். அதனால் நாட்டு மக்களுக்கு ஏற்படும் தீங்கை நினைத்து தொண்டைமானோடு போரிட எண்ணாமல் ஔவையை தூதாக அனுப்பினான். தூது சென்ற ஔவையார் அதியமானின் படை வலிமையையும் போர் திறத்தையும் தொண்டைமானுக்கு நயம்பட எடுத்துரைத்தார். அதியமானின் படைத்திறம் பற்றி ஔவையார், பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொற்றுரை குற்றில மாதோ என்று தொண்டைமானிடம் கூறி சிறப்பிக்கின்றார். அதியமானின் வீரத்தையும் படைபலத்தையும் அறிந்த தொண்டைமான் போர் தொடுக்கும் எண்ணத்தை கைவிட்டான். போர் வன்மை. அதியமான் போர் செய்வதற்காக தனது உரையிலிருந்து எடுக்கப்பட்ட வாள் பகைவரின் தசையை கிழித்ததால் தனது வடிவத்தை இழந்தது. வேல்கள் காம்பு ஒடிந்து நிலை குலைந்தன. போர் யானைகள் பகைவரது கோட்டையின் கதவுகளை உடைத்து அரணை அழித்ததால் தனது பூண்களை இழந்து நிற்கின்றன. குதிரைகள் போர்க்களத்தில் வடித்த குருதியில் காலை நினைத்ததால் மாறுபட்ட குழம்பை உடையதாக இருந்தன. அதியமானோ பகைவர் எறிந்த அம்புகளால் துளை உண்டான அதியமான் பல போர்களை கண்டவன் என்பது இதனால் அறியப்படும். இவனுக்கும் கோவலூரை ஆண்ட மலாடார் என்ற மன்னனுக்கும் இடையே பகை ஏற்பட்டது. அவன் மீது சினந்து போர் தொடுக்க நினைத்த அதியமானை ஔவையார் அவனது வெற்றி சிறப்புகளையெல்லாம் எடுத்துரைத்து இச்சிறு பகையை பொருட்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தினார். இருந்தபோதும் அதனை கேளாதவனாய் மலாடர் வேந்தனை போரிட்டு வென்றான். இவனது வெற்றியை பரணர் முதலாளோர் பாடியிருக்கின்றனர். சேரன் சோழன் பாண்டியன் திதியன் எருமையூரான் இளங்கோவன்மான் குருணன் ஆகிய ஏழு மன்னரையும் ஒரு சேர வென்று அவர்களது அடையாள சின்னங்களான கேளல் மேளி கலை யாழி வீணை சிலை கெண்டை முதலிய ஏழினையும் பெற்று ஆட்சியை திறம்பட நடத்தியவன் என்றும் ஔவையாரால் புகழப்படுகின்றான். அதியமானின் வலிமை குறித்து ஔவையார் அவனது பகைவரிடம் இவ்வாறு கூறுகிறார். கால் அளவே உள்ள குறைந்த நீரிலும் முதலை யானையை கொன்று வீழ்த்தும் வலிமையுடையது. அம்முதலையைப் போன்ற வலிமை நிறைந்தவன் அதியமான். அவன் வெல்வதற்கு அரியவன். அதியமான் இளையவனாக இருந்தபோதே பல வெற்றிகளை கண்டவன் என ஔவையார் குறிப்பிடுகிறார். அதியமானின் மறைவு. பெருஞ்சேரல் இரும்புறையுடன் நடைபெற்ற போரில் அதியமான் கொல்லப்பட்டான். அவன் இறந்தபோது பெற்ற தாயினால் கைவிடப்பட்ட குழந்தையைப் போல் சுற்றங்கள் அனைத்தும் வருந்தின. அதியமானின் மார்பில் தைத்து அவனது உயிரை போக்கிய வேல் பாணரது உண்களத்தை துளைத்து இறந்து வாழ்பவரின் கையிலும் தைத்து அவனால் பாதுகாக்கப்பட்ட சுற்றத்தாரின் கண்ணொளியை மழுங்கச் செய்து இறுதியில் சொல்லாராய்ச்சியுடைய புலவரின் நாவில் சென்று தைத்தது. அதனால் இனி பாடுவோரும் இல்லை. அவ்வாறு பாடினால் அன்பு பாராட்டி பொருள் கொடுப்பாரும் இல்லை.

அதியமான் இறந்த பின் அவனால் பாதுகாக்கப்பட்ட சுற்றங்கள் அனைத்தும் ஆதரவின்றி தவித்தன என்பதும், அதியமானின் மறைவால் புலவர் வறியவர் முதலியோருக்கு மேலும் துன்பமே கிட்டியது என்பதும் அறியப்படுகின்றது. அதியமானின் உடல் ஈமத்தியில் எரிவதைக் கண்ட ஔவையார், உடல் அழிந்து சிதைந்தாலும் அவ்வாறு அழியாமல் இருந்தாலும் வானில் தோன்றும் சந்திரனைப் போன்று என்றும் அவனது புகழ் நிலைத்திருக்கும். ஆதியமானின் மறைவிற்கு பிறகு அவனுக்கு நடுக்கல் நடப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. அப்போது அதியமான் விரும்பி உண்ட கள் உணவை வைத்து வழிபட்டனர். அதியமான் நாடு முழுவதை கொடுத்தாலும் வேண்டாதவன் இங்கு படைக்கப்பட்ட கள் உணவை ஏற்பானோ மாட்டானா என்றார் ஔவையார். தாம் வாழும் நாளில் விரும்பி உண்ட உணவை நடுக்கல்லானவர்களுக்கு மக்கள் படைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் கொண்டிருந்தனர். அவ்வாறே அதியமானுக்கும் மது உணவு படைக்கப்பட்டது. அதியமான் பொகுட்டெளினி. அதியமான் நெடுமான் அஞ்சியின் மகன் பொகுட்டெளினியாவான். இவன் பிறந்த சில நாட்கள் கழித்து அதியமான் கையில் வேலும் காலில் வீர கழலும் அணிந்தவாறு காண வந்தான். புலியோடு போரிட்ட ஏனையின் சினம் தனியாது போல பகைவரை சினத்துடன் பார்த்த கண்கள் சிவந்த நிறம் பெற்றன. புதல்வனை பார்க்க வந்தபோது அவை நிறம் மாறாமலே இருந்தன என்பதை ஔவையார், சிறுவர் நோக்கிய கண்டன் சிறுவனை நோக்கியும் சிவப்பானவோ என்று கூறி அதியமான் தன் மகனை காண வந்த காட்சியை விளக்குகிறார். முடிக்குரிய முதன்மகன் பிறந்த காலத்தில் பிறந்த சில நாட்கள் கழித்து தந்தை போர்க்குரிய உடை உடுத்தி சான்றோர் சூழச் சென்று அம்மகனை காண்பது பண்டை தமிழர் மரபு. உலகில் பிறந்த மகன் முதன் முதல் தன் தந்தையை காணும் இடத்து அவன் நெஞ்சில் போர்க்கோளமும் போர் மரமும் நன்கு பதிய வேண்டும் என்பது கருத்து. அக்கால நிலை போர் மரவரையை பெரிதும் வேண்டியிருந்தது. குடிப்பெருமை. பொகுட்டெளினியின் முன்னோர் கடலுக்கு அப்பாலுள்ள நாட்டிலிருந்து பெறுவதற்கு அரிதான அமுதம் போன்ற கரும்பை தமது நாட்டிற்கு கொண்டு வந்தனர் என்பதை ஔவையார் கூறுகிறார். பிரிதொரு இடத்தில் அதியமான் முன்னோர்கள் பெறுவதற்கு அரிதான கரும்பை விண்ணுலகில் இருந்து மண்ணுலகிற்கு கொண்டு வந்து பயிரிடச் செய்தனர் என்னும் செய்தியையும் அவை கூறுகிறார். இரு இடங்களில் பொகுட்டெளியின் முன்னோர் நம் நாட்டிற்கு கரும்பினை கொண்டு வந்த செய்தியை ஔவையார் அற்புதமாக குறிப்பிடுகிறார். பொகுட்டெளியின் பண்பு நலன். பொகுட்டெளினி வறியவருக்கு கொடுத்து உதவும் கவிந்த கையை உடைய பண்பாளனாக திகழ்ந்தான். அறிவும் நிறைவும் அருளும் முதலான குணங்களை கொண்டு தம் குடிமக்களை இருள் அகற்றும் முழு சந்திரனை போல் துயர் துளைத்து போற்றி பாதுகாத்தான். இவனை நாடி வந்த வறியவர்களின் கிழிந்த ஆடையை களைந்து அதற்கு பதிலாக நுட்பமான வேலைப்பாடமைந்த ஆடையை கொடுத்து உடுத்த செய்தான். அவர்களுக்கு கல்லுணவை கொடுத்தும் மகிழ்வித்தான். அக்காலத்தில் கல் உண்ணுதல் என்பது பெருங்குற்றமானதாக கருதப்படவில்லை. மக்களை வழிநடத்தி செல்லும் மன்னனே கல் அருந்துபவனாகவும் பிறருக்கு கொடுத்து மகிழ்வனவாகவும் இருந்துள்ளான். விருந்து உபசரிப்பிலும் கல் முக்கிய இடம் பெற்றுள்ளது. பொகுட்டெளினியின் வீரம். திரை கொடுக்காத மன்னருடைய மதிலை போரிட்டு அழிக்கும் வன்மையுடையவன். இவன் பகைவர்களை வீழ்த்திய போர்க்களம் தசையும் குருதியும் தோய்ந்து ஈரமுடையதாக காட்சியளித்தது. போரில் தோற்ற அரசனது நாட்டை கழுதைகளைக் கொண்டு ஏற்பூட்டி உழுத நிலத்தில் வரகு கவடி கொள்ளு மற்றும் முள்செடியின் விதைகளை போன்றவற்றை விதைக்கும் இடையராத போர் என்னும் உழவை செய்து வெற்றி கொண்டான் எழினி. தந்தை அதியமான் நெடுமான் அஞ்சியைப் போன்றே பொகுட்டெளினியும் குடை வீரம் போன்றவற்றில் சிறந்து விளங்கினான் என்று அறிய முடிகிறது. ஏரைக்கோன். குறிஞ்சி நிலத்து வாழும் குறவர்களுக்கு தலைவனாக திகழ்ந்தவன் ஏரைக்கோன். தம் குடியை குறைவர பாதுகாக்கும் தன்மை உடையவனாக இருந்தான். நெருங்கியவர்கள் தமக்கு செய்யும் பிழையை பொறுத்து கொள்ளும் இயல்புடையவன். பிறரது வறுமை கண்டு நாணுபவன். படைகளத்தில் பிறரால் பழித்து கூறப்படாத வீரமுடையவன். மன்னர்கள் கூடிய அவையில் மேம்பட்டு நடக்கும் பெருமையுடையவன். இத்தகைய பண்புகள் எமது தலைவன் ஏரைக்கோனுக்கு மட்டுமே உரியது என்று அவனது குடியைச் சார்ந்த ஈழ வெயினியர் என்னும் பெண்பார் புலவரால் பாராட்டப் பெறுகிறான். உயர்ந்த மலைவளமும் சிறந்த வனவளமும் உள்ள இவனது பெருங்கல் நாடு எதுவென தெரியவில்லை. ஆயினும் வேந்துடை அவையத்து ஓங்கு நடத்தல் என்ற பண்புக்குரியவனாய் இவன் பாராட்டப் பெறுகின்ற குறிப்பினை உடன்கொண்டு காணுங்கள். இந்த பெருங்கல் நாடு மலைநாடான சேர நாட்டிற்குள் அடங்கியது என்பதும், இவன் அச்சேர வேந்தனது அவைகளத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அணுக்க சிறப்புடையவன் என்பதும் அறியப்படுகிறது. அடுத்ததாக மலையமான் சோழிய வேணாதி திருக்கண்ணன் அவர்களை பற்றி பார்ப்போம். தென்பெண்ணை ஆறு வாயும் வளமிக்க சுற்றுப்புறத்தை கொண்ட முள்ளூர் மலையின் தலைவனாக மலையமான் திருமுடிக்காரியின் மகன் சோழிய வேணாதி திருக்கண்ணன் என்று கூறப்படுகிறது. மலையமான் திருமுடிக்காரியின் மகன் திருக்கண்ணன் என்பதற்கு புறச்சான்றுகள் எதுவும் இல்லை. ஆயினும் திருமுடிக்காரியை பாடிய மாரோகத்து நப்பச்செல்லையார் பாடலின் அகச்சான்றை இதற்கு போதுமானதாக அமைகிறது. சோழிய வேணாதி என்பது சோழ மன்னர்கள் அளித்த பட்டமாக இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. புலியின் சின்னம் பொறித்த கோட்டையை உடையவனும் ஒளிவிளக்கும் மணிகளங்களும் வண்டுகள் மொய்க்கும் மாலையும் உடையவனது தந்தை இந்நில உலகில் செய்த அறத்தின் பயனை அனுபவிக்கும் பொருட்டாக தெய்வ உலகம் சென்றான் என்று மாரோகத்து நப்பச்செல்லையாரால் திருக்கண்ணனின் வரலாறு பாடப்பட்டுள்ளது. திருக்கண்ணனின் முன்னோன் மலையமான் என்பதும், இவன் சோழருக்கு துணையாக இருந்ததால் தனது கோட்டையில் சோழரின் சின்னமாகிய புலிப்பொறியை வைத்திருந்தான் என்பதும் அறியப்படுகிறது. திருமுடிக்காரியின் மறைவுக்கு பின் முள்ளூர் மக்கள் மழை காணாத பயிர்போல் வாடி நின்றனர். நாடும் நாட்டு மக்களும் பொழிவிழந்து இருந்த நேரத்தில் வறட்சியுற்ற கோடைகாலத்தில் பெய்யும் மழை

எவ்வாறு நிலத்தை குளிர்விக்குமோ அதுபோல மக்களின் மனம் குளிரும்படி திருக்கண்ணன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். அதன் பின்னர் முள்ளூர் நாடு குறை எதுவும் இல்லாததாக விளங்கியது என்று நப்பச்சலையார் கூறுகிறார். ஆதியமான் திருமுடிக்காரியின் மறைவிற்கு பின் அவனது மகன் திருக்கண்ணன் அரசு பொறுப்பேற்று மக்களை வழிநடத்தினான் என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது. மேலும் இவனது ஆட்சிக் காலத்தில் சோழ மன்னரும் ஒருவன் பகைவர் கஞ்சி முள்ளூர் மலையில் ஒளிந்திருந்தான். சோழனின் தலைமறைவால் அவனது நாட்டு மக்கள் பெரிதும் வறிந்தனர். இதனை அறிந்த திருக்கண்ணன் தன் படைகளைக் கொண்டு மறைந்திருந்த சோழனுக்கு உதவி புரிந்து அவனை மீண்டும் அரியணையில் அமரச் செய்தான். சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை நப்பச்சலையார் வளவன் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் முள்ளூர் மலையில் மறைவுற்று இருந்தவன் கிள்ளி வளவன் என்பது அறியப்படுகிறது. திருக்கண்ணனுக்கு சோழிய வேணாதி என்ற பட்டமும் சோழ மன்னரால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திருக்கண்ணன் திருக்கிள்ளி என்று அழைக்கப்பெற்றதாகவும் தெரிகிறது. இதனால் சோழன் குளமுற்றத்து தொஞ்சிய கிள்ளி வளவனோடு சோழிய வேணாதி திருக்கண்ணன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தான் என்றும் அறியலாம். அடுத்ததாக மலையமான் திருமுடிக்காரியை பற்றி பார்ப்போம். கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த வள்ளல்களுள் ஒருவன் திருமுடிக்காரி. இவன் திருக்கோவலூரினை சிறப்புற ஆண்டவன். இவனை கார் எனவும் மலையன் எனவும் தேர்வன் மலையன் எனவும் அழைப்பர். மேலும் முள்ளூர் மன்னன் என்று சிறப்பும் இவனுக்கு உரியதாக இருக்கிறது. இவன் வாழ்ந்த காலத்தில் பெரு வீரனாக திகழ்ந்துள்ளான். வடக்கிலிருந்து வந்த ஆரியப்படை திருக்கோவலூரை முற்றுகையிட்ட போது அஞ்சாது வடவரை எதிர்த்து புறமோட செய்த பெருமையுடையவன். மேலும் கொல்லிமலையை ஆண்ட வல்வில் ஓரியையும் போரிலேயே வெற்றி கொண்டு வீழ்த்தினான். இவன் பெரு வீரனாக மட்டுமல்லாது சிறந்த பண்பாளனாகவும் திகழ்ந்தான். தமிழ்நாட்டு மன்னரும் வீரர்களும் காரி மன்னன் வலிமை மிகுந்தவன் என்று வாயார புகழவும், செந்தமிழ் புலவர்கள் அவன் சீர்களை எடுத்து பாடவும் தன் நாட்டு காவல் செய்து வந்தான். பின்பு தன்னை வென்ற அதியமானையும் வென்று தன் நாட்டை பெற்று நன்கு ஆட்சி செய்து இறுதியில் விண்ணுலகடைந்தவன். திருமுடிக்காரியனுடைய புகழாக சோழ நாட்டின் எல்லைக்குட்பட்டது முள்ளூர் மலை. இது பகலிலும் இரவிலும் தன்மையை ஒத்த அடர்ந்த காட்டையும் பறை ஒளியை ஒத்த அருவியையும் அதனுடைய ஓசையையும் தென்பெண்ணை ஆறு பாயும் வளத்தையும் கொண்டிருந்தது. முள்ளூரின் தலைவனாக திருமுடிக்காரி போர் முரசும் ஒழித்தால் பாம்பை கொள்ளும் இடியை போன்று எதிர்த்தோறும் பகைவரை போர்களத்தில் மடியச் செய்யும் ஆற்றலுடையவன். கபிலர் போன்ற பெரும் புலவரால் பாடும் புகழ் வாய்ந்த பேராண்மை கொண்டவன். தகைய புகழ் கொண்டவனை பாட நினைத்த நப்பச்சலையார், ஒன்றை கற்றிருப்பினும் கல்லாது இருப்பினும் உமது புகழ் பாடும் அளவிற்கு எமக்கு திறம் இல்லை என்றும் வறுமை செலுத்தவே மலையது பெருமைகளில் சிலவற்றை சொல்ல முற்பட்டதாகவும் கூறுகின்றார். பாண்டிய நாட்டு குறுநில மன்னர். சங்க காலத்தில் இலக்கியத்தில் அதிக பாடல்களை பாடியவர்கள் பாண்டிய நாட்டை சார்ந்த புலவர்கள் ஆவர். தமிழுக்கு தொண்டு செய்ததில் பாண்டிய மன்னர்களே முதன்மை பெற்றனர். பாண்டிய நாட்டு முடிவேந்தர்களை பற்றி பெண்பார் புலவர்கள் பாடல்கள் குறிப்பு எதுவும் இல்லை. இருப்பினும் குறுநில மன்னர்களில் நாஞ்சில் வள்ளுவன் என்ற ஒருவன் மட்டுமே சிறைக்கப்பட்டுள்ளான். நாஞ்சில் வள்ளுவனை பற்றி பொதிகை மலை தொடர்களுள் ஒன்றான நாஞ்சில் மலையையும் அதனை சூழ்ந்த நாடுகளையும் ஆட்சி செலுத்தியவன் நாஞ்சில் வள்ளுவன் என்ற மன்னனாவான். இவன் நாஞ்சில் பொருணன் என்றும் வல்வேல் கந்தன் என்றும் அழைக்கப்படுகிறான். இவனது குடைத்தன்மையை பற்றி ஔவையார் சிறப்பித்துள்ளார். கீரையுடன் சேர்த்து வேக வைத்த சிறிது அரிசி பருப்பு வேண்டி சென்றபோது நாஞ்சில் வள்ளுவன் ஏனை சுமக்கும் அளவிற்கு அரிசியை கொடுத்தான். வசையறிந்து கொடுக்கும் அவன் தமது தகுதி அறிந்து இத்தகைய பெரும் பொருளை குடையாக கொடுத்தான் என்று ஔவையார் பெருமிதம் கொள்கிறார். இதனை அரிசி வேண்டி நெமாக தான் பெற வரிசை அறிதலீர் தன்னுந்தோக்கி பெருங்களிறு நல்கியானே என்று நாஞ்சில் வள்ளுவனது குடைத்தன்மையை புலப்படுத்துகின்றார். மேலும் பெரியவர்கள் தாம் செய்யும் செயலை ஆராய்ந்து செய்யும் தன்மையுடையவர் ஆவார். அவர்கள் வழி பிறழ்ந்து நடப்பதில்லை. ஒருவருக்கு ஒன்றை தரும்போது அவரது தகுதி அறிந்து கொடுத்தலே சிறப்பு என ஔவையார் குறிப்பிடுகிறார். தனது தேவை சிறிதளவே ஆயினும் நாஞ்சில் வள்ளுவன் யானை சுமக்கும் அழகு பெரும்பொருளை கொடுத்தது சான்றோன் செயலை மீறியது என்பதை சுட்டி அவனது குடைத்தன்மையை சிறப்பிக்கின்றார். அடுத்ததாக சோழ நாட்டு மன்னர்கள். முதலாவதாக அகுதை. இவன் சோழர் குளம் மறைவில் தோன்றியவன். அக்தை என்றும் அகுதை என்றும் அழைக்கப்பெறுகிறான். அகுதை என்பவன் பண்டைய நாளில் கடல் சார்ந்த ஊராகிய கூடல் என்ற ஊருக்கு தலைவன். மரப்போர் புரியும் சான்றாண்மையும் பரிசிலருக்கு களிர் வழங்கும் கைவன்மையும் உடையவன். இவன் பெரிய தானையை உடையவன் என்பது இவன்பால் பொற்கிரி உண்டு ஆதலின் இவனை வெல்வது எவர்க்கும் ஆகாதென்றொரு பெருமொழி நாடெங்கனும் பரவியிருந்தது. அதனால் பலரும் அவனை அஞ்சி இருந்தனர். முடிவில் ஒரு கால் பேருண்டாகிய போது அகுதை கொல்லப்பட்டான் பொற்கிரி உண்டென்பது பொய்யாயிற்று என்று கூறுகின்றார். இவனிடம் பொன்னால் செய்யப்பட்ட சக்கரம் இருந்தது பொய் என்பதை வெள்ளெருக்கிளையார் என்னும் புலவர் கூறுவதன் மூலமாக அறிய முடிகிறது. அடுத்ததாக அவியன். சோழர் மரபை சேர்ந்த சிற்றரசர்களுள் ஒருவன். அவியனை குறித்து பெண்பார் புலவர்களில் மற்றோகத்து நப்பச்சலையார் பாடிய பாடல் ஒன்று மட்டுமே காணப்படுகிறது. அவியனை காணச் சென்ற நப்பச்சலையார் அவனது நாட்டு வளத்தையும் குடைத்தன்மையும் சிறப்பிக்க எண்ணினார். அவியனின் ஆட்சி காலத்தில் வெள்ளிமீன் தெற்கு நோக்கி சாய்ந்தது. அவ்வாறு வெள்ளிமீன் தெற்குபுறம் சாய்ந்ததால் நாட்டில் வறுமை மேலிடும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருந்தது. இதனால் மக்கள் பலரும் வரப்போகும் துயரம்

குறித்து பலவாறு பேசினர். இதனை கேள்விவுற்ற நப்பச்சலையார், குன்றுகள் நிறைந்த வளம் மிக்க நம் நாட்டிற்கு தலைவன் அவியன், அவன் தன் கடமையிலிருந்து வழுவாதவன், வறியவரை போற்றி புறக்கும் தன்மையுடையவன். இத்தகையவனோடு நாம் உடன் இருப்பதால் வெள்ளி மீன் நிலை பிறழ்ந்து வருவது பற்றி வருந்த வேண்டியதில்லை என தேற்றினார். பொருணன் ஒருவன் கூற்றில் அவியனது உழவு எருதுகளையும் நாட்டு வளத்தையும் நப்பச்சலையார் சிறப்பித்துள்ளார். இவர் கூறும் வெள்ளி மீன் நன்னாகனார் என்ற புலவரின் பாடலிலும் காண கிடைக்கின்றது. இது பழந்தபிரின் வானியல் அறிவை காட்டுவதாக இருக்கிறது. அடுத்ததாக அழிசி. சோழர் குடியில் தோன்றிய சிற்றரசன் அழிசி ஆவான். இவன் குடைத்தன்மை மிக்கவன். சோழ நாட்டில் உள்ள ஆற்காட்டையும் அதனை சார்ந்த சில ஊர்களையும் ஆண்டு வந்தான். அந்நாளில் இவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேந்தன் என பெயரிட்டு அழைத்தான். இவன் ஆட்சி செலுத்தி வந்த ஆற்காடு மிகுந்த வளமுடையது. ஆற்காட்டின் தெருக்கள் ஒழிக்கின்ற மனையை உடைய யானைகள் விரைந்தோடும், தேர்களை உடையன. இத்தெருக்களில் ஆங்காங்கே சோழர்களின் சின்னம் பொறித்த கொடிகள் அசந்தாடியபடி இருந்தது. இத்தகைய வளமிக்கு அழிச்சியின் ஆற்காட்டினை நக்கண்ணையார் வெல்போர் சோழர் அழிச்சியம் பெருங்காட்டு என்று பாடி சிறப்பித்திருக்கின்றார். அடுத்ததாக அன்னி. சோழர் குடியில் உதித்தவன் அன்னி. இவன் சோழ நாட்டு பாப விநாயகம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்து சிற்றரசன். இவன் இருந்த ஊர் பிற்காலத்தில்

பாடலிலும் காண கிடைக்கின்றது. இது பழந்தமிழின் வானியல் அறிவை காட்டுவதாக இருக்கிறது. அடுத்ததாக அழிசி. சோழர் குடியில் தோன்றிய சிற்றரசன் அழிசி ஆவான். இவன் குடைத்தன்மை மிக்கவன். சோழ நாட்டில் உள்ள ஆற்காட்டையும் அதனை சார்ந்த சில ஊர்களையும் ஆண்டு வந்தான். அந்நாளில் இவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேந்தன் என பெயரிட்டு அழைத்தான். இவன் ஆட்சி செலுத்தி வந்த ஆற்காடு மிகுந்த வளமுடையது. ஆற்காட்டின் தெருக்கள் ஒழிக்கின்ற மனையுடைய யானைகள் விரைந்தோடும், தேர்களை உடையன. இத்தெருக்களில் ஆங்காங்கே சோழர்களின் சின்னம் பொறித்த கொடிகள் அசந்தாடியபடி இருந்தது. இத்தகைய வளமிக்கு அழிசியின் ஆற்காட்டினை நக்கண்ணையார் வெல்போர் சோழர் அழிச்சியம் பெருங்காட்டு என்று பாடி சிறப்பித்திருக்கின்றார். அடுத்ததாக அன்னி. சோழர் குடியில் உதித்தவன் அன்னி. இவன் சோழ நாட்டு பாப விநாயகம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்து சிற்றரசன். இவன் இருந்த ஊர் பிற்காலத்தில் இவன் பெயராலேயே அன்னி குடியென்று வழங்கப்பட்டு வருகின்றது என்று கூறுவார்கள். அன்னி பெரு வீரமுடையவன் என்பதை பல புலவர்கள் போற்றியுள்ளனர். இவரது போர்த்திறன் குறித்து ஊவேசா அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அன்னி திதியனின் காவல் மரமாகிய புன்னை வெட்டியை வீழ்த்திய போது இவனது புகழை அங்கு கூடியிருந்த பாணர் முதலான பலரும் ஆரவாரத்துடன் பாடி மகிழ்ந்தனர் என்பதை வெள்ளி விதியாரும் குறிப்பிட்டிருக்கிறார். அன்னி திதியனின் காவல் மரத்தை வெட்டிய பிறகு திதியன் இவன் மீது படையெடுத்து வந்து இவனது கண்களை பறித்தான் என்பது புலனாகிறது. அடுத்ததாக முடியன். மலைநாட்டை ஆண்ட அரசன் முடியன். இவனது மலைப்பகுதி இயற்கை எழில் கொண்டது. மேலும் இவனது வரலாறு பற்றி அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் முடியன் என்பான் தென்னார்காடு மாவட்டத்து திருக்கோவலர் வட்டத்தின் தென்பகுதியில் வாழ்ந்த ஒரு வள்ளல். அவன் பெயர் தாங்கிய நல்ல ஊர் ஒன்று இன்றும் உள்ளது. அதனை முடியனூர் கல்வெட்டுகள் குறுக்கை கொற்றத்து முடியனூர் என்று கூறுகின்றனர். மற்றொரு கல்வெட்டு இம்முடியனூரை பெண்ணை தென்கரை மகதை மண்டலக்கீழ் தொண்ட நாட்டு முடியனூர் என்று கூறுகின்றது. இம்முடியனுக்குரிய மலைகள் கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ளன என்று கூறுகிறார்கள். மேலும் சங்கப்பாடல்களில் ஔவையார் மட்டுமே இதனை பற்றி பாடியுள்ளதாக தெரிகிறது. இவன் மலை போன்ற யானைகளை கொண்டிருந்தான் எனவும், வாய்மொழி தவறாத பண்புடையவன் எனவும் ஔவையார் கூறுகின்றார். முடியனின் மலையில் உள்ள மூங்கிலின் வனப்பை தலைவியின் தோள்களுக்கு ஓமம் கூறி சிறப்பித்திருக்கின்றார். அடுத்ததாக வேளிர்கள். சிற்றரசர்கள் மேன்மை புரிந்தவர்களாக வேளிர்கள் கருதப்பட்டனர். பண்டை சமூகத்தில் வேளிர்கள் முடியுடை மன்னர்க்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்பட்டனர். இவர்கள் பழந்தமிழகத்தின் பெரும் பகுதியை ஆட்சி செலுத்தி வந்தனர். வேளிர்களின் குடிப்பெருமையை பரணர் தொன்முதிர் வேளிர் என பாடி சிறப்பித்திருக்கின்றார். மேலும் சங்கப்பாடல்களிலும் வேளிர் குறித்து பல இடங்களில் பேசப்பட்டிருக்கின்றது. வேளிர்கள் தமிழகத்தின் பூர்வீக குடிகள் அல்லர், வடநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்ற கருத்தும் நிலவுகிறது. பெண்பார்ப்பளவர்களின் பாடல்களை பாண்டிய நாட்டைச் சார்ந்த வேல்பாரி, சோழ நாட்டைச் சார்ந்த அழுந்தூர் வேல் திதியன், வேல் எவ்வி, வேல் எழினி ஆகிய நால்வர் பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றது. முதலாவதாக வேல்பாரி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டிய நாட்டைச் சாரும். அந்நாட்டில் பரம்பு என்ற மலை ஒன்றுண்டு. அது 300 ஊர்களை கொண்ட வளமுடன் திகழ்ந்தது. இத்தகைய சிறப்புமிக்க மலையின் தலைவன் வேள்பாரி ஆவன். கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக போற்றப்பட்டான். முல்லைக்கு தேர்ந்த பெருமையுடையவன். இவனது மலை வளம் கருதி முடியுடைய வேந்தர் மூவரும் கைப்பற்றும் நோக்குடன் முற்றுகையிட்டு நின்றனர். பாரி இரவலர்க்கு வரையாது வழங்கும் வள்ளலாக இருந்த போதும் மூவேந்தரின் முற்றுகையால் வறிய நிலை எய்தினான். அப்போது பாரியின் நெருங்கிய உயிர் நண்பரும் அவைக்கள புலவருமான கபிலர் பரம்பு நாட்டில் உள்ள குருவிகளை வேற்று இடங்களுக்கு ஏவி அங்கிருந்து நெற்கதிர்கள் கொணருமாறு செய்து பரம்பில் உள்ளோருக்கு உணவளித்தார். இவ்வாறு நெற்கதிர்களை கொணரச் சென்ற குருவி கூட்டங்கள் ஞாயிறு மறைந்தவுடன் தமது நாட்டிற்கு திரும்பின என ஔவையார் குறிப்பிடுகிறார். இறுதியில் பாரி முடிவேந்தர்களுடன் நடைபெற்ற போரில் இறந்துபட்டான். பாரியின் உயிர் நண்பராகிய கபிலரும் இவன் இறந்தவுடன் தானும் வடக்கிருந்து உயிர் துறந்து புகழடைந்தார். சோழ நாட்டு வேளிர் அழுந்தூர் வேல் திதியன் அவர்களை பற்றி. வேளிர் குலத்தைச் சார்ந்த திதியன் அழுந்தூர் என்னும் ஊரினன். இவ்வூர் இன்று தேரழுந்தூர் என்று அழைக்கப்படுகின்றது. கடுந்தேர் திதியன் அழுந்தை என்று அகநானூற்றிலும் கூறப்படுவதாலும் இவனது ஊர் அழுந்தூர் என்பது தெரிய வருகிறது. கம்பர் இவ்வூரில் பிறந்தார் என்பதும் இங்கு நினைக்கத்தக்கது. அன்னி என்பவன் திதியனது காவல் மரபான புன்னையை வெட்டி வீழ்த்திய போது ஏற்பட்ட ஆரவாரத்தை வெள்ளி விதியார் அன்னி குறுக்கை பரத்தலை திதியன் தொன்னிலை முழு முதல் துமிய பண்ணி என்று கூறுகின்றார். திதியனோடு பொருந்திய அன்னி இறுதியில் மடிந்தொழிந்தான். அடுத்ததாக வேல் எவ்வி. வேளிர் குலத்தின் வழிவந்தவன் வேல் எவ்வி பரம்புமலை ஆண்ட பாரிக்கும் முன்னோன். இவனது ஊர் நீடூர் என்பதாகும். இதனால் இவன் நீடூர் கிழவன் என்றும் போற்றப்படுகின்றான். இவன் சோழ நாட்டின் கீழே கடற்கரையைச் சார்ந்த மிழலை கூற்றம் என்னும் பகுதியையும் ஆண்டு வந்தான் என தெரிகிறது. அன்னி என்பவன் திதியனோடு போர் தொடுக்க எண்ணியதை அறிந்து அவனுக்கு அறிவுரை நல்கவும் செய்தான். அரசியல் மதிநுட்பம் வாய்ந்தவனாக திகழ்ந்த எவ்வி தலையாளங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியனால் போரில் வீழ்த்தப்பட்டான். இவ்வாறு பகையருடன் போரிட்டு முகத்திலும் மார்பிலும் விழுப்புண்பட்டு என்னும் செய்தி விடியற்காலை பொழுதொன்றில் வெள்ளெருக்கிளையாருக்கு எட்டியது. அகுது என்பவனிடம் பொன்னால் செய்யப்பட்ட சக்கரம் உள்ளதென்று கூறிய செய்தி பொய்யானது போல் வேல் எவ்வி மடிந்தான் என்னும் தான் கேட்ட செய்தியும் பொய்யாக வேண்டும் என்று வருந்தி

0: நார். இவன் புலவரை போற்றி புறக்கும் வள்ளல் என்பது வெள்ளரிக்கிளையாரின் பாட்டால் நாம் அறிந்து கொள்ளலாம். வேள் எழினி சோழ நாட்டின் கீழே செல்லூர் என்னும் ஊரை சார்ந்தவன் எழினி. இவன் சோழர் குல வேளிர் மரபை சார்ந்தவன். இவன் மிகுந்த போர்த்திறம் கொண்டவன். பகைவரை தோற்றோடச் செய்யும் வேர்ப்படையை பெற்றிருந்தான். பகைவரின் ஆணிரைகளை கவர்ந்து வரும் வன்மை உடையவனாகவும் இருந்தான். இவன் ஆதன் எழினி எனவும் அழைக்கப்படுகின்றான். தலை சிறந்த வேளிர் கூட்டத்துக்கு ஒருவனாகவும் காணப்படுகின்றான். கோசர் என்பவர் குழுவாக வாழ்ந்த ஒரு கூட்டத்தினர். மோக்கூர் மன்னனாக பழையன் மீது மோரியர் படையெடுத்து வந்தபோது கோசர்கள் பழையனுக்கு உதவியதாகவும் இவர்கள் ஊரில் தொன்மையான ஆலமரம் ஒன்று இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள். மோக்கூரை அடுத்து ஆலம் பழமும் கோசப்பாடியும் இன்றைக்கும் கள்ளக்குறிச்சி புறத்திருத்தல் காணலாம். இத்தகைய பெருமையுடைய கோசர்களின் மலையின் பழமையான ஆலமரம் ஒன்று உண்டென்பதையும் அதன் அடியில் நல்ல பல தீர்ப்புகளை வழங்கும் மன்றம் இருந்ததையும் ஔவையார் குறிப்பிடுகிறார். இக்கோசர் கூட்டத்தினர் யாவர்க்கும் தீங்கு பயக்காத இயல்புடையவர்களாகவும் மிகுந்த படை வலிமை கொண்டவர்களாகவும் இருந்துள்ளனர். இத்தகைய கோசர் குலத்தை சார்ந்த மரவன் ஒருவன் தலைவியை உடனழைத்து சென்றதாகவும் அதை கண்ட செவிலித்தாய் நற்றாய்க்கு கூறுவதாகவும் ஔவையாரின் குறுந்தொகை பாடல் அமைந்திருக்கிறது. காரணமாக இருந்த சங்க பெண்பார்ப்புலவர்களின் பாடல்களில் 15 சிற்றரசர்கள் பார்த்திருக்கின்றோம். இவர்கள் சேர சோழ பாண்டிய நாட்டைச் சார்ந்தவர்கள். முடிவேந்தர்களுக்கு நிகரான ஆட்சி சிறப்பை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். முடிவேந்தர்களுக்கு பல்வேறு வகையில் உறுதுணையாகவும் இருக்க காரணமாக இருந்திருக்கிறார்கள். முரண் ஏற்பட்ட நிலையிலும் அவர்கள் எதிர்த்து போரிடவும் செய்திருக்கிறார்கள். தம்மை நாடி வரும் இரவலர்களின் வறுமையை போக்குவதில் நிகரற்று விளங்கியிருக்கிறார்கள். நாட்டு நலனிலும் மக்கள் நலனிலும் மிகுந்த அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள். முடிவேந்தர்களை பாடிய பெரும் புலவர்கள் சிற்றரசர்களையும் பாடி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். சிற்றரசர்களின் கொடை வீரம் குணம் என பல நிலைகளிலும் பெண்பார் புலவர்களால் உற்று நோக்கப்பட்டுள்ள சிற்றரசர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கூத்தப்பாடி மா பழனி தலைமை ஆசிரியர் அவர்கள் சங்ககால பெண் புலவர்களில் பாடல்களில் சிற்றரசர்கள் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை கேட்டீர்கள்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளி பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி IIT-யின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார்.

புதுதில்லியில் இதுதொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். பாலக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென நடத்தப்பட்ட சிறப்பு இயக்கத்தில் 9000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின்போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக

0: வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 100,000-க்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் நியூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் ஏகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இவான் லிட்ரோவாச், ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: நேர்கள் இனி கேட்கலாம்.
7: நேர்கள் இனி கேட்கலாம். சூழல் காப்போம்.
8: ஹாய் மீனா, எப்படி இருக்க?
9: நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
8: நானும் நல்லா இருக்கேன்டி. ஆனா இன்னைக்கு வீட்டிலிருந்து வெளியே வந்ததுலேருந்து ஒரே சத்தமா இருக்கு.
9: அதுதான் இப்போ நம்ம சமுதாயத்தோட பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒலி மாசுபாடு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு.
8: அப்படியா? ஒலி மாசுபாடுனா என்ன?
9: நம்ம காதுகளுக்கு தொந்தரவு தரும் அளவுக்கு அதிகமா இருக்கிற சத்தம் எல்லாமே ஒலி மாசுபாடுதான். அது மனிதர்களையும் விலங்குகளையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும்.
10: இதுக்கு என்னதான் காரணமா இருக்கும்?
9: நிறைய காரணங்கள் இருக்கு. ரோட்ல வண்டிங்க சத்தம், கட்டுமான பணிகள், தொழிற்சாலைகள்னு, அப்புறம் கல்யாணத்துல லவுட் ஸ்பீக்கர்ஸ், திருவிழாக்கள்ல பட்டாசுன்னு.

0: எல்லாமே முக்கிய காரணங்கள் தான்.
1: சிலர் தேவையில்லாம ஹாரன் அடிக்கிறது பார்த்தாலே கோபம் வரும்.
0: ஆமா ஆமா, சிக்னலு பச்சையா மாறுறதுக்குள்ளேயே ஹாரன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது யாருக்கும் பயனில்ல, மாறாக மன அழுத்தத்தை தான் அதிகப்படுத்துது.
1: இந்த ஒலி மாசுபாடு உடல்நலத்தை எப்படி பாதிக்குது?
0: அதிக சத்தத்தால தலைவலி, தூக்கமின்மை, மன அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் கூட வரும். அது மட்டும் இல்லாம காது கேட்கும் திறன் கூட குறையும். இது எல்லாமே பெரிய பிரச்சனை. நீண்ட காலம் சத்தமான சூழல்லே இருந்தனா நிரந்தரமா காது கூட கேட்காம போயிடும்.
1: அதனாலதான் சிலருக்கு எப்போதுமே எரிச்சலா இருக்குமா?
0: கண்டிப்பா, தொடர்ந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா மன அமைதி கெடுக்கும், கோபம் அதிகரிக்கும், கவனச்சிதறலும் ஏற்படும்.
1: ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு கூட இது பெரிய பிரச்சனை தானே?
0: ஆமா, படிக்கும் போதே அதிக சத்தம் இருந்தா பாடத்துல எப்படி கவனம் இருக்கும்? தேர்வு நேரங்கள்ல கூட வெளியில கேக்குற சத்தம் கூட மாணவர்களுக்கு படிப்புல கவனம் செலுத்தவே முடியாம போயிடும்.
1: இந்த ஹாஸ்பிட்டல்ல கூட சைலன்ஸ் பிளீஸ்னு எழுதிருப்பாங்க, அதுக்கு இதுதான் காரணமா?
0: ஆமா, ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, என்ன கேட்டா எல்லா இடத்துலயும் எழுதி ஒட்டணும். ஆனா சொல்றேன் கேளு, நோயாளிகளுக்கு எல்லாம் ஓய்வும் அமைதியும் மிக அவசியம். அதனாலதான் ஸ்கூல்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் சைலன்ஸ் பிளீஸ்னு போர்டு அங்கங்க வச்சிருப்பாங்க.
1: நீ சொல்றத பார்த்தா குழந்தைங்களும் வயசானவங்களும் தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க போலயே.
0: சின்ன குழந்தைங்களாம் பயப்படுவாங்க, வயதானவங்களுக்கெல்லாம் இதய துடிப்பு கூட அதிகமாகலாம், செல்ல பிராணிகளுக்கெல்லாம் பட்டாசு சத்தம் அவ்வளோ பயமா இருக்கும்.
1: இதை தடுக்க நம்ம என்ன செய்யலாம்?
0: நிறைய விஷயங்க இருக்குது. தேவையில்லாம ஹாரன் அடிக்க கூடாது, லவுட் ஸ்பீக்கர்ல சவுண்ட் கம்மியா வச்சு கேட்கலாம், இரவு நேரங்கள் எல்லாம் அமைதியை தான் கடைபிடிக்கணும், பட்டாசுகள் எல்லாம் குறைவா பயன்படுத்தணும், வாகனங்களை சரியா பராமரிக்கணும், தொழிற்சாலையில எல்லாம் சத்தத்தை குறைக்கும் கருவிகளை பயன்படுத்தலாம்.
1: அதை விட முக்கியமா அதிகமா மரங்கள் எல்லாம் வளர்க்கணும். மரங்களுக்கும் ஒலி மாசுபாட்டுக்கும் என்ன அப்படி தொடர்பு இருக்குது?
0: மரங்கள் ஒரு இயற்கையான தடுப்பு சுவர் தான், தெரியுமா உனக்கு? அதுதான் சத்தத்தின் தாக்கத்தை ஓரளவுக்கு குறைக்கும், அதோட காற்றையும் சுத்தப்படுத்தி தரும்.
1: இதுல அரசாங்கமும் பங்கு வகிக்க வேண்டும் தானே?
0: கண்டிப்பா, ஒலி மாசுபாடுக்கான விழிப்புணர்வெல்லாம் பொதுமக்களுக்கு நல்லா ஏற்படுத்தி கொடுத்தா அவங்களுக்கும் தெரியும்ல.
1: சரி சரி, நம்மளும் நம்ம வீட்ல இருந்து இதை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசின விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சொல்லணும்.
0: விழிப்புணர்வு இருந்தாதான் மாற்றம் வரும்.
1: தேவையற்ற சத்தத்தை தவிர்ப்போம், அமைதியான சூழலை உருவாக்குவோம்.
0: அமைதியான சுற்றுச்சூழல், ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒலி மாசுபாட்டை தடுப்போம். இது சூழல் காப்போம்.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: அனைவருக்கும் வணக்கம். முக்கிய அறிவிப்பு. மக்கள் செய்தி தொடர்பு துறையில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் வருகிற 8/8/2026 மற்றும் 9/8/2026 ஆகிய 2 தினங்கள் EKYC சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன போஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை, அதாவது EKYC மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வழங்கியுள்ளது. அதன்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையூறுமின்றி இப்பணியினை செய்திட அறிவுறுத்தப்பட்டு, கடந்த அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு EKYC பணி நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரப்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகளில் 95.86% EKYC பணியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த EKYC பதிவினை 100%

0: வீதம் நிறைவு செய்யும் பொருட்டு 8/8/2026 அதாவது இன்று முதல் 9/8/2026 நாளை ஆகிய 2 நாட்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. ஆகவே நியாய விலை கடைகளில் கைரேகை பதிவு குறிப்பாக EKYC செய்யப்படாமல் விடுபட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை விரல் பதிவினை பதிவு செய்ய வருகின்ற 8/8/2026 மற்றும் 9/8/2026 ஆகிய 2 நாட்கள் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் நடைபெறும் சிறப்பு முகாமினை பயன்படுத்தி விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் EKYC பதிவினை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2026 மற்றும் 2027 கல்வியாண்டுக்கான முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்களாவன, 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீட்டேஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் November 30 வரை. இணையதளம் www.exwel.tn.gov.in என்ற முகவரிக்கு சென்று தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். விவசாய பெருமக்களுக்கான அறிவிப்பு, காரிப் பருவ பயிர்களுக்கு காப்பீடு செய்ய 14ஆம் தேதி வரை அவகாசம். இதை இணைய இயக்குனர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். குறிப்பாக தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது, தற்போது நிலவும் எல்நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண் பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த பஜாஜ் அலைன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பதிவு விண்ணப்பம் VAO வழங்கும் நடப்பு பசலிக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களில், குறிப்பாக இ சேவை மையங்களில், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டுத் தொகையாக நெற்பயிருக்கு ரூபாய் 39,100, நிலக்கடலைக்கு ரூபாய் 22,600 மற்றும் சோள பயிருக்கு ரூபாய் 10,300 வழங்கப்படும். மேலும் நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டணமாக நெற்பயிருக்கு ரூபாய் 782, சோள பயிருக்கு ரூபாய் 206 மற்றும் நிலக்கடலைக்கு ரூபாய் 452 செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு பயிர் காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநகர், வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகலாம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நண்பகல் நேரம் 1:10.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

வணக்கம் நேயர்களே, இந்த நண்பகல் நேரத்தில் நாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்கள், இந்த நண்பகல் நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுக்கு பிடித்த படம், பாடலை எழுதி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 6368 07 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, இந்த நண்பகல் நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க என்ஜிஓ காலனி ராணி அவர்கள். இசைஞானி இசையில வாளி வரிகளில், இளையராஜா ஸ்வர்ணலதா குரல் வண்ணத்தில், சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம். நேயர்களே,

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நண்பர்கள், 1:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்ப நிகழ்ச்சிய. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க அஞ்செட்டியிலிருந்து மு ஆறுமுகம் அவர்கள். MS விஸ்வநாதன் இசையில் வாளி அவினாசி மணி வரிகளில், TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல் வண்ணத்தில். ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல்

0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
6: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நேயர்களே, நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு இந்த நண்பகல் நேரத்தில் பிடித்த பாடல்களை கேட்க வேண்டும் என்றால் நேயர்கள் செய்ய வேண்டியது உங்கள் பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு பிடித்த படம், பாடலை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 6368 07 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க பெரியாம்பட்டி சாந்தி அவர்கள், டிஎம் சவுந்தரராஜன் இசையில், பி சுசீலா எம்எஸ்வி குரல் வண்ணத்தில். பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்புலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக நேற்று ஒரு பேஷண்ட் வந்தார், இந்த மாதிரி வந்து பைல்ஸு எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 15-20 நாளாக வந்து என்னால் வந்து வலியே தாங்க முடியல செய்யலை அப்படின்ட்டுன்னு. சரி படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு பார்த்து செஞ்சு பண்ணாக்கா ஒரு நூல் மாதிரி அங்கே இருந்தது. அப்புறமா கேட்டேன், என்னங்க இங்கே நூல் மாதிரி இருக்குது செய்து பண்ணுது, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அப்புறமா சொல்கிறாரு, இந்த நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கங்கே ஊர் ஊருக்கு வந்து இந்த பைல்ஸுக்கு வந்து நூல் கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பேஷண்ட் நிறைய வர்றாங்க, நான் பார்த்துருக்குறேன் அந்த நூல் கட்டி மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் தெரியுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு படுக்கை வச்சு குப்புற படுக்கை வச்சுக்கிறாங்க, அப்புறம் மேலே ரெண்டு பேர் ஏறி உக்காந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த வெளியே தீர்த்திட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வெளியே தூரியது எல்லாமே பைல்ஸ் தான். இழுத்து வச்சு ஒரு நூல் மாதிரி வந்து ஒரு த்ரெட்டை வந்து போட்டு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி விட்டுட்டு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு அதுக்கும் ஒன்றும் சாதாரணமாலாம் சார்ஜ் பண்ணுறதில்ல, 10,000-5,000 பிடிங்கிட்டு துரத்தி விட்டுறாங்க. அது என்னென்னா என்ன பேசிக் ப்ராப்ளம்னா வெளி மூலம் அப்படின்றது, அதாவது வெளியே தெரியறது எல்லாமே மூலம் கிடையாது. உங்களுக்கு நான் இதை வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் செஞ்சுருப்பேன். நிறைய பேருக்கு வந்து வெறும் தோல் மட்டும் துருத்திட்டு இருக்கும், அது வந்து பைல்ஸே கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு என்னாகும் செய்யணும்னா அந்த இடத்துல வந்து ஒரு இரத்தக்கட்டு மாதிரி வரும்,

ஃபங்க்ஷன் முக்கி போய் செஞ்சு பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரத்த நாளங்களை கிழித்து செஞ்சு பண்ணிச்சு, அது ரத்த கட்டு மாதிரி வந்து செஞ்சு அந்த இடத்துல அது ஒரு வீக்கம் மாதிரி வரும். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம உணவு பழக்கவழக்கங்கள் மூலமாகவும் மலச்சிக்கல் வராத இருந்து செஞ்சு பண்ணோம்னாவே போதும். வெளியே தெரியறது எல்லாத்துக்கும் நம்ம வைத்தியம் பண்ணணுன்றது அவசியமும் கிடையாது. அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி நூலை கட்டி விட்டுறாங்க, அது பூரா என்ன ஆகுதுனாக்கா நூல் கட்டி விட்டால் அந்த இடத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிப்படையுது, உடனே அந்த இடத்துல புண்ணாயிடுது. புண்ணாயி செஞ்சு பண்ணிச்சுனாக்கா வலி எடுத்துக்கும் செஞ்சு, அதாவது என்ன அது நல்லா இருக்கிறத போய் நம்ம நோண்டி விட்டு கெடுக்கிற மாதிரி தான் கணக்கு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பாருங்கள்.

0: பாதிப்படையுது. உடனே அந்த இடத்துல புண்ணாயிடுது. புண்ணாயி செஞ்சு பண்ணிச்சுனாக்கா வலி எடுத்துக்கும் செஞ்சு, அதாவது என்ன, அது நல்லா இருக்கிறத போய் நம்ம நோண்டி விட்டு கெடுக்கிற மாதிரி தான் கணக்கு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பாருங்கள். அது வந்து பைல்ஸுன்றது வந்து நமக்கு நிறைய ரத்தம் கசியணும், அப்புறமா வந்து நீண்ட நாட்களாக இருக்கணும், அப்புறம் வந்து அதில் வந்து உள் மூலம் வெளி மூலம்னு இருக்குது, அதில் அது எந்தெந்த கிரேடுன்னு இருக்குது. அதில் வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு கிரேடுகள்லாம் வந்து மாத்திரை மருந்துலேயே அது சரியாக போயிடும். இதில் பல விஷயங்கள் இருக்குது செய்து பண்ணுது. நீங்கள் பார்க்கலாம். இது என்னென்னா, இந்த நூல் கட்டிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே இன்வேரியபிளாக நம்ம மருந்து மாத்திரை நல்லா வர்றதில்லை. அவங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சு அந்த புண்ணெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி செஞ்சு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாகுது. அதாவது வைத்தியமே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்களாக போய் உக்காந்து அதுக்கு ஒரு நூலை கட்டி செஞ்சு பண்ணி அதுக்கு வந்து திரும்ப ஒரு வலியும் வேதனையும் ஒரு 15-20 நாள் அனுபவித்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு இதெல்லாம் தேவையற்ற வேலை என்ன பொறுத்த வரைக்கும் செஞ்ச வரைக்கும். அதனால் வந்து இதில் வந்து மூலன்றது வந்து அந்த ஆசன வாயில் பிரச்சனைன்றது ஒரு பெரிய சப்ஜெக்டு, பெரிய டாப்பிக்கு. அதை வந்து எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் தான் தேவை. எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து வெளியே ஒரு துருத்திக்கிட்டு இருந்ததுனாவே உடனே பயந்துடுறது அப்படின்லாம் இருக்க தேவையில்லை. இதில் என்னன்னாக்கா, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருக்கு ஒருத்தருக்கு ஆசன வாயில் பகுதி உள்பகுதியில் வந்து பெருங்குடலில் கேன்சர், அவருக்கு வெளியே துருத்திக்கிட்டு இருந்திருக்குது, அதை போட்டு கட்டி விட்டாங்க. அதுவும் வந்து அவர் வந்து 1-2 மாதமாக வெளியே சொல்லாத சுற்றி இருந்து எல்லாம் பூரா அந்த இடம் பூரா புண்ணாகி ரொம்ப கோரமாக வந்து, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த மலக்குடலை திருப்பி வச்சு செஞ்சு பண்ணி அந்த ரேடியோ தெரப்பின்றது ஒன்று கொடுத்து செஞ்சு பண்ணி அதை வந்து வைத்தியம் பண்ணோம் நாங்கள். அதனால் தயவுசெய்து வந்து இன்று நவீன காலகட்டத்துலேயும் வந்து அந்த மாதிரிலாம் போய் இந்த நூல் கட்டுறது செய்கிறதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுகுங்க, உங்களுக்கு அருமையாக கைட் பண்ணி விட்டுருவாங்க, செஞ்சுருவாங்க. எல்லா மூலமும் ஆப்ரேஷன் பண்ணணுன்றது அவசியமும் கிடையாது.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
10: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு. இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
12: நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில பெரியாம்பட்டி சாந்தி அவர்கள் கேட்ட பறக்கும் பாவை திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

நேயர்களே, நண்பகல் 1:40 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க சேலம் ரெட்டிப்பட்டியிலிருந்து மாணிக்கம் அவர்கள். டிஎம் சவுந்தரராஜன் இசையில், கே வி மகாதேவன் மற்றும் பி சிசுலா குரல் வண்ணத்தில், எங்கள் தங்க ராஜா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேயர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:45. நேயர்கள், இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோர் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகி இருப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டெல்லி ஐஐடி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளும் அவர், ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உள்துறை அமைச்சரின் வருகையை அடுத்து திருவண்ணாமலை நகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்

0: அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச தலைநகரம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சான்சிஸ் தூபா, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்ட அவர்கள், பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் பாரம்பரிய பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு தொகுதி மறுவரையறை குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் முந்தைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இன்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளும் அறிவித்துள்ளன. இந்திய அஞ்சல் துறை மூலம் பணம், பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம், பரிசுப் பொருட்களை வழங்குவதாக கூறி கேட்கப்படும் வங்கிக் கணக்கு, ஆதார் எண், ஓடிபி உள்ளிட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய செய்திகள் தொடர்பாக 9187971712159 என்ற வாட்ஸ்அப் எண் அல்லது factcheck@theRateOfPIB.gov.in என்ற இணையதளத்தில் தகவல் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவேட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இப்பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாநகராட்சியின் கழிவு நீர் காவேட்டிப்பட்டி ஏரியில் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார். நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கில் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் கண்காட்சிகளில் பொருட்களுக்கு வரியுடன் கூடிய ரசீது வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1 தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு விஐபி தரிசன முறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் நாசரேத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்துறை சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி MS தர்காவில் தொடங்கி உழவர் சந்தை, பேருந்து நிலையம், மணிகுண்டு, நாராயண் தியேட்டர் வழியாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், போதை வேண்டாம், வாழ்வு சிறுகட்டம், போதை அளிக்கும் கல்வி, காக்கும் போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர்

0: கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே படகில் ஏற்பட்ட பழுதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவ நெல் கொள்முதல் பணிகளுக்காக மேலும் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லின் தரத்தை பாதுகாக்க விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் நெல்மணிகளை கொண்டு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நடப்பு காரி பருவத்தில் தற்போது 3 பருவ கோடை குறுவை நெல்லினை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாரத்தில் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து நெல்மணிகளை 17% குறைவாக ஈரப்பதம் உள்ளவாறு நன்கு உலர்த்தி நெல்மணிகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாலித்தீன் வெள்ளைச்சாக்கில் நெல் கொண்டு வராமல் டிராக்டர் டிப்பர்கள் மூலமாக நெல் குவியலாக எடுத்து வர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக 4 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,800 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்புராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பெறப்படுவதையும் அவர் உறுதி செய்தார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் சக வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-13, 16-21, 21-13 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:55. நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவாக உபாசியில் கோயம்புத்தூரில் 61 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளன. பதிவான குறிப்பிடத்தக்க மழையளவுகள். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடில் 37.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளான உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன்

மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான குறிப்பாக குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய வானிலை அறிக்கை.

நேயர்களே, கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் களம். உழைப்போம், உயர்வோம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் உங்கள் களம். இன்றைய நிகழ்ச்சியில் உழைப்போம் உயர்வோம் நெசவு தொழில் குறித்த தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி பகுதியைச் சார்ந்த ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்.
1: உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் உழைத்து வாழக்கூடிய உழைத்து வரக்கூடிய மக்களை நாம் சந்தித்து அவங்களுடைய சொந்த அனுபவங்களை நாம் தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மோட இருக்கார் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் முத்துநாயக்கம்பட்டி ஓலைப்பட்டி பகுதியை சேர்ந்த நெசவு தொழிலாளி ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: இப்போ சேலத்தில் இருக்கீங்க இல்லையா?
2: ஆமாங்க.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் எம்எஸ்சி எம்எட் படிச்சிருக்கேங்க.
1: எம்எஸ்சி எம்எட் படிச்சிருக்கீங்க, என்ன தொழில் செய்கிறீங்க?
2: நெசவு தொழில் தாங்க.
1: எம்எஸ்சி எம்எட் படிச்சுட்டு நெசவு தொழில் செய்கிறீங்களே, ஏன் அது சார்ந்து படிப்பு சார்ந்து எந்த தொழிலும் போகலீங்களா?
2: இல்லைங்க, எனக்கு தேவை உயர்வான வாழ்க்கை, அதனால் அதுக்கு தேவையான வருமானம் வந்து இதில் எனக்கு கிடைக்குது, அதனால் நான் இதை செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன்.
1: செஞ்சிட்ருக்கிறீங்க, அதாவது மற்ற இடத்துல போய் நம்ம ஏன் கை கட்டி வேலை செய்யலாம், நம்ம சொந்தமாக செய்யலாம் அப்படின்றதுக்காக செஞ்சிட்ருக்கிறீங்க. எத்தனை வருஷமாக செய்கிறீங்க?
2: 12 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன்.

0: பன்னெண்டு வருஷமாக வந்து இந்த நெசவு தொழில் வந்து செஞ்சிட்ருக்கிறீங்க. சரிங்க, இப்போ முதல் முதல்ல நெசவு தொழில் எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க?
1: இல்லை, வீட்லேயே தான் கற்றுக்கிட்டேங்க. அப்பா வந்து 40 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தார், அவர் மூலமாகவே நானும் கற்றுக்கிட்டேங்க.
0: ஓ, அவர் வழி வழியாக வந்துகிட்டு இருக்கிற?
1: வழி வழியெல்லாம் அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு முன்னாடி தாத்தா வேறு தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து 40 வருஷமாக செஞ்சிட்டு இருந்தார். அந்த தொழிலை வந்து நான் கற்றுக்கிட்டு நான் அது பண்ணிகிட்டு இருந்தேன்.
0: சரி, இப்போ முதல்ல இந்த தொழில் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு எப்போ ஆர்வம் வந்ததுங்க?
1: ஸ்கூல் படிக்கும் போதிலேருந்து கற்றுட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது சும்மா வேலையை அந்த இதெல்லாம் பார்ப்பேன். மற்றபடி ஓட்டுறதா அந்த மாதிரி பண்ணுறதில்ல, நெய்யறதெல்லாம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வேலை எங்கேயும் வெளியில் போகாமல் இங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் பண்ணிகிட்ருக்கேங்க.
0: அதாவது நாங்களாம் வேடிக்கை பார்ப்போம், என்ன இப்படிலாம் ஓடுது, எங்கெங்கேயோ நூல்லாம் போகுது வருதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் அப்பா நெய்யும் போது வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து இன்றைக்கி அதுவே தொழிலாக கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க?
1: ஆமாங்க.
0: இப்போ நீங்கள் முதல் முதல்ல கற்றுக்கணுன்னு உள்ளே இறங்கியிருப்பீங்க, அப்போ எவ்வளோ நாள் ஆச்சு எல்லாம் அந்த தொழில் நுணுக்கங்கள் கற்றுக்கிறதுக்கு?
1: அது வந்து எல்லா வேலையும் ஒரே சமயத்துலேயும் ஒரே இதாக கற்றுக்க முடியாதுங்க. ஒவ்வொரு வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம அனுபவம் மூலமாக தான் கற்றுக்க முடியும். ஒழிஞ்சு பார்க்குறதுனாலையோ அல்லது எதுங்கிறதுனாலையோ அதுங்க முடியாது. ஒவ்வொரு வேலையும் சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நம்ம அந்த அனுபவம் வரும்போது மட்டும்தான் கற்றுக்க முடியும்.
0: இப்போ அனுபவம்
1: அடிப்படையாக தேவையான அத்தனை இதுவும் நம்ம கற்றுக்கிட்டு தான் போய் நெசவே செய்ய முடியும். அடிப்படை தேவைகளை கற்றுக்கிறதுக்கு அது அவங்கவுங்களோட ஆர்வத்தை பொறுத்துங்க. ஒரு வாரத்துலேயும் கற்றுக்கலாம், ஒரே நாளையிலையும் கற்றுக்கலாம், ஒரு மாதமாக ஆகலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டதுனால குறிப்பிட்ட நாளையில்
0: கற்றுக்கிட்டேன். அதாவது புதுசாக ஒருத்தர் போய் பார்க்கும்போது திடீர்னு பயமாக இருக்கும், எந்த ஒரு இடத்துக்கும் புதுசாக போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: அவங்க கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் அதுலேயே சின்ன வயசுலேருந்து பழகினதுனால உங்களுக்கு எளிமையாக வந்து கற்றுக்கிட்டீங்க. சரி, முத முத கற்றுக்கும்போது என்ன நெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க?
1: சீலைதாங்க.
0: சீலை தான் நெஞ்சிட்டு இருந்தீங்க. அப்பாவும் அதான் நேற்று?
1: அதே தான்,
0: அதே தான். சீலைன்னா எந்த மாதிரி சீலைங்க?
1: இளம்புடைய சீலம்பாங்க, பட்டு சேலைக்கு மாதிரியே இருக்கும். ஆனால் பட்டு சேலை இல்லை, நூல் பாலிஸ்டர் அந்த மாதிரி மிக்சிங்க, அந்த மாதிரி
0: மிக்சிங்காக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு பட்டு
1: சேலை பட்டு புடவ மாதிரி தான் இருக்கும்.
0: ஓஹோ, சரிங்க. இப்போ இந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும் முதல்ல?
1: அடிப்படை தேவைன்னு பார்த்தா அது மெஷினுங்க, தறி. அது வந்து நான் இதுங்கிறது விசைத்தறி, பவர் லூம்பாங்க, அதுதான் செஞ்சிட்ருக்குறேங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா தொழில் நம்மளுக்கு சொந்தமாக அதை செய்ய முடியாது, யார்கிட்டாவது மூலமாக தான் செய்ய முடியும். அவங்க கொடுக்குறவங்களுக்கு ஆளுங்க, அந்த மாதிரி ஆளுங்க தேவை நம்மளுக்கு
0: தேவைப்படும். இப்போ கைத்தறி விசைத்தறி, இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்க?
1: கைத்தறிங்கிறது நம்ம மனிதனோட உழைப்பு மூலமாக இதுங்கிறதுங்க. இது வந்து விசைத்தறி வந்து கரண்ட் மூலமாக
0: இயங்குறது.
1: அது வந்து நம்ம பக்கத்தில் இருந்து அது இயக்கிறது மட்டும் நம்மளோட வேலை. கைத்தறிங்கிறது வந்து முழுக்க முழுக்க நம்ம உடல் உழைப்போட மூலம் மட்டும்தான்.
0: இயக்கம், கண்காணிப்பு எல்லாமே
1: எல்லாமே நாம் தான் பண்ணணும்.
0: இதுக்கு வந்து நம்ம கண்காணிக்கிறதோட சரி.
1: ஆமாம்.
0: இப்போ இது
1: கண்காணிக்கிறதுனா இப்போது அந்த கரண்ட் மூலமாக இயக்கிறதுலேருந்து அந்த அடிப்படை இயக்கம் நாம் தான் கொடுத்தாகணும். அது கண்காணிக்கிறது, அதில் வர சின்ன சின்ன தவறுகள்லாம் நாம் சரி செய்கிறதுலாம் நம்மளோட வேலை. நூல் அருந்து போனதுன்னா இதுங்கிறது, நூல் நாடாவில் ஓடும்போது காலி அணிச்சுன்னா மாற்றுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நாம் தான் பண்ணணும்.
0: இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டா போதும். இப்போ ஒருத்தர் வந்து கற்றுக்கிட்டா எத்தனை இந்த மாதிரி வந்து பண்ணலாம்?
1: இல்லை, அது வந்து ஒவ்வொரு தறிங்களோட இதை பொறுத்துங்கய்யா. திருப்பூரில் ஓடுற காட்டன் சட்டை பனியனை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு ஆள் ஒரு 7-8 தறி பார்த்துக்குவாங்க. ஆனால் இது வந்து சீலை ஓடுறது அதிகபட்சமாக 2 தறி பார்க்கலாம், அவ்வளோதாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 பார்க்கலாம். அது 3னா நம்ம ஒரே சமயத்தில் இந்த இப்போ இருக்கிற இதில் பார்க்க முடியாது. டெக்னாலஜிலாம் இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால சென்சார் அது இதுன்னு வச்சதுனால பார்க்கலாம். அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு தறி மட்டும்தான் பார்க்க முடியும்.
0: அதாவது அதிகபட்சம் இப்போ வந்து 3 வரைக்கும் பார்க்கலாம்.
1: பார்க்கலாம்.
0: இப்போ இருக்கிற
1: நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினதுனால 3 பார்க்கலாம் அதிகபட்சமாக.
0: சரி, இப்போ இதுக்கெல்லாம் பாவெல்லாம் தேவைப்படும்.
1: ஆமாம்.
0: எங்கே போய் எடுத்துகிட்டு வரீங்க?
1: அதான் இளம்புள்ள சுற்றி இருக்கிற எல்லாம் நிறைய இடத்துல, ஓமலூர், காளிப்பட்டி அந்த மாதிரி நிறைய இடத்துல, வனவாசி, நங்கவள்ளி அந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த இடத்துல போய் நம்ம
0: எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன விலை கொடுத்து வாங்கினா எப்படி?
1: இல்லைங்க, அவங்க நம்மளுக்கு தேவையான அந்த பாவு நூல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம நெஞ்சிட்டு போய் கொடுத்தோமா அதுக்குண்டான கூலி என்னமோ நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க.
0: ஓஹோ, அவங்க நூல் வாங்கிட்டு வந்து நெஞ்சி கொடுக்குறது தான் நமக்கு?
1: ஆமாங்க.
0: இப்போ அது மாதிரி ஒரு பாவு எடுத்துகிட்டு வரணும் வைங்க, இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இணைக்கணும் இல்லையா?
1: தறிக்கூட ஆளுங்க இருக்கிறாங்க.
0: ஆளுங்க இருக்கு,
1: அதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க.
0: அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
1: இல்லை, அது வந்து 4 மணி நேரம், 5 மணி நேரம், அவ்வளோதாங்க. ஆளுங்களோட அவங்களோட வேகத்தை பொறுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரத்தில் இருந்தாங்க, அதிகபட்சமாக ஒரு 6 மணி நேரம், 6.5 மணி நேரம் அந்த மாதிரி இணைப்பாங்க.
0: இப்போ ஒரு பாவு அப்படின்னு எடுத்துகிட்டு வரோம்னா அதில் எத்தனை சீலை ஓட்டலாம்?
1: அதுவும் இப்போ இது ரகத்தை பொறுத்துங்க, குறைஞ்சபட்சம் 35 அந்த மாதிரி. பட்டு சேலை அந்த மாதிரி

0: இதாக இருக்கிறதா இருந்ததுன்னா 35 சீலை 30 சீலை அந்த மாதிரி இருக்கும். இந்த இளம்புலி ரகம்லாம் 160 சீலை வரைக்குமே ஒரு வரப்பில் இது பண்ணுவாங்க.
1: ஒரு பாவலி 160
0: நூற்றி
1: சீலை.
0: அறுபது சீலை வரைக்கும் இதுமாங்க.
1: இப்போ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்து புனைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அவங்களுக்கு கூலி?
0: அதுவும் அந்த ரகத்தை பொறுத்துங்க, 800 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் ஒரு வாரப்புக்கு இதுங்கிற
1: இப்போ
0: மாதிரி இருக்கும்.
1: நீங்கள் போட்டிருக்கிற ரகம்
0: நாங்கள் போட்டிருக்கிறது இளம்புலி அந்த பட்டு சேலை மாதிரி இருக்குங்க, பட்டு சேலை இல்லை. அதுக்கு வந்து 1000 ரூபா ஒரு இதுக்கு 1100 ரூபா, இலையோட எண்ணிக்கையை பொறுத்து அந்த இது அமௌண்ட்டு மாறுங்க, ரேட்டு மாறும்.
1: இப்போ நம்ம ஒவ்வொரு பாவுக்கும் இலையோட எண்ணிக்கை வந்து மாறுங்களா?
0: இல்லை, ஒவ்வொரு வரப்புக்கும் தறிக்கு ஒரு தறிக்குன்னா இந்த இலைன்னா அந்த இலை கணக்கு தாங்க. தறிக்கு தறி மாறுபடும், டிசைனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் அந்த ஒவ்வொரு வரப்புக்கும் ஒவ்வொரு டைம்லாம் மாறாதுங்க.
1: இப்போ டிசைன்னா வந்து ஒவ்வொரு இதுக்கும் பாவுக்கும் டிசைன் மாற்றிக்கிட்டே இருக்கணும்?
0: இல்லை, அந்த மாதிரி மாற்ற மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி ஓடுங்க, அதுக்கப்புறம் மாற்ற வேண்டியது இருக்கும்.
1: இப்போ டிசைன் மாற்றுறதெல்லாம் எப்படி நீங்களே மாற்றுறீங்களா?
0: இல்லை, அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஆளுங்க. நம்ம வந்து ஓட்டுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இது வந்து விவசாயம் மாதிரி விவசாயி ஒரே ஆள் செஞ்சு அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க. இது வந்து அடிப்படையிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புடவை உற்பத்தி ஆகிறதுக்கு பார்த்தா ஒரு 20 குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 பேத்தோட உழைப்பு தேவையாக இருக்கும்.
1: தேவையாக இருக்கும். இப்போ அதுக்கு அதுக்கு தனித்தனியாக வந்து ஆள்கள் இருக்காங்க?
0: ஆமாங்க, ஒரே ஆளாக எல்லா வேலையும் செய்ய முடியாதுங்க, அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது.
1: இப்போ இந்த டிசைன் எல்லாம் யார் வந்து செலக்ட் பண்ணுறாங்க?
0: அதுவும் முதலாளிங்களோட வேலைங்க.
1: அவங்க தான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சீசனுக்கு இது ஓட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்களா?
0: ஆமாங்க.
1: இப்போ ஒரு தறி இந்த நவீன தறி என்ன ரேட்டு ஆகும் அமைக்கிறதுக்கு?
0: நவீனம்னா இப்போது மேலே டிசைன் வர்றது பார்த்தீங்கன்னாக்க கல்யாணத்துக்கு சேலை நெஞ்சமாக்க அவங்களோட மணப்பெண் மணமகனோட உருவமே பொறிச்ச மாதிரியே சேலையில் நெய்யலாங்க. அது வந்து எலக்ட்ரானிக் ஜக்காடும்பாங்க, அதில் அந்த உருவம் போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணணுமாக்க நம்மளுக்கு வந்து ஒரு தறி போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகுங்க. நார்மலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஒரு 1.5 லட்சம், பழசாக எடுத்தால் ஒரு ரேட்டுங்க, புதுசாக எடுத்தால் ஒரு ரேட்டு. பழசாக எடுத்தமாக்க ஒரு 1.25 1.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே இது பண்ணலாம்.
1: 1.5 லட்சம் ரூபாய்?
0: 1.5 லட்சம் ரூபா அவங்க குறைஞ்சபட்சம். ஒரு தறி கூட அமைச்சு கரண்ட்டு வாங்கி இது தறிலாம் போட்டு இது பண்ணி ஒரு தறி ரெடி பண்ணணும், புதுசாக பண்ணுறோம் எல்லாமே அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் தேவைப்படும்.
1: தேவைப்படும் முதலீடு வந்து போடணும். இப்போ 5 லட்சம் ரூபா போடுறோம் முதலீடு. இப்போ இதுக்கு வந்து பேங்க் லோனு கண்டிப்பாக கிடைக்குங்களா?
0: கிடைக்குங்க. புதுசாக இருந்ததுன்னா கிடைக்குங்க. புதுசாக புது தறியாக போடுற மாதிரி இருந்ததுன்னா தறிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, கட்டடத்துக்கு இதுக்கெல்லாம் நாம் தான் இது பண்ணிக்கணும்.
1: பண்ணிக்கணும். தறிக்குன்னா எவ்வளோ வரைக்கும்?
0: அதை தறியோட கம்பெனியில் என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு அவங்க லோனாக நம்ம வாங்கிக்கலாங்க.
1: அதை வந்து அப்பப்போ கட்டிடணும்.
0: ஆமாங்க, மாதம்
1: இதுக்கு மானியம் அந்த மாதிரிலாம் கிடைக்காது?
0: மானியம் அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ இல்லைங்க.
1: இப்போ இல்லை. மானியம் கொடுக்கும்போது வாங்கினா மானியம் கிடைக்குது?
0: ஆ, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இப்போ இல்லை, அந்த இதை எடுத்துட்டாங்க. இதில் வந்து இந்த பிரதம மந்திரி சிறு தொழில் இதில் வந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் எடுக்கலாங்க, அதுக்கு வந்து மானியத்தொகை அது கொடுக்குறாங்க.
1: இப்போ நெசவு தொழில் செய்யணும்னா அந்த மாதிரி கடன் வாங்கியும் நம்ம
0: வாங்கி பண்ணலாம்.
1: இப்போ எப்படி ஒரு 120லேருந்து 160 சீலை வரைக்கும் ஓட்டணுங்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சேலை ஓட்டுறீங்க?
0: அது நம்ம ஓட்டுற டைமை பொறுத்துங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து அதிகபட்சமாக 3 வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு மேலே அதாவது இது வந்து பகல் டைமில் நான் சொல்கிறேங்க. ஒரு சிலர் வந்து ஷிஃப்ட் போட்டு செய்வாங்க, ஒரு சிலர் வந்து அதிக நேரம் செய்வாங்க, அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 2 சிலை ஆகிடுறாங்க.
1: இப்போ நீங்கள் வந்து 2 தறி வச்சுருக்கீங்க?
0: ஆமாங்க.
1: இப்போ 2 தறின்னா நீங்கள் மட்டுமே செய்கிறீங்களா?
0: நானே பார்த்துக்குவேன்.
1: நீங்களே பார்த்துக்குவீங்க. இப்போ எத்தனை மணிக்கு தொடங்குவீங்க?
0: காலையில் 5 மணி 6 மணி அந்த ரேஞ்சுக்கு ஆரம்பிப்பாங்க, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்ம பார்ப்பேன். நடுவில் வந்து சாப்பாட்டுக்கு 2 நேரம் டைம் நிறுத்துவேன். இப்போ வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா வெளியில் போகிறதா இருந்தாலும் போயிட்டு வந்துடுவாங்க. போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நான் அந்த வேலையை பார்ப்பேன்.
1: இப்போ 12 மணி நேரம் தான் ஓட்டுறீங்க?
0: ஆமாங்க.
1: ஆனால் ஒரு 3 சேலை வரைக்கும் ஓட்டிடுவீங்க?
0: இல்லை, இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு தறிக்கு ஒரு 1.5 சீலை அந்த மாதிரி டிசைனை பொறுத்துங்க. டிசைன் வந்து கொஞ்சம் பெரிய டிசைனாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 1 சீலை ஓட்டுற மாதிரி டிசைனும் இருக்கும். சிம்பிளான டிசைனாக இருந்ததுன்னா 4 சீலை 3 சீலை வரைக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளோட அந்த போடுற டிசைனை பொறுத்துங்க. அதே மாதிரி அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கூலி வந்து நம்மளுக்கு கொடுக்குறதும் வித்தியாசம் வருங்க.
1: வித்தியாசம் இருக்கும்.
0: பெரிய டிசைனாக இருந்ததுன்னா அதிகமாக இருக்கும் கூலி, சின்ன டிசைனாக இருந்ததுன்னா கம்மியாக இருக்கும். அதுக்கு உண்டான மாதிரி நேரம் இருக்குங்க,
1: நேரம் எடுக்கும். இப்போ நீங்கள் 12 மணி நேரம் டெய்லியும் ஓட்டினா 3 சீலை கணக்கு எடுத்துக்க,
0: 2 தறியிலையும் சேர்த்து அந்த மாதிரி 3 இருக்குங்களாங்க.
1: இப்போ இந்த மாதிரி வந்து டிசைனில் நீங்கள் போடுறீங்க, ஒரு நாளைக்கு 3 சேலை எடுக்கிறீங்க, அப்போ எவ்வளோ கூலி கிடைக்கும் உங்களுக்கு?
0: குறைஞ்சபட்சம் ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் இது பண்ணலாங்க,
1: எடுக்கலாம்.
0: அந்த டிசைனை பொறுத்து.

0: குறைந்தபட்சம் நம்ம நல்லா உழைச்சோம் அப்படின்னா 12 மணி நேரம் உழைப்பு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 சேலை எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1500 ரூபாய் இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன செலவு பண்ண வேண்டியிருக்கு தெரியும்?
1: அதான் நம்மளோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தரியுதுங்கிறது மட்டும்தாங்க.
0: இப்போ இதில் பாவெல்லாம் ஓட்டுறீங்க, ஆனால் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு நூல் போயிட்டு வருது, அதெல்லாம் என்ன?
1: அது வாறு பாவுங்கிறது அது ஒரு வகையான துணி இது வருங்கய்யா. அது ஓடுறது ஒவ்வொரு ஒரு வகையான நூல்லையும் இருக்கும், மிக்சிங் பாலிஸ்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி மிக்சிங்காகவும் இருக்கும்.
0: ஓ, அது வந்து நடுவில் கோர்க்கறதுல தான் பாலிஸ்டர்லாம் போடுவீங்க?
1: ஆ ஆமாங்க. இல்லை வார்ப்பில் ஓடுறதுலேயும் பாவிலையும் பாலிஸ்டரும் வரும். அது வந்து சைஸை திக்னஸாக ரொம்ப கம்மியாக இருக்கும் பாவில் வர்றது, ஓடுறது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி
0: மொத்தமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளைக்கு வந்து 3 சேலை ஓட்டுறீங்கன்னா அப்பயும் அறுத்துருவீங்களா இல்லை?
1: ஆமாங்க, ஒவ்வொரு சேலை ஓட ஓட ஒவ்வொன்றா தான் ஒவ்வொன்றா அறுத்துடணும்.
0: ஓட ஓட அறுத்து எடுத்துடணும்.
1: ஆமாம், ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அறுத்து எடுத்துட்டு அடுத்த சிலையாக ஆரம்பிக்கிறோம்.
0: இப்போ 160 அல்லது 120 சிலை ஒரு பாவில் வருது அப்படின்னா முழுசும் ஓட்டி எல்லாம் எடுக்கிறது
1: இல்லை, அவ்வளோலாம் ஓட்ட முடியாதுங்க. ஒரு சிலைக்கு ஓட்டினா அதை அறுத்துட்டு தான் அடுத்த சிலையை ஓட்டுற மாதிரி இருக்குங்க. இப்போ நவீனமாக வந்திருக்கிற இதெல்லாம் ரேப்பியர்னு சொல்லி ஒரு தறி சொல்லுவாங்க, அந்த தறியில் வேணுன்னா இப்போ ஒரு 5-6 சிலை 10 சிலை வரைக்கும் அதிகபட்சமாக ஓட்டி அதுக்கப்புறம் அறுத்துட்டு இது பண்ணலாம். ஆனால் 160 சிலையும் அந்த தறியிலையுமே ஓட்ட முடியாது. ஒவ்வொரு அதிகபட்சமாக அந்த ரேப்பியருங்கிறதுல 10 சிலை வரைக்கும் ஓட்டலாம்
0: ஓட்டலாம். இப்போ நம்ம ஏரியாவில் வந்து இந்த மாதிரி எவ்வளோ தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அத்தனை பேர் பண்ணிகிட்ருக்காங்க?
1: இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான தொழில் தறி தொழிலும் அந்த கயிறு கயிறு மிஷினு அந்த இது தான் நாங்கள் இருக்கிற இடத்துல அதிகமாக பண்ணுறாங்க. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 100 வீடு இருக்குதுன்னா 50-60 வீட்டில் வந்து தறி இருக்குங்க.
0: தறி ஓடும் எப்படி? எல்லாமே சேலையே ஓடுதுங்க?
1: ஆமாங்க, அங்கே அந்த ஏரியாவில் சேலை மட்டும்தான்.
0: இது வந்து எலம்பிள்ளை ரகம் அப்படின்னு?
1: ஆ, எலம்பிள்ளை ரகம்னே சொல்லுவாங்க.
0: இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்களுக்கு இளம்பிள்ளையில் போய் இந்த சிலை எடுத்தோம் அல்லது துணி எடுத்தோம் அப்படின்னா ரேட்டு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் வந்து நாமக்கல், கரூர் பக்கம் இருந்து கூட எல்லாம் வந்து
1: பெங்களூர்லேருந்து கூட வராங்க,
0: வந்து வாங்கிட்டு வராங்க.
1: ஆமாம்.
0: இப்போ நீங்கள் வந்து சேலையை ஓட்டிடுறீங்க, இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அந்த சேலையை? இப்போ ஒரு விற்கணும், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு சேலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி கொடுப்பீங்க?
1: இப்போ எங்ககிட்ட வாங்க முடியாதுங்க, நான் வந்து கூலிக்கு தான் எடுக்கிறதுனால நான் ஓட்டி கொண்டு போய் நான் எனக்கு கொடுத்த முதலாளிட்டு கொடுத்துருவேன், அவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம வாங்குறவங்க வாங்க முடியும். அந்த மாதிரி எதுங்கன்னா நாங்கள் ஓட்டி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிஸ் வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிஸ் போடுறது ஷைனிங் பளபளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கட்டுறதுக்கு எடுத்துக்கோ.
0: இப்போ அது வந்து பாலிஷ் போடுறதுக்குன்னே தனியாக,
1: அதுக்கு தனியாக ஒரு கம்பெனி இருக்குது, அதில் தான் பண்ணணும்,
0: அதில் தான் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம பாலிஷ் பண்ணாமல் அந்த துணியை பயன்படுத்தும்?
1: இல்லை, பயன்படுத்தலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம சட்டையை அயன் பண்ணி போடுறதுக்கும் அயன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அயன் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அது பாலிஷ் போட்டது கொஞ்சம் ஷைனிங் பளபளப்பாக இருக்கும். சீலையை வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்டீமில் விட்டு இது பண்ணுவாங்க பாலிஷ் போடும்போது, அந்த மாதிரி பண்ணும்போது ஷைனிங் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும்,
0: வர மாதிரி இருக்கும், நல்லா பளபளப்பாக கலர் நல்லா இருக்கும். இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுனால கலர்லாம் போகல,
1: அந்த மாதிரி எதாவது ஆகாதுங்க.
0: இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ரேட்டு கொடுக்குறீங்க, அங்கே மார்க்கெட்டில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்?
1: இல்லை, அதுவும் அது டிசைனை பொறுத்துங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 400-500 ரூபாயில் ஆரம்பித்து அதிகபட்சமாக 2000 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அந்த இளம்பிளி ரகம்.
0: அந்த அதுலேயும் பல ரகம் இருக்கு?
1: ஆ இருக்குங்க.
0: எப்படி டிசைனுக்கு பேர்லாம்?
1: டிசைனுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க,
0: பேர்லாம் இருக்கா? வச்சு
1: ஆ பேர்லாம் வச்சுருக்கு.
0: என்னென்ன?
1: இப்போ நாம் ஓட்டுறது வந்து கோட்டா காட்டன் அப்படிம்பாங்க,
0: கோட்டா காட்டன்
1: வார்ப்பு வந்து கோட்டா வார்ப்பும்பாங்க, ஓட்டுறது வந்து நூல் ஆ, அந்த நூல்லையும் வந்து பல இது இருக்குது, அந்த திக்னஸை பொறுத்து 2x80, 2x100, 2x120, அந்த மாதிரி 2x60 அந்த மாதிரி சொல்லுவாங்க
0: இருக்கும். இப்போ கோட்டா ரகம் அப்படின்னு சொன்னீங்க, இதில் எத்தனை இலை இருக்கும்?
1: இதில் வந்து அந்த வார்ப்பில் வர இலை பார்த்தீங்கன்னா 5000, 5500, 6000 வரைக்கும் இருக்குங்க.
0: 6000 வரைக்கும் இருக்கும். இப்போ எப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து மேலே ஏறி இறங்குமா, அல்லது வந்து 6000னா 6000, 5000னா 5000 இருக்கு அப்படி?
1: இல்லை, 6000 அது ரெண்டாக பிரிச்சுக்குவாங்க. இப்போ 5000 இலை இருக்குதுன்னா 2500 இலை மேலே இருக்கும்போது 2500 இலை கீழே இருக்குங்க. அதுக்கு அடுத்தது அடுத்த வாட்டம் மாறும்போது அடுத்து அந்த கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும்,
0: கீழே வந்துடும்.
1: இது வந்து வார்ப்பில் இருக்கிறது. அப்புறம் பார்டர் டிசைனுங்கிறது அதோட உருவத்துக்கு தகுந்த மாதிரி அது வேலை மேலே கீழே ஏறி இறங்குங்க. இப்போ அதில் பார்டரில் வந்து 500 இலை 1000 இலை அந்த மாதிரி இருக்கும், அது தனியாக இருக்கும். அந்த 500 இலையில் இப்போ இதில் சொன்ன மாதிரி 2500 மேலே 2500 கீழே அப்படி இருக்காது. ஒரு சமயத்தில் 100 இலையும் மேலே இருக்கும், மீதி 400 இலை மே கீழே இருக்கும். ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாதி மேலே பாதி மே கீழே அந்த மாதிரி உருவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இது மேலே
0: இருக்கும். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 5000-6000 இலை வந்து ஓடுது, இதில் வந்து ஒரு இலை கட்ட

0: வந்துச்சுன்னா கூட நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிட்றீங்களா? அது எப்படி?
1: அது கோடு மாதிரி தெரியுங்க, அது கரெக்டான இடத்துல அதை பார்த்துட்டு நம்ம நிறுத்தி இது பண்ணலாம். இப்போ வந்து அந்த சென்சார் அப்படிங்கிற இது டெக்னாலஜி இருக்கிறதுனால அது கட்டாயி சப்போஸ் பக்கத்தில் இருக்கிற இலையோட பின்னணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே நின்றுங்க தெரியும். அதுக்கப்புறம் அதை நம்ம பார்த்து செய்ய கோர்த்து ஓட்ட வேண்டியது.
0: இப்போ 5000 இலை இருக்குது, அதில் இந்த இலை தான் வந்து அத்துப்போச்சு அப்படின்னு எப்படி?
1: அதாவது அந்த கோடு மாதிரி தெரியும் அந்த அந்த இடத்துல, அது கோடு மாதிரி தெரியும், அந்த கோட்டை பார்த்துட்டு நம்ம அதை
0: கோட்டை பார்த்துட்டு தான் அந்த 5000 ஒரு சேலையில் 5000 இலையில் ஒரு இலை போச்சுன்னா கூட ஒரு கோடு அந்த கோட்டை கண்டுபிடிச்சிருவீங்க.
1: கண்டிப்பாக தெரியுங்க.
0: இப்போ புதுசாக போகிறீங்க, அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும்?
1: கண் பார்த்தா தெரியுங்க, கண்டிப்பாக பார்க்கும்போதே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது எப்படி புனைக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுங்க.
0: இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பார்க்காம ஓடிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதை
1: ரொம்ப தூரம் ஓடிச்சு பெருசாக இதாக தெரியுது அப்படின்னாக்க கண்டிப்பாக அதை திரும்பவும் பிரித்து எடுத்துட்டு டிசைனை வந்து திரும்பவும் இது பண்ணுற மாதிரி தாங்க
0: இருக்கும். இப்போ அந்த ஒரு கால் சேலையே ஓடிடுச்சு,
1: அல்ல அவ்வளோ தூரம் ஓடினா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது.
0: இப்போ அந்த மாதிரி ஒரு சேலை வந்துருச்சுன்னா அது என்ன எடுக்க மாட்டாங்களா?
1: அது எடுத்துக்க மாட்டாங்க, அது நம்ம உடனே நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான கூலியை வந்து நம்மளுக்கு குறைச்சி நான் இது பண்ணிக்குவாங்க.
0: அதை குறைச்சி இது பண்ணிக்கலாம்.
1: இல்லை அந்த மாதிரி பெரும்பாலும் அவ்வளோ இதாகிற அளவுக்கு விட மாட்டாங்க. பக்கத்துலேயே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி மிஸ்டேக் வராது.
0: இப்போ நீங்கள் 12 மணி நேரம் ஓட்டுறீங்க, மீதி 100 ஆள் போட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு 12 மணி நேரம் ஓட்டினா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் தானே?
1: கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனால் இப்போ ஆளுங்க வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ண முடியாது.
0: இப்போ
1: நெசவு செஞ்சிட்டு இருந்தப்ப அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, நைட்டில் ஒரு ஷிஃப்ட்டு பகலில் ஒரு ஷிஃப்ட்டு, நைட் 5 தறி இருக்குதுன்னா 5 தறிக்கு பகலில் 5 பேர் நைட்டில் 5 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. இப்போல்லாம் ஆட்கள் வந்து வெவ்வேறு வேலைக்கு போகிறதுனால அந்த மாதிரி பண்ண முடியுது, ஒரே ஷிஃப்ட் தான் ஓட்டுறாங்க.
0: இது அதாவது நெசவு தொழில் விவசாய தொழிலுக்கும் ஆட்கள் குறைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. இப்போ நெசவு தொழிலுக்கு கண்டிப்பாக ஆட்கள் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கூலியாக போகணும், ஒருத்தர் வரணும் அப்படின்னா எவ்வளோ வந்து அவங்களுக்கு கிடைக்கும்?
1: அதாவது நம்மளுக்கு என்ன கூலி கொடுக்குறாங்களோ அதில் பாதி கொடுப்பாங்க.
0: இப்போ ஒரு 1500
1: கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 750 தரமாட்டாங்க ஒரு சிலர், ஏன்னா அவங்க தறியெல்லாம் அந்த மேலே வார்ப்பு பிணைக்கிறது அந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால ஒரு 700 650 அந்த ரேஞ்சுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. 1500 மீதி வந்து அவங்க தறி வச்சுருக்கீங்க
0: எடுத்துக்கலாம். இப்போ 2 தறி போடணும் அப்படின்னா எவ்வளோ இடம் தேவைப்படும்?
1: குறைஞ்சபட்சம் 11 அகலம், தறியோட இது அகலமே 11 பக்கமாக இருக்கும், நீளம் 11 இருக்கும், அகலம் வந்து ஒரு 5-6 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இப்போ 2 தறி போடுற மாதிரி இருந்ததுனாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 15-12 அந்த மாதிரி
0: இருக்கணும், இடைவேளியே இருக்கணும். இப்போ வரிசையாக போடுறதா இருந்தால் நெருக்கமாக கூட போட்டு
1: அது எத்தனை வேணாலும் போடலாங்க. அது ஒரு ஆள் வந்து உள்ளார போயிட்டு வந்து வேலை செய்கிற அளவுக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம்.
0: இப்போ பொழுதுனைக்கும் வந்து இப்போ அந்த தறி சத்தமே கேட்டுருக்கேன், அதுவே ஒரு தாளாட்டு மாதிரி உங்களுக்கு இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: அதில் எந்த மாதிரி பொழுதுபோக்குலாம் இருக்கும்?
1: பொழுதுபோக்குன்னா எஃப்எம் கேட்குறது, பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி
0: பண்ணிக்குவீங்க. இப்போ தறியில் வந்து அதாவது ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்?
1: அது ஒவ்வொருத்தும் ஒவ்வொரு காரணம் இருக்குங்க. அதாவது தறியில் நிறையா ஸ்பேருங்க இருக்கும், அது ஏதாவது கழுந்ததுனாவோ உடஞ்சதுனாவோ அது ஒரு தேய்மானம் அனுச்சுனாவோ அந்த மாதிரி கண்டிப்பாக வரும்.
0: இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே தறியை வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கவனிப்பீங்க? அதில்
1: கவனிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம சாயங்காலம் நிறுத்திவிட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா நாம் போய் காலையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடா இதெல்லாம் எடுத்து துணியில் தொடச்சிவிட்டு நம்ம போட்டு ஓட்டலாங்க. அப்படி இல்லை ஏதாவது ரிப்பேர் ஆகி நிறுத்தணும் அப்படின்னாக்கா அது சரி பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும்.
0: இப்போ பெரும்பாலும் நீங்களே சரி பண்ணிடுவீங்களா இல்லை அதுக்கு
1: சின்ன சின்ன வேலை? இப்போ நான் 12 பார்த்துட்டு இருக்கிறதுனால நானே பண்ணிக்குவேங்க, பெரும்பான்மையான வேலையை நானே பண்ணிக்குவேன். அப்படி இல்லை புதுசாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நிறைய வேலை தெரியாமல் இருக்கும், அதுக்கு தனியாக ஆளுங்க இருக்கிறாங்க,
0: ஆள் கூட்டிட்டு வந்து தான்
1: பண்ணி ஆகணும்.
0: இப்போ அந்த மாதிரி வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கூலி கணக்கா இல்லை?
1: கூலி கணக்கு தாங்க, அவங்க வர்ற அவங்களோட ஒவ்வொருத்தர் ஆளுங்களோட பொறுத்து வேலையை பொறுத்து. இப்போ வந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500 அதிகம் 1500 2000 வரைக்கும் கேட்பாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா கூட அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க
0: கூலி. அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கும்?
1: அதுக்கு எல்லாத்துக்கும் ஆட்கள், எல்லாத்துக்குமே இப்போ பற்றாக்குறை தாங்க ஆள்லாம்.
0: இப்போ தறி வந்து புதுசாக ஒருத்தர் வந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி இயங்கணும் அப்படின்னா நல்லா உழைப்பாளியாக இருந்தால் சீக்கிரம்
1: கண்டிப்பாக பண்ணலாங்க.
0: இதுக்கு ஏதாவது படிப்பு அதெல்லாம்
1: அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை?
0: தேவையில்லை, யார் வேணாலும் நுணுக்கமாக இருந்ததுன்னு
1: அது போதும், அடிப்படை அறிவு இருந்ததுன்னா கற்றுக்கலாங்க.
0: இப்போ நீங்கள் பாவு எடுத்துகிட்டு வந்து 160 சீலை ஓட்டுவீங்க, இப்போ எத்தனை சீலை ஆன உடனே கொண்டு போய் கொடுத்துட்டு வருவீங்க?
1: அது வாரம் ஒவ்வொரு

0: இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்குங்க. வார வாரம் பெரும்பான்மையான இடத்துல வார வாரம் நீங்கள் 4 சீலை ஓட்டினாலும் கொண்டு போய் கொடுத்துடணும், 10 ஓட்டினாலும் கொண்டு போய் கொடுத்துடணுங்க.
1: அந்த வாரத்துக்குள்ள எத்தனை
0: ஆ எத்தனை
1: ஓட்டுறோமோ
0: ஓட்டுறோமோ அத்தனை கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்தது என்ன தேவையோ நம்ம வாங்கிட்டு வந்துடலாம்.
1: வாங்கிட்டு வந்து அவங்ககிட்டயே எல்லாமே?
0: ஆமாம், அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க.
1: இப்போ எப்படி இதுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்த உடனே எத்தனை சீலை கொடுத்துருக்காங்களோ அத்தனைக்கு மட்டும் காசு கொடுப்பாங்களா எப்படிங்க?
0: ஆ அந்த கொடுப்பாங்க. ஏதாவது நம்மளுக்கு அவசர தேவை அப்படின்னாக்க கொஞ்சம் சேர்த்து கூட வாங்கிக்கலாம்.
1: ம், கூடுதலாக வாங்கிக்கலாம்
0: வாங்கிக்கலாம்.
1: ஏன்னா நம்ம தொடர்ந்து அவங்களுக்கே தான் கொடுத்துக்கிட்டு வரோம்.
0: ஆமாம்.
1: இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்சி பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இப்போ இந்த தொழில் உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா?
0: கண்டிப்பாக திருப்தியாக இருக்குங்க. இப்போ தனியார் பள்ளிக்கு போனால் குறைஞ்சபட்சம் பள்ளிக்கூடத்தோட நிலைமை பொறுத்த அளவுக்கு 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா, அதிகபட்சம் 25,000 ரூபா தராங்க. இப்போ நான் ரெண்டு தெரியும் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், மாதம் 40,000 ரூபாய்க்கு மேலே நான் சம்பாதிக்கிறேன்.
1: சம்பாதிக்கிறீங்க? அதுவும் வீட்டில் இருந்துக்கிட்டு சொந்தமாக?
0: சொந்த தொழில். இப்போ ஏதாவது ஒரு விசேஷம், கல்யாணம், அது இதுன்னா நம்ம நிறுத்திவிட்டு போயிடுவேன். இப்போ வேறு இடத்துல ஒரு வேலைக்கு போனமாக்க நம்மளுக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சொந்த பந்தத்தில் ஏதாவது விசேஷம்னா போக முடியாது, அப்படியே போனாலும் அவசர அவசரமாக போகணும். அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் சொந்தமாக செய்கிறதுனால எப்படினாலும் இப்போ போயிட்டு நான் லேட்டாக வரேன் அப்படின்னா நைட்டில் கூட நான் ஓட்டுறதா இருந்தால் விருப்பப்பட்டால் ஓட்டிக்குவாங்க.
1: அதாவது இந்த மாதத்துக்கு நமக்கு வந்து செலவு கொஞ்சம் கூடுதலாக
0: இருக்குது அப்படின்னாக்க அதிக நேரம் இப்போ நான் 12 மணி நேரங்கிறது இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து ஓட்டி அதுக்கு தேவையானதை நான்
1: பண்ணிக்குவேன். இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம்
0: கண்டிப்பாங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஊதியம் இருக்கு.
1: ஊதியம் இருக்கு. இப்போ இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இப்போ வீட்டிலலாம் இருக்காங்க, அவங்களும் உதவிக்கு வருவாங்களா? இப்படி
0: கண்டிப்பாங்க உதவி, ஒரு சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்வாங்க.
1: அது எந்த மாதிரி பணி வேலையெல்லாம் செஞ்சு?
0: இப்போ நூல் சுத்துறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க செய்வாங்க.
1: இப்போ நூல் சுத்துறது அப்படிங்கிறது தனியாக சுற்றி சுற்றி போடணுங்களா எப்படி?
0: ஆமாங்க. ஒரு சில இடத்துல அதை கோடாகவே அவங்களே கொடுத்துருவாங்க, ஒரு சில இடத்துல இதாக பூட்டாக வரும், பூட்டு அப்படிம்பாங்க, பூட்டாக வரும். அதுக்கு தனியாக ஒரு மிஷின் இருக்குது, அதில் போட்டு நம்ம பிடிச்சி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கு.
1: அதுவும் வந்து பிடிக்கும்போது அளவு இருக்குங்களா? இதை இவ்வளோ தான் பிடிக்கல,
0: அது அப்படிலாம் இல்லைங்க. அவங்களே கொடுத்துருவாங்க, ஒரு சீலைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவங்க கொடுத்துருவாங்க, அதெல்லாம் பிடிச்சி இது பண்ணிக்கலாம்.
1: ஒரு இதில் அதிகமாகவும் ஒரு இதில் கம்மியாக பிடிச்சாலும் சரியாக
0: கலர், அந்த சேலைக்கு என்ன ஒரு ரெண்டு சேலைக்கு ஒரு கலர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு கரெக்டாக அந்த ரெண்டு சேலைக்கு மட்டும் வர மாதிரி அந்த இதுலேயே இருக்குங்க.
1: சரி சரிங்க, அருமையாக சொன்னீங்க. அதாவது நெசவு தொழில் இப்பரில் மனிதர்கள் தோன்றிய காலத்துலேருந்து, நாகரிகம் தோன்றிய காலத்துலேருந்து நெசவு செஞ்சிட்ருக்காங்க, கையொலியாக இருந்தது. இப்போ நவீனமாக நிறைய வந்தாலும் கூட எப்போவுமே தேவையாக இருக்கக்கூடிய ஆடை, அதாவது அடிப்படை வசதியில்
0: மனிதனோட அடிப்படை இதில் உணவு, உடை, இருப்பிடம், இதில் இரண்டாவதாக வர்றது உடைங்க.
1: அந்த உடை தொழில் செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எப்போவுமே பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம்?
0: அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒரு சில சமயத்தில் கண்டிப்பாக வருங்க. ஆடி மாதத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்கும்.
1: இப்போ இதுக்கும் சீசன் இருக்கு.
0: ஆமாங்க. ஆடி மாதத்தில் அந்த தள்ளுபடி அது இதுன்னு வர்றதுனால ஆடி மாதத்துக்கு முன்னாடி வந்து கடைக்காரங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது நிறுத்திடுவாங்க. அதனால் அந்த சமயத்தில் எங்களுக்கு கொஞ்சம் தொழில் கொஞ்சம்
1: தேங்கி நிற்குமா?
0: ஆமாங்க.
1: இப்போ திரும்ப அது சரியாகிறதுக்கு எவ்வளோ எத்தனை மாதம்?
0: ஆடி மாதம் பிறந்ததுன்னா அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்துருங்க. ஒரு மாதம் 1.5 மாதம் கொஞ்சம் எங்களுக்கு இதாக இருக்கும்.
1: கைக்கு பணம் வராமல் இருக்குமா இல்லை எப்படி?
0: இல்லை, தொழிலே கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க.
1: இப்போ
0: நாளைக்கு 3 சேலை ஓட்டுறேன் அப்படின்னாக்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1 சேலை 1.5 சேலை அந்த மாதிரி தான் கொடுக்குறதே அப்படி தான் கொடுப்பாங்க.
1: குறைச்சி கொடுப்பாங்களா?
0: குறைச்சி கொடுப்பாங்க.
1: இந்த மாதம் இவ்வளோதாங்க, இது மட்டும் பண்ணி கொடுங்க,
0: பண்ணி கொடுப்பாங்க.
1: ஓ, அந்த மாதிரி இருக்கும்போது வருமானம் குறையும். எப்படி பார்த்தாலும் ஒரு திருப்தியான தொழில்.
0: ஆ, கண்டிப்பாங்க.
1: சரிங்க. மேலும் உங்களுடைய தொழில் சிறக்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வாழ்த்துதுங்கய்யா.
0: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்கய்யா.
2: நேயர்கள், இதுவரை உங்கள் களம். இன்றைய நிகழ்ச்சியில் உழைப்போம் உயர்வோம் நெசவு தொழில் குறித்த தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி பகுதியைச் சார்ந்த ஆர். கோபாலகிருஷ்ணன். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஏரியூர் கே. கார்த்திக் அவர்கள். மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
8: நேயர்களை, கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நிலையத்தில் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் பல மொழிகளின் சங்கமம் நேயர்களே.

தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி, கன்னடம் உட்பட பல மொழிகள் இணைந்து சங்கமிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் பல மொழிகளில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: பன்மொழி பாடல்களில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது. தமிழ் மொழியில் இமான் இசையில் கே எஸ் செல்வராஜ் பாடல் வரிகளில் ஜே குரல் வண்ணத்தில் வீராப்பு திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: என்ன தலை அழகா, எழுத்தாணி மூக்கழகா.

0: வண்ணத்தில் வீராப்பு திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: எண்ண தலையழகா எழுத்தானி மூக்கழகா
2: கோவில் சிலையழகா கொல்லுதடா
3: நறுக்கு சமரம் செஞ்சு நடு தருவ போற வரே.

நேயர்களே, பிற்பகல் 2:39 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் தேசிய ஒற்றுமையையும் மொழி ஒற்றுமையையும் இணைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது மலையாள மொழியில் இருந்து கோபால் சுந்தர் இசையில், ரஃபித் அகமது, சந்தோஷ் வர்மா பாடல் வரிகளில், சச்சின் வாரியார், திவ்யா எஸ் மேனன் குரல் வண்ணத்தில். பெங்களூர் டேஸ் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்களே, காற்றலையில் பிற்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியே. பல மொழிகள் சங்கமிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது தெலுங்கு மொழியில் இருந்து மோகனா பாகராஜ் மற்றும் ரேவந்த் குரல் வண்ணத்தில் பாகுபலி திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழலாம் நேயர்களே.

பிற்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியே. மொழியின் ஒற்றுமையையும் கலாச்சாரத்தை

என்னுடைய பெருமையையும் பறைசாற்றக்கூடிய நிகழ்ச்சி தான் பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஹிந்தி மொழியிலிருந்து அஜய் அப்துஸ் ஸ்ரேயா கோஷல் குரல் வண்ணத்தில் அக்னிபாத் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நேயர்களே, பிற்பகல் 2:54 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியை. பன்மொழி பாடல்கள் என்பது வெறும் இசை வடிவம் மட்டுமல்ல, அது கலாச்சார இணைப்பு, மொழியின் பாலம், உலகளாவிய தாக்கம் ஆகியவற்றை உருவாக்கும் ஒரு சக்திதான் பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. இந்த பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது கன்னட மொழியிலிருந்து ராஜேஷ் ராமநாதன் இசையில் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் கிச்சா சுதீபா குரல் வண்ணத்தில் வாளி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்களை வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மன். இணையத்தில் நேரம் 3 மணி.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட் சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. மூன்று மணி ஆயிடுச்சு. ஸோ 3 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணிட்டு இருக்கோம். அது குடித்தாதான் நம்மளுக்கு அடுத்த வேலையே வந்து ஓடும் அப்படின்னே நிறைய பேருக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும், இல்லை காஃபி டீலாம் நான் குடிக்கவே கூடாது, இனிமேல் நான் குடிக்காமல் இருக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பேருமே உற்சாகப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி நம்ம கட்சவில் கலக்கல் பாடல்களை தான் பாடல்கள் கேட்க போகிறோம். நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும், எஃப்எம்ல எல்லாரும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இளைய வாட்ஸ்அப் என்னான 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல் மற்றும் பாடல் இடம்பெற்ற படம் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்கள். உங்களோடு சேர்ந்து நாங்களும் ரசிக்கிறோம்.

முதலாவதாக விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க லக்ஷ்மி கோடியூர் பகுதியிலிருந்து. ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, இதோ அந்த பாடல்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
6: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
5: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: நிலையத்தில் நேரம் 3:10. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து தட்டச்சு செய்து அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை அனுப்பணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்கள். அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராஜாராம் சதீஷ், தர்மபுரி பகுதியிலிருந்து, சிகரம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். என்ன நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாமே வந்து நீங்கள் அனுப்ப தொடங்கிட்டீங்க. அடுத்ததான் ஒரு விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தரணீஷ் பெரம்பலூர் பகுதியிலிருந்து பையா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: மூலக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: JSW நியூஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
0: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 9976138178.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்று.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், சரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. என்ன நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாமே வளம் வந்துட்டுருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம FM-ல கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், பிடித்த பாடல் மற்றும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்கள். அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நெருப்பூரான் கொட்டாய் பகுதியிலிருந்து வெள்ளையன், கேட்டிருக்காங்க சின்ன தம்பி படத்திலிருந்து, இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நீங்கள் வந்து வண்டியில் போயிட்டு இருந்தாலும் சரி, காரில் போயிட்டு இருந்தாலும் சரி, வண்டியில் போகிறவங்க மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, காரில் போகிறவங்க மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராஜலட்சுமி, காரிமங்கலம் பகுதியிலிருந்து. துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படத்திலிருந்து இதுவும் அந்த பாடல்.

அடுத்ததான் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பேச்சுமுத்து, சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து தர்மதுரை படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலைவாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
11: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஜாஸ்மின். தர்மபுரியிலிருந்து ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். கடைசியாக ஒருத்தங்க பாடல் கேட்டிருக்காங்க. கந்தசாமி ஆயங்கவுண்டான் பாளையத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல் அவங்களுக்காக.

ஒழித்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது கட்சிவேல் கலக்கல் பாடல்கள். தர்மபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

நிலையத்தில் நேரம் 4 மணி 1 நிமிடம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் அதிரடி ஆடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: விடுதியிடும் விழாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னா நேயர்களை என்ன பண்ணணும் அப்படின்றத சுருக்கமாக சொல்லிவிடுங்க.
1: புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 20 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்கும் வினாக்களுக்கு சரியான பதிலை தந்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே,
0: இன்றைக்கி என்ன மாதிரியான குறிப்புகள்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நேயர்களுக்கு ஒரு முன்னோட்டமாக சொல்லிடலாமா?
1: ஆ, சொல்லிடலாம் பிரதீப்.
0: கண்டிப்பாக நான் என்ன குறிப்புகள் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வனவிலங்கு சரணாலயம்.
1: ஓ,
0: ஏன்னா இப்போ இந்த எண்ணுனியோ காலத்தில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பண்ணக்கூடியது மரங்களை நிறைய வளர்க்கணும். தண்ணீர் எந்த அளவுக்கு நம்ம சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து சேமிக்கணும் அப்படின்றனால அந்த ஒரு கருத்து ஒரு காரணமாக நான் இது கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
1: நான் வந்து ஒரு பாறை, ஒரு பவள பாறையை பற்றி கொண்டு வந்திருக்கேன்.
0: அருமை.
1: அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் தாவரங்கள் வந்து ரொம்ப முக்கியம். மரங்கள் வளர்க்கறது இது மாதிரியான செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். அதனால் தாவரம் தொடர்பாக ஒரு தாவரம் எடுத்துகிட்டு
0: வந்திருக்கேன். அருமை. ஏன்னா மனிதர்கள் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா ஒன்று தண்ணீர், இன்னொன்று தாவரம்.
1: ஆமாம், ஆமாம்,
0: ரெண்டுமே வந்து ஒரு அத்தியாவசியமாக கொண்டு வந்திருக்கோம். முதல் நியாயர் யார் அப்படின்றத பார்ப்போம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாங்களா?
2: கொடுங்க.
1: சரிங்க, இது வந்து ஒரு பாறைங்க,
2: பவளப்பாறை.
1: ஆமாம், பவளப்பாறை. இது தமிழ்நாட்டில் தான் இருக்குங்க. கடற்கரை பகுதிகளில் இது வந்து நிறுத்தப்பட்டிருக்குங்க. ஒரு பாறை.
2: எந்த பகுதிக்கு சொல்லுங்க?
1: இல்லை, அந்த என்ன பாறைன்னு சொல்லணும். அந்த பாறை எது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த பவளப்பாறை எதுன்னு நீங்கள் சொல்லணும்.
2: தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் இருக்குங்க.
1: ஐயா, நான் மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டேன்.

0: நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி, நன்றிங்க,
2: நன்றிங்க ஐயா, அழைத்தமைக்கு நன்றி. இணைப்பிலும் நேயர் வருக, வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போ பவளப்பாறை அப்படின்னாலே வந்து இந்த கடல் வாழ் உயிரங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாறை இல்லையா அது?
1: ஆமாம், ஆமாங்க.
2: ஏன்னா இப்போ எப்படி நமக்கு ஒரு நெற்பயிர், நமக்கு அந்த சிறுதான உணவோ அந்த மாதிரி வந்து பவளப்பாறை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியம்.
1: கடல் வாழ் உயிரினங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: கண்டிப்பாக. இணைப்பில் ஒரு நேயர் வருக, வணக்கம். இணைப்பில் துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் ஒரு மூன்று குறிப்புகள் கொடுத்தீங்க.
1: இது ஒரு பவளப்பாறை, இது தமிழ்நாட்டில் இருக்குது, அதுவும் கடற்கரை பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
2: ஓ, இது வந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது?
1: ஆமாங்க.
2: ஓ ஓ, அருமையான குறிப்பு கொடுத்துருக்கிறீங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0434-2 என்ற முன்னணிப்போடு 244-0330 என்ற எண்ணிலும், 244-0331 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம்.
2: மாலை வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
3: கோட்டையூர்லேருந்து ஆறுமுகம்.
2: ஆறுமுகம் ஐயா, முதல் மூன்று குறிப்புகளை கேட்டீங்களா?
3: கேட்டங்க.
2: சரிங்க ஐயா,
3: மீண்டும் குறிப்பு கொடுங்க.
2: மேலும் உங்களுக்கு ஒரு குறிப்பு.
1: சரிங்க. இது வந்து மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் இதை உள்ளடக்கி இருக்கு.
3: மகாபலிபுரம் சொல்லலாமா?
1: ஆஹா, எங்ககிட்ட நீங்க கேள்வி கேட்க கூடாது, நீங்க பதில் தான் சொல்லணும்.
3: மகாபலிபுரம் தாங்க.
1: அப்படிங்களா, சரி. நாங்க கேக்குறது அது பவளப்பாறை, என்ன பவளப்பாறைன்னு கேக்குறோம், என்ன இடம்னு கேக்கலைங்க சார்.
3: வாய்ப்புக்கு நன்றிங்க.
2: நன்றி, நன்றி. என்ன பிள்ளை, நன்றி. என்ன பிள்ளை, நேர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்,
2: வணக்கம். யார் இங்க?
4: வெள்ளார் ரங்கசாமி ஐயா.
2: ரங்கசாமி ஐயா, நீங்க விடைய கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
4: அப்படிங்களா?
2: கண்டிப்பாங்க.
4: ராமநாதபுரம் கடற்கரை பகுதியில் பவளப்பாறை நிறுவப்பட்டு வருகின்றன.
2: அருமை, அருமைங்க. இல்லைங்க, அந்த பவளப்பாறைக்கு ஒரு பெயர் இருக்குது இல்லைங்களா?
4: அந்த ராமநாதபுரம் கடற்கரை பகுதியில் நிறுவிட்டு பவளப்பாறை.
1: சரிங்க, நிறுவிட்டு வந்துடுறாங்க. என்ன பவளப்பாறைன்னு தான் எங்களுடைய கேள்வி. நல்ல முயற்சி எடுக்கிறீங்க. இந்த பவளப்பாறை ஒரு சிக்கலான வடிவமைப்பு கொண்டிருக்குதுங்க.
5: பவளப்பாறை?
1: ஆமா, பவளப்பாறை சிக்கலான வடிவமைப்பு கொண்டிருக்குது.
5: அரபிக்கடல்ல இருக்கிற?
1: நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சிங்க. ஆனால் சரியான பதில் அல்ல.
5: நன்றி, வணக்கம்.
1: இனிப்பில் நீங்கள் மனித நேயரை வரவேற்போம். ஒரு வணக்கம். நேயர்கள் இணைய வேண்டிய புதிய நேயர்களாக இருந்தால் 0-43-42 முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, என் பேர் தருமபுரி மாவட்டம் அன்னசாகரம். என்ன ரேட் அட்ரஸ்? என் பேர் நித்யானந்தங்க ஐயா.
1: நித்யானந்தன். சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா நீங்க?
6: கேட்டங்க, எனக்கு ஒரு குறிப்பு.
1: சரிங்க, இது சில மடிப்புகளையும் பிளவுகளையும் கொண்டிருக்குதுங்க
6: ஐயா. மீனுக்கு உற்பத்தி உள்ள பவளப்பாறை?
1: பவளப்பாறை வந்து கடல் வாழ் உயிரினங்களுக்கு ரொம்ப உகந்தது, உகந்தது தான். நீங்க மீனுக்கு சொல்றீங்க, நல்லது முயற்சி.
6: நன்றி,
2: நன்றி. இணைப்பிலும் நேர் வருக, வணக்கம்.
7: ஹலோ
2: ஐயா, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
7: சேலம் மாவட்டம் புலாம்புலி ஜெயமுருகன் பேசுறீங்களா?
2: ஜெயமுருகன் ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்
7: ஐயா. பார்த்தீங்க
1: என்னங்க ஐயா?
2: வானொலி ஒளி அளவை நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும், இல்லைன்னா எதிரொலி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்.
1: வணக்கம், வணக்கம்.
6: ஈரோடு மாவட்டம் திருநெல்வேலி வட்டம் திங்களூர் டிக்கெட்
1: டிக்கெட்
2: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
6: ரெண்டு கேட்டங்க. ஏதோ தமிழ்நாட்டில் இருக்குங்களா?
1: தமிழ்நாட்டில் தான் இருக்கு.
2: ஆமாங்க ஐயா, தமிழ்நாட்டில் தான் இருக்குங்க.
6: ராமநாதபுரம் மன்னார் வளைகுடம்.
1: மன்னார் வளைகுடம்
2: ஐயா, கரெக்டாக அட்ரஸ் எல்லாம் சொல்கிறீங்க. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, அதெல்லாம் கரெக்டுங்க ஐயா.
6: சரி,
1: நாங்கள் கேட்குறது

0: பவளப்பாறை எதுங்கன்னு கேக்குறாங்க.
1: பாக் ஜலசந்தி.
0: பாக் ஜலசந்தியா? சரிங்க, அது சரிங்க. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி,
2: நன்றிங்க.
0: சரியான
1: பதிலா?
2: ஆமாங்க, நாங்க என்ன பவளப்பாறை அப்படின்றது கேட்டுட்டு இருக்கோம் ஐயா.
1: பவளப்பாறைங்களா?
2: ஆமாங்க ஐயா.
1: வளைகுடா இல்லைங்களா?
2: இல்ல இல்ல, வளைகுடா இல்லைங்க ஐயா. நன்றிங்க, என்ன பிள்ளை மிக்க நன்றி. தொடர்ந்து பண்பலையை கேட்டுட்டே இருங்க. வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: பவளப்பாறை வந்து கடல்வாழ் உயிரினங்கள் வாழ உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. பவளப்பாறையோட பேர் தான் சொல்லணும்.
3: செயற்கை பவளப்பாறைன்னு இருக்குங்க.
0: அப்படிங்களா, சரிங்க, நல்ல முயற்சிங்க.
3: நல்ல முயற்சிங்க, சரியான பதில் அல்ல. சரிங்க
0: சரிங்க
2: சரி, நன்றிங்கம்மா. அடுத்தமைக்கு நன்றி.
0: இணைப்பில் நீங்க அடுத்த நேரை வரவேற்போம்.
2: வருக, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்
4: ஐயா, நான் தர்மபுரி உழவர் சந்தைகளிலிருந்து வானொலி பிரியன் முனிப்புதான் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல முனிப்பு ஐயா, ரொம்ப நலமா இருக்கும். குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? பரிசு பாடல் என்ன வேணும்
4: ஐயா? மேல ஒரு குறிப்பு கொடுங்க.
2: மேலும் உங்களுக்கு ஒரு குறிப்பு,
0: கடல்வாழ் உயிரினங்கள் வந்து ஒட்டி கொண்டே இந்த பவளப்பாறையில வாழும்.
4: விளிம்பு பவளப்பாறைகள்.
0: நல்ல முயற்சிங்க, ஆனா சரியான பதில் அல்லையே.
4: அது இல்லைங்களா?
2: இல்லைங்க ஐயா. நன்றிங்க ஐயா, அழைத்தமைக்கு நன்றி.
4: நன்றி நன்றி.
2: நன்றிங்க ஐயா. 4:10 இடப்படத்தில் கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் பெணாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
7: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் செல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178. 1978
10: முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
10: மேலும்
11: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
15: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு நடைபெறும். பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான, சுத்தமான

0: டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு நடைபெறும். பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: விடுதிடும் நிகழ்ச்சியில விடைகள் வந்து சொல்லிகிட்டே இருக்கும். யார் வந்து வினா சொல்கிறாங்க, யார் வந்து பரிசு பாடல் வந்து பெற போகிறாங்க அப்படின்ற ரொம்ப ஆவலாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வருக வணக்கம்.
7: மாலை வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்.
7: மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணிய ஐயா.
6: சுப்பிரமணிய ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
7: நான் கேட்டுதாங்க இருக்கிறேன்.
6: பதில் சொல்ல முடியுங்களா
7: ஐயா? திருவிடி அச்சிடப்பட்ட பவளப்பாறைங்களா?
6: எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க?
7: கரெக்டுங்களா ஐயா?
6: ஐயா, நீங்கள் சொல்கிறது சரியான பதில் தான். எப்படி சொல்கிறீங்க?
7: நன்றி நன்றிங்க ஐயா.
6: சரிங்க,
7: நீங்கள் சொன்னீங்களா அந்த இதில் வச்சு தான் சொல்கிறேன்.
5: அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்புகளை வச்சு வச்சிருக்காரு. ஐயா, என்ன பரிசு பாடல் கொடுக்கலாங்க ஐயா?
7: ஐயா, ராயன்ல இருந்து ஓலகட்டையா என்ற பாடல் அண்ணா ரங்கசாமி அண்ணாருக்காக.
5: சரிங்க ஐயா, நீங்க விடை கண்டுபிடிச்சு அவருக்கு பாட்டு கேட்குறீங்க, ரொம்ப அருமைங்க ஐயா.
7: நன்றி வணக்கம்.
5: நன்றி நன்றி நன்றிங்கய்யா. அவர் இப்போ சொன்னார் இல்லையா, அந்த 3D பவளப்பாறை அப்படின்ட்டு, அது என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து தொழில்நுட்பங்கள்லாம் செஞ்சுருக்காங்க?
6: ஆமாங்க, இது வந்து இந்தியாவின் முதல் செயற்கை பவளப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் இது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் இருக்குது. நீர் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இதை உள்ளடக்கியிருக்கு. சென்னை ஐஐடியின் புத்தொழில் நிறுவனம் இதை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த செயற்கை பவளப்பாறை சிக்கலான வடிவமைப்புகளையும் மடிப்புகளையும் பிளவுகளையும் கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னா, கடல்வாழ் உயிரினங்கள் வாழ இந்த வடிவமைப்புகளும் மடிப்புகளும் பிளவுகளும் உகந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கடல் உயிரினங்கள் ஒட்டி கொண்டு வாழவும் வளரவும் ஏற்ற சூழலை இந்த செயற்கை பவளப்பாறை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொகுதிகள் ஒவ்வொன்றும் சுமார் 1 டன் எடை கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு கம்பிகள் இல்லாமல் கடல் வாழ்விடங்களுக்கு உகந்த சிறப்பு பொருட்களால் செய்யப்பட்டிருக்கிறது தான் இந்த 3D பவளப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3D பவளப்பாறையை வந்து டிவாஸ்டா அப்படின்ற ஒரு நிறுவனம் வடிவமைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் கடற்கரையில், பாம்பன் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் வெற்றிகரமாக

0: இந்த பவளைப்பாறை நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் பவளப்பாறை இந்த 3D பவளப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு பெற்றது தான் இந்த 3D பவளப்பாறை. என்னங்க பிரதீப்?
1: ரொம்ப அருமையாக அந்த அந்த கேள்விகளாகட்டும் அதோடய பதில்களாகட்டும் ரொம்ப நேயர் வந்து ரொம்ப அழகாக எல்லோரும் முயற்சி செஞ்சு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பரிசு பாடத்தை இப்போ
0: கொடுத்துடலாம்.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும்

0: பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
11: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848420.
13: JSW நியோ ஸ்டீல், வானு எந்த கட்டிடங்களுக்கும், உயர்ந்த மேம்பாலங்களுக்கும், எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW நியோ ஸ்டீல்.
14: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
15: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
16: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
15: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
17: கடத்தூர்ஷி ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
18: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
19: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
18: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
17: தொடர்புக்கு 8985712345.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
10: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
11: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848420.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. இனிய நேர்களே, இன்று மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியை கேட்கலாம். 6:10 இசை மின்னல், இன்னிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6

0: 40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் கேட்கலாம். 7:00 திரையிசை, 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்றைய நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:25 வயல்வெளி அறிவிப்புகளை கேட்கலாம். இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: இப்போ விடுதேடும் மணக்கள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து பவளப்பாறை கேட்டிருந்தோம். அதுக்கு நேயர் வந்து ரொம்ப பதில் அழகாக சொல்லி அதுக்கான பரிசு படலும் சொன்னாங்க. இப்போ அடுத்து என்ன கேட்க போகிறோம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அந்த நேயர்களுக்கு நம்ம முதல் 3 குறிப்புகளை சொல்லி ஆரம்பிப்போம். வருக வணக்கம். கல்யாண சுந்தரம் ஐயா, உங்களுக்கான மற்றொரு குறிப்புகள் முதல் 3 குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கலாமா? சரி, இது ஒரு வனவிலங்கு சரணாலயம், இரு மாநிலங்களுக்கு இடையே இருக்கிறது, இது ஒரு ஆன்மீக தலமும் ஆகும். என்னங்கய்யா?
2: வண்டலூரா?
0: வண்டலூர். சரிங்க, நல்லது ஒரு முயற்சி. நன்றிங்க ஐயா.
2: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர் பெருமானந்தூர் டெய்லர் குமார்.
2: குமார், குமார் சார், குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா?
3: இன்னொரு குறிப்பு சொல்றீங்களா?
2: சரிங்க, இது 3 மாநிலங்களை இணைக்குதுங்க இந்த சரணாலயம்.
3: ஆந்திரா கர்நாடகா எல்லையில இருக்கிறதுங்களா? துங்கபத்ரா பக்கத்துல
2: இல்ல? நீங்க பதில சொல்லுங்க.
0: சரிங்க, ஓகே, உங்களோட யூகமாவும் இருக்கலாம், என்னன்றது சொல்லுங்க. முயற்சி ஒரு இன்னொரு மேலும் ஒரு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு நமக்காக. துங்கபத்ரா நடுவில் இருக்கு அப்படின்ட்டு. என்ன வருக வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடுல இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: மிகவும் நலமா இருக்கும். குறிப்புகளை கேட்டீங்களா நீங்க?
4: இப்பதான் சார் ஆப்பிள் வணக்கம் வருது, அது மட்டும் சொல்லிட்டீங்களா?
0: சரி சரி, கேட்டுக்கோங்க. இது ஒரு வனவிலங்கு சரணாலயம்.
4: ஓ, அதை பத்தி சொல்ல போறீங்க?
0: ஆமா, இரு மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது.
4: ஓகே.
0: ஆன்மீக தலமும் கூட.
4: ஓகே.
0: மேலும் ஒரு நேயருக்கு கொடுத்த குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, 3 மாநிலங்களை இணைக்கிறது இந்த சரணாலயம்.
4: ஓகே.
2: அது என்ன என்ன சரணாலயம் சொல்லுங்க. சொல்லணும்.
4: நான் வந்து நான் நினைக்கிறேன் கத்திப்பாரா நேஷனல் பார்க். அது
2: நல்ல முயற்சிங்க. நல்ல முயற்சி. இது சரியான பதில் இல்லை சந்திரசேகர்.
0: நன்றி. தொடர்ந்து பண்பலையை கேட்டுட்டே இருங்க, அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம் நம்ம.
5: மாலையினிய வணக்கம்.
0: மாலையினிய வணக்கம். யாருங்கிறது ஐயா?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: கோபால் ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
5: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: மேலும் உங்களுக்கு ஒரு குறிப்பு அப்படின்னா, இது வந்து புலிகளின் வாழ்விடமாக திகழ்கிறது.
5: இது எந்த ஸ்டேட்ல இருக்கையா
0: ஐயா?
2: 3 ஸ்டேட்டுகளை இணைக்கக்கூடிய பகுதியில்
0: 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்குதுன்னு சொல்லிட்டோம்.
6: முதுமலை
0: சரணாலயம் இல்ல, எதை வச்சு சொல்றீங்க? முதுமலை வந்து ஆன்மீக தலமா? கர்நாடகா தமிழ்நாடு கேரளம் வந்து இணைக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா இது ஆன்மீக தலமும் கூட.

0: தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இணைக்கும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். செல்விங்களாமா? சரிங்க. இது வந்து காவிரி வனவிலங்கு அந்த சரணாலயம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்குங்க. இருக்குங்க. நன்றி நன்றிங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி. என்ன பிள்ளை நேயர் வருக வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.

0: நன்றி நன்றிங்கம்மா, அழைத்தமைக்கு நன்றி. என்ன பிள்ளை நீ நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: வி சுகுமார், மாதம்பதி.
0: மாதம்பதியிலிருந்து சுகுமார் ஐயா, இந்த குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? எதாவது யூகிக்க முடியுதுங்களா உங்களால்?
1: கேட்டங்க ஐயா, தேசிய சம்பல் வனவிலங்கு சரணாலயம்
0: எங்கெங்க ஐயா இருக்கு?
1: அது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மாநிலம்.
0: ஓ, நீங்கள் அதை வச்சு சொல்லியிருக்கீங்க ஐயா. ஆன்மீக தலமாங்க ஐயா அது? தொடர்ந்து பண்புலையை கேட்டாருங்க, இதில் இப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம் ஐயா. சுந்தரம் ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: ஓ, குமார் ஐயா, சுந்தரம்ன்ற மாதிரி இருந்தது.
2: குமார், குமார், குமார் கண்டுபிடிச்சிட்டீங்களா? குமார் ஐயா,
1: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
2: ஈர இலையுதிர் காட்டில் இந்த சரணாலயம் அமைந்திருக்குங்க. சொல்லுங்க, சொல்லுங்க.
1: தேசிய சம்பல் சரணாலயம்.
2: நல்ல முயற்சி, நல்ல கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் இது சரியான பதில் அல்லங்களே.
1: நன்றிங்க,
2: நன்றி, நன்றி, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்.
2: வணக்கம், வணக்கம,
0: வணக்கம்.
3: பாபாஜான், பாலக்கோட்லேருந்து.
0: பாலக்கோட்லேருந்து பாபாஜான் ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்க?
3: இல்லைங்க சார், நீங்க கொடுத்த குறிப்பு எல்லாம் கேட்டேன், மேலும் ஒரு குறிப்பு விடுங்க.
0: மேலும் உங்களுக்கான ஒரு குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கு யானைகள், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வங்க புலி இருக்கு இல்லையா, அது வந்து இங்க இருக்குங்க ஐயா, இந்த சரணாலயத்துல இருக்கு.
3: கலக்காடு, கலக்காடு புலிகள் காப்பகம் சரணாலயம் சொல்லலாங்களா?
2: கலக்காடு புலிகள்
0: சொல்லலாங்க ஐயா, ஆனா நல்லது ஒரு முயற்சிங்க ஐயா, ஆனா அது இல்லைங்க ஐயா.
3: நல்லது, நன்றிங்க.
0: நன்றி, நன்றிங்க. எனக்கு நம்பிக்கை, நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
9: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
10: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
0: கொண்டிருக்கிறோம் விடை தேடும் பினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வனவிலங்கு சரணாலயத்தை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: ஈரோடு மாவட்டம், கந்தசாமி பாளையம், அக்பர்.
0: அக்பர் ஐயா, கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: நான் கண்டுபிடிச்சேன் சார்.
0: சரி, சொல்லுங்க ஐயா.
1: நாகார்ஜுனா சாகர்,
0: நாகார்ஜுனா, ஸ்ரீசைலம். ஓ, ஆன்மீக தலம் அப்படின்னு அப்படி லிங்க் பண்ணிட்டீங்க அதை.
1: ஆமாங்க,
0: ஸ்ரீசைலம் அப்படின்ட்டு ரொம்ப அருமையான முயற்சிங்க ஐயா, ஆனால் அது இல்லைங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து பண்பலையை கேட்டே இருங்க, விடை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
11: மாலை வணக்கம் ஐயா, இருவருக்கும்.
0: மாலை வணக்கம், யார் இங்கே இருந்தீங்க ஐயா?
11: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம், கருத்தமாரம்பட்டி, அபிமன்னன்.
0: அபிமன்னன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
11: நான் கேட்டு வரேங்க, மேலே எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: சரிங்க, இங்கே பள்ளி வகைகளும் அதிகமாக இங்கே இருக்குங்க.
11: நான் சொல்கிறேன் பாருங்க, தப்பாகிட்டேன்னு
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
11: வயல்நாடு சரணாலயம்.
0: வயநாடு சரணாலயம்.
11: சரணாலயம்,
0: நல்ல முயற்சிங்க, ஆனா இது சரியான பதில் அல்லையே.
11: நன்றிங்க,
0: நன்றி, நன்றி. என்ன பிள்ளை, நன்றி, என்ன பிள்ளை.

0: வருக, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். உங்களினுடைய ஒளிபெருக்கினுடைய அளவை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் துரைசாமி பேசுறேன்.
0: துரைசாமி ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? பதில் சொல்றீங்களா?
1: ஒரு குறிப்பு கொடுங்க.
0: சரிங்க. இங்க நிறைய காட்டெருமை, காட்டு பன்றி, இந்திய சிறுத்தை இதெல்லாம் அதிகமா இருக்குங்க.
2: நன்றி நன்றி நன்றிங்க. என்ன பிள்ளை நேர் வருக, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்க. காட்டூர் கலைமதிங்களா? குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? உங்களுடைய அந்த ஒளிபெருக்கினுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இப்போ பேசுங்க.
2: மேலும் அதாவது உங்களுடைய வானொலி ஒளிப்பட்டி அளவை குறைச்சிக்கிட்டீங்கன்னா தான் அந்த எதிரொலித்தல் வந்து குறையும். அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கும், இல்லைன்னா உங்களுடைய ஒளி வந்து எதிரொலிச்சிட்டே இருக்கும். இப்போ ஏற்கனவே வந்து சொன்னோம், இங்கே காட்டுரிமைகள், காட்டு பன்றி, இந்திய சிறுத்தை வந்து வாழுது அப்படின்ட்டு. மேலும் உங்களுக்கு ஒரு குறிப்பு, இங்கே சென்னாய்கள் அதிகமாக இருக்குங்க.
3: சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்.
0: சத்தியமங்கலம் வனவிலங்கு காடு. நல்ல முயற்சிங்க.
2: நன்றி நன்றி.
0: சரியான பதில் அல்ல.
2: நன்றிமா. தொடர்ந்து பண்பலைய கேட்டு. இல்லம்மா, தவறு எதுவும் இல்லை, முயற்சி தான். நன்றிமா. இணைப்பிள்ளையும்
0: இணைப்பிள்ளையும் அடுத்த நேரை வரவேற்போம்.
4: கிருஷ்ணகிரியிலிருந்து குணசேகர் பேசுறேன்.
0: குணசேகரன் ஐயா, குணசேகரன் ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டேங்க. சங்கே பத்ரே.
0: என்னங்க
4: தங்க பத்ரே அப்படிங்க?
0: அப்படின்றது
4: என்னங்க? அந்த சரணாலயம் பேர் இடம் பேரு.
0: அப்படிங்களா? சரிங்க சரிங்க. நல்ல முயற்சிங்க, ஆனா இது சரியான பதில் அல்ல.
4: இல்லைங்களா?
0: ஆமாங்க.
2: நல்லது ஒரு முயற்சி. தொடர்ந்து பண்பலையை கேட்டுருங்க. அது என்ன சரணாலயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நேயர் கூட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வருக, வணக்கம்.
1: வணக்கம். தீன்ராம், தேங்காய் மரத்தப்பட்டு.
2: தேங்காய் மரத்தப்பட்டிலிருந்து ராமையா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: சொல்றேன் பாருங்க ஐயா.
2: சொல்லுங்க ஐயா.
1: மலே மகாதேஸ்வரா வானங்கிழக்கு சரணாலயம்.
0: சிறப்பு சிறப்பு.
2: எப்படி அழகா பிடிச்சாரு பாத்தீங்களா?
0: அதான் நான் எப்படி சொல்றாரு பாருங்க பிரதீப் சார்,
2: எவ்வளவு அழகா சொல்றாரு. எத்தனை மரம் போயிருக்கீங்க அங்க நீங்க? அருமை. எத்தனை முறை போயிட்டு வந்திருக்கீங்க?
0: மாதேஸ்வர மலைக்கு. சரிங்க, அத பத்தி வேற ஏதாவது தகவல் தெரியுங்களா?
2: கண்டுபிடிச்சிருக்கீங்க. பதில ஒரு உற்சாகமான பாட்டு கேக்கலாம். சரிங்க, அது நல்லா இருக்கும் அப்படின்னுட்டாரு. சரிங்க ஐயா, நன்றி. அருமையாக கண்டுபிடிச்சிங்க. நன்றி.
0: சரிங்க, நன்றி நன்றி.
2: ரொம்ப அருமையாக வந்து அந்த குறிப்புகள்லாம் வச்சு, ஏன்னா ஒரு அந்த குறிப்புகளை வச்சு அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு
0: ஒரு பெரிய சவால் தான்.
2: சவால் தான் அப்படின்னும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை மாதேஸ்வரன் அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் தான் இந்த சரணாலயம். நம்ம கேட்ட இந்த சரணாலயத்துடைய பெயர் வந்து அதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரு மாநிலங்கள், அதாவது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு இணைக்கக்கூடிய அந்த சாம்ராஜ் நகர் அப்படின்ற அந்த ஒரு மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சரணாலயம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தருமபுரி
0: தருமபுரி
2: ஒட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிய வகை பள்ளி, கொல்லேகால் தரை பள்ளி அப்படின்றது ஒரு சமீபத்தில் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு பள்ளி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்கே சென்னாய் புள்ளிமான் குறைக்கும் மான், இந்த நாய் போன்று குறைக்கின்ற
0: மான்கள் கூட
2: மான்கள் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி சாம்பர் மான் அப்படின்றதும் இருக்கு. இங்க நாற்கால் கலை மான் இருக்கு. கருங்கழுத்து முயல், இந்த முயல் நம்ம வெள்ளை நிறத்துல தான் பார்த்துருப்போம். இங்க இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் பார்த்தீங்கன்னா கருங்கழுத்து முயல் அப்படின்னு ஒன்று இருக்கு. லங்கூர் இங்க வந்து பார்க்கலாம். கரடிகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சரணாலயங்கள்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு

0: ஆன்மீக தலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மலை மாதேஸ்வரனுடைய அந்த
1: மாதேஸ்வர மலை தான்,
0: மாதேஸ்வர மலை தான். அதே மாதிரி இங்கே பிரசித்தி பெற்ற நதி ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வேறு எந்த நதியும் இல்லை,
1: நம்ம காவேரி ஆறு தான்,
0: காவேரி ஆறு தான் அது. அதே மாதிரி இதை சுற்றி சரணாலயங்கள் அமைஞ்சிருக்கு. காவிரி வனவிலங்கு சரணாலயம், பிலிகிரி புலிகள் சரணாலயம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இந்த மூன்று காப்பகத்துக்கும் நடுவில் இந்த ஒரு சரணாலயம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு வறண்ட ஈர இலையுதிர் காட்டில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக சொன்னார். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு அவருடைய பரிசு பாடலை நம்ம கொடுக்கலாம்,
1: வழங்கிடலாம். ஓகே.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா August 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது
5: வெங்கடேஷ் கல்லூரி. பொது மோட்டோர் போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
9: தமிழ்நாடு ஷெட்யூல் டிரைப் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9.

0: ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ், ரேவநாதன், சண்முக பிரியா.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 84820.
3: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோற்றமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
0: தமிழ்நாடு ஷெட்யூல்ட் ரைட் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ், ரேவநாதன், சண்முக பிரியா, ஏற்காடு.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலைவாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: JSW நியூ ஸ்டீல் TMT கம்பிகள் ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும்
7: JSW நியூ ஸ்டீல் பியூர் TMT பார்ஸ், வலிமையான இந்தியாவை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். JSW நியூ

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விடை தேடும் வினாக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.

நிலையத்தில் நேரம் 5:01. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங்ஸ் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல முதலாவதாக ஒரு பாடல் மூடு பனி என்ற திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில். இதோ அந்த பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: மாலை தின்றல அடுத்ததாக வரப்போற பாடல் பாரதி ராஜா இயக்கத்தில் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தில் இருந்து வைரமுத்து சர் வரிகளில். இதோ அந்த பாடல்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: அடுத்த பாடல் 3 பிறை என்ற திரைப்படத்தில் இருந்து, இளையராஜா இசையில் கங்கை அமரன் கண்ணதாசன் வைரமுத்து வரிகளில். இதோ அந்த பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: Viking Bunions and Briefs.
1: மாலை தென்றல்ல அடுத்ததாக வரப்பாடல் காக்கி சட்டை என்ற திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி முத்துலிங்கம் புலமைப்பித்தன் வரிகளில். இதோ அந்த பாடல்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU. நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி Autonomous, Bommidi, Dharmaburi District. Call 90254-00159. Counseling code 2683.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள்.
7: வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள்.
8: RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

0: Viking Bunions and Briefs.
1: நிலையத்தில் நேரம் 5:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல்ல அடுத்ததாக வரப்பாடல் மண்வாசனை என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வைரமுத்து வரிகளில். இதோ அந்த பாடல்.

வைக்கிங் பனியன்ஸ் மற்றும் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங்ஸ் பனியன் மற்றும் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். அடுத்ததா மாலை தென்றல்ல வரப்போற பாடல் உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், வாலி மற்றும் வைரமுத்து அவர்களின் வழிகளில். இதோ அந்த பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்ததான் வரப்போற பாடல் உருவங்கள் மாறலாம் என்ற திரைப்படத்தில் இருந்து எஸ் வி ரமணன் இசையில் ரகு வரிகளில். இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: 9443449892.
1: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8 ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
7: மாலை தென்றல அடுத்ததாக வர பாடல் நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், வாலி முத்துலிங்கம், கங்கை அமரன், வைரமுத்து அவர்களின் வரிகளில்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல வர அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், வைரமுத்து கங்கையமரன் முத்துலிங்கம் வரிகளில். இதோ அந்த பாடல்.
1: இளைய நிலா பொழிகிறதே

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தமிழ்நாடு ஷெட்யூல் டிரைவ் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா ஆகஸ்ட் 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது AJ ஃபார்ம்ஸ் வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ், தலைச்சோலை.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மாலை தென்றலோட நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக வைதேகி காத்திருந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலி அவர்களின் வரிகளில் இதோ அந்த பாடல்.

0: நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோவில். பொதுவாகவே அம்மனை நாம் நின்ற திருக்கோலத்திலோ அல்லது அமர்ந்த திருக்கோலத்திலோ தான் தரிசிப்போம். ஆனால் இத்தலத்தில் புற்று வடிவில் எழுந்தருளி இருக்கும் பூங்காவனத்தம்மன் ஒரு கர்ப்பிணி பெண் போல மல்லாந்து காலை நீட்டி படுத்த நிலையில் வயிறு நிறைமாத கர்ப்பிணி போல் இருக்க வாய் பிளந்தபடி அருட்காட்சி தருகிறாள். இந்த சுயம்பு புற்று முழுவதும் மஞ்சளாலும் குங்குமத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தருகிறது. இந்த புற்று மண் அம்மனுக்கு அப்பால் அங்காள பரமேஸ்வரி சூலம் தாங்கி கருவறையில் எலுமிச்சை மாலைகள் தாங்கி காட்சி தருகிறாள். அம்மன் கர்ப்பிணி பெண்ணாக ஓய்வெடுக்கும் தோற்றத்தில் இருப்பதால் அவருக்கு பின்னால் சிவன் தாண்டவராயன் என்னும் பெயரில் காட்சி தருகிறார். எனவே அம்மன் சன்னதிக்கு முன்பாக வழக்கமான சிம்ம வாகனத்திற்கு பதிலாக இங்கு நந்தி அமைந்துள்ளது. திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கோயிலில் நீராடிவிட்டு ஈரத்துணியுடன் அம்மனை வணங்கி பிரகாரத்தை 11 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். இவ்வாறு 9 வாரங்கள் செய்வதன் மூலம் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பது இக்கோவிலின் நம்பிக்கை.

0: அம்மன் அருளால் கர்ப்பம் தரிக்கும் பெண்கள் தங்களுக்கு சீமந்தம் நடைபெறுவதற்கு முன்பு அம்மனுக்கு சீமந்த வழிபாடு நடத்துகின்றனர். 5, 7, 9 மாதங்களில் இந்த சீமந்த வழிபாடு நடத்தப்படுகின்றது. இந்த வழிபாட்டில் வளையல் சார்த்தி, பூச்சூட்டி, சடை முடித்து 7 விதமான கலந்த சாதங்கள் செய்து அம்மனுக்கு படையல் இடுகின்றனர். இக்கோவிலில் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனை தரிசிப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அதிலும் குறிப்பாக அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் தினமும் 1000+ பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இக்கோவிலில் ஒவ்வொரு மாசி சிவராத்திரி அன்று உற்சவமும் மறுநாள் அமாவாசை தினத்தன்று மயான கொள்ளை சூறை வைபமும் நடைபெறுவது வழக்கம். 1000 பழமையான இத்திருக்கோவில் சென்னை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலும், கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நாமும் நம் வாழ்வில் ஒரு முறையாவது இயற்கை மண் புற்று வடிவில் கர்ப்பிணி பெண் போல் காட்சியளிக்கும் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ராமாபுரத்தில் அமைந்துள்ள பூங்காவனத்தம்மன் கோவில் சென்று தரிசிப்போம். வாழ்வில் வளம் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.

0: also predicted heavy rainfall with thunderstorms and lightning in various parts of the country over the next 2 to 3 days. And with that, we end this news bulletin.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் இசை மின்னல். இசை மின்னல் அப்படி என்பது ஒரு இசையினுடைய வேகமும் மின்னலினுடைய ஒளியும் சேர்ந்து ஒரு மனிதர்களினுடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் தாங்க. மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் ஒரு இசையாக மலர்வது தான் இந்த இசை மின்னல் நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பாடல் மிகவும் பிடித்ததாக, ஒரு மின்னலை போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நிறைய பாடல்கள் இருக்கும், திரைப்பட பாடல்கள். அந்த பாடல்களை இந்த மாலை நேரத்தில் மனம் மகிழ கேட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த இசை மின்னல் நிகழ்ச்சி. அது மழை துளியாக எவ்வாறு வளம் வருகிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல் பாடலாக ஏஆர் ரகுமான் இசையில், வைரமுத்து பாடல் வரிகளில், ஹரிஹரன் எம்எஸ்வி குரல் வண்ணத்தில், சங்கமம் திரைப்படத்திலிருந்து மழை துளியாக கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
6: நேயர்களே, மாலை 6:19 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே இசை மின்னல் நிகழ்ச்சியை. இசை மின்னல் பெருமை போல இருள்

கிழித்து ஒளிதரும் மனக்களத்தில் மின்னும் சத்தம், மெய் உணர்வை தூண்டும் சக்தி. மாலை நேரத்தில் எழில் பொங்கும் இந்த காற்றடையில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே, இசை மின்னல் நிகழ்ச்சியை. மலைத்துளியை ரசித்து கொண்டிருந்தோம். இப்போது உனக்காக பிறந்தேனே என்று சொல்லக்கூடிய இந்த வைர வரிகளை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. சிற்பி இசையில் ப. விஜய் மணவை பொன்மாணிக்கம் பாடல் வரிகளில், எஸ்பிபி சுஜாதா மோகன்குமார் குரல் வண்ணத்தில், விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
2: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: பவர் வீடர், பவர் டீலர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 9976138178.
6: நேயர்களே, எழில் பொங்கும் மாலை நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியை. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒளிக்க இருக்கிறது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வாலி வைரமுத்து பாடல் வரிகளில் உன்னி கிருஷ்ணன் கே எஸ் சித்ரா குரல் வனத்தில் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை இடம்பெறும்.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை.

0: பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார்.
2: அனைவருடைய விசுவாசம் சொல்றது அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சினா அது ஒரு தலைமை இருக்கும், அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
1: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்ற அவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சுற்றுலாத்துறை சார்பில் ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது.

0: செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடிவிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோடு தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் நஸ்ரத் பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை உதகையில் குறைந்துள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் 22.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் வரும் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஒரு இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழுக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இனி விளம்பரம். காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு.

0: தடுப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிட்டம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெட்டு அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களினை கேட்க இருப்பது வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியின் முதல் வேலை வாய்ப்பு அறிவிப்பாக, டில்லி அரசின் கல்வித்துறையில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு இது. இந்த அறிவிப்பானது UPSC அவர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ள ஒரு அறிவிப்பாகும். இது 124 பிரின்சிபல் பதவியிற்கும், வைஸ் பிரின்சிபல் பதவியிற்கு 704 பணியிடத்திற்கும் மொத்தம் 828 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி முதுநிலை பட்டப்படிப்பு BEd MEd முடித்திருக்க வேண்டும். இதற்கான அனுபவம் பிரின்சிபல் பதவிக்கு 10 ஆண்டு, வைஸ் பிரின்சிபல் பதவிக்கு 3 ஆண்டு பணி அனுபவம் தேவைப்படுகிறது. வயது வரம்பு பிரின்சிபல் பதவிக்கு 18 வயது முதல் 50 வயது வரையும், வைஸ் பிரின்சிபல் பதவிக்கு 18 வயது முதல் 35 வயது வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வயது வரம்பானது 14/8/2026 படி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இதற்கான தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு என்ற இரு முறைகளில் நடக்கவிருக்கிறது. விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபாய் ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க நிறைவு நாளாக 14/8/2026 ஆகும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க, அதாவது டில்லி அரசின் கல்வி துறையில் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் பதவியிடத்திற்கு விண்ணப்பிக்க UPSC.gov.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு, டில்லி அரசின் கல்வி துறையில் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் பணியிடத்திற்கு 14/8/2026 நிறைவு நாள் கொண்ட விண்ணப்பத்தினை UPSC.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பஞ்சாப் நேஷனல் வங்கியில் உள்ளூர் வங்கி அதிகாரி பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 20 வயது முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 1/7/2026 படி கணக்கில் கொள்ளப்படுகிறது. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வாகவும் நேர்முக தேர்வாகவும் 2 கட்டமாக நடைபெற உள்ளது. விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரை pnb.bank.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1,180 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் 50 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் உள்ளூர் வங்கி அதிகாரிகளுக்கான பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க நிறைவு நாளாக 9/8/2026 ஆகும். அதாவது இம்மாதம் 9ஆம் தேதி நிறைவு நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, திருச்சியில் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள வழக்கு பணியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. தபால் மூலம் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, E1 முதல் தளம், மெக்டொனால்டு சாலை, கலையரங்க வளாகம், திருச்சி, 620001 என்ற முகவரிக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள வழக்கு பணியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க நிறைவு நாளாக இம்மாதம் 11/8/2026 ஆகும். மேலும் இது குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள திருச்சிராப்பள்ளி .nic.in என்ற

0: தளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு, திருச்சியில் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள வழக்கு பணியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்காக விண்ணப்பிக்க திருச்சிராப்பள்ளி.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நேர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: ஹலோ, யார் பேசுறது?
2: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க, என்ன விஷயம்?
2: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
2: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
1: என்ன வேலை சார்?
2: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
1: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
2: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
1: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
2: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
1: இப்பவே அனுப்புறேன்.
3: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச மழை அளவாக மேல் பவானி பகுதியில் 78 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களிலும் இயல்பில் இருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் காணப்பட்டது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலைய பகுதியில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலைய பகுதியில் 21.9 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. மலைப்பகுதிகள் கொடைக்கானல் பகுதியில் 12.7 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், நாமக்கல் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் வெப்பநிலையானது 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுர மாவட்டத்தில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது உயர்ந்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இயல்பை விட வெப்பநிலையானது 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. நேயர்களினை கேட்கலாம் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வட கடலோர தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 10ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றுடன் 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும். 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
4: மனிதன் பேசினால் கேட்டும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
5: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ

0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம். உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
1: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
2: அனைவருக்கும் வணக்கம். முக்கிய அறிவிப்பு. மக்கள் செய்தி தொடர்பு துறையில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் வருகிற 8/8/2026 மற்றும் 9/8/2026 ஆகிய 2 தினங்கள் EKYC சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன போஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை, அதாவது EKYC மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது. அதன்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையூறுமின்றி இப்பணியினை செய்திட அறிவுறுத்தப்பட்டு, கடந்த அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு EKYC பணி நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரப்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகளில் 95.86% EKYC பணியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த EKYC பதிவினை 100% நிறைவு செய்யும் பொருட்டு 8/8/2026, அதாவது இன்று முதல் 9/8/2026 நாளை ஆகிய 2 நாட்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் காலை 9 முதல் மாலை 5 வரை நடைபெற உள்ளது. ஆகவே நியாய விலை கடைகளில் கைரேகை பதிவு, குறிப்பாக EKYC செய்யப்படாமல் விடுபட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை விரல் பதிவினை பதிவு செய்ய வருகின்ற 8/8/2026 மற்றும் 9/8/2026 ஆகிய 2 நாட்கள் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் நடைபெறும் சிறப்பு முகாமினை பயன்படுத்தி விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் EKYC பதிவினை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2026 மற்றும் 2027 கல்வியாண்டுக்கான முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்களாவன, 2 மாணவர்கள் 1 தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1 ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதியாண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீட்டேஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் November 30 வரை. இணையதளம் www.exwel.tn.gov.in என்ற முகவரிக்கு சென்று தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். விவசாய பெருமக்களுக்கான அறிவிப்பு. காரிப் பருவ பயிர்களுக்கு காப்பீடு செய்ய 14 வரை அவகாசம். இதை இணை இயக்குனர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். குறிப்பாக தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது, தற்போது நிலவும் எல்நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண் பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த பஜாஜ் அலையன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பதிவு விண்ணப்பம் VAO வழங்கும் நடப்பு பசலிக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களில், குறிப்பாக இ சேவை மையங்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டு தொகையாக நெற்பயிருக்கு ₹39,100, நிலக்கடலைக்கு ₹22,600 மற்றும் சோளப்பயிருக்கு ₹10,300 வழங்கப்படும். மேலும் நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வரும் 14 வரை அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டணமாக நெற்பயிருக்கு ₹782, சோளப்பயிருக்கு ₹206 மற்றும் நிலக்கடலைக்கு ₹400

0: 52 செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு பயிர்காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர், வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகலாம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தமிழ்நாட்டில் முத முதல்ல ஸ்டாண்டப் காமெடிங்கிற விஷயத்த 1991-92 நான் தொடங்கினேன். எனக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும் பெரும் பேச்சாளர்கள் ஜாம்பவான்கள் இருந்தபோது, குன்றக்குடி அடிகளாரும் மற்றவர்களும் இருந்தபோது, நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுத்தேன். புதிய வழி என்ன? நகைச்சுவையாக நின்று ஒரு மணி நேரம் பேசுவதை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒளிப்பழையாகவும் போட்டேன். அதுதான் வாங்க சிரிக்கலாம்ங்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து, அப்போ என்னென்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் பெற்றீங்கன்னு அவங்க கேட்டாங்க. அப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன், படித்து தெரிஞ்சுக்கிற நகைச்சுவைகளை காட்டிலும் அனுபவத்தால் தெரிந்து கொள்ளுகின்ற நகைச்சுவைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அனுபவம், என் அனுபவம் உங்கள் அனுபவத்தோட உரசிறப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் வேண்டாம், திருமண வீடுகளில் இருக்கிற நகைச்சுவைகளை பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கும். அது நம்ம வீட்டு திருமணமாக இருந்தால் நம்ம நகைச்சுவை ரசிக்க மாட்டோம், நம்ம டென்ஷன் அலைவோம். மற்ற திருமணங்களுக்கு போகிறப்ப பார்க்கலாம். நாங்கள் கும்பகோணத்தில் ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம், பட்டிமன்றம், பெரிய செல்வந்தர் வீட்டு திருமணம், பட்டிமன்றம் அருமையாக முடிஞ்சது. 5000 பேர் வந்துருந்தாங்க கூட்டம். சாப்பாட்டு இடத்துல பயங்கர அடிதடி அளவுக்கு வந்துருச்சு. இப்போ எங்களை சாப்பிட வைக்கணும், நாங்கள் கூட இல்லை போயிட்டு வரோம்னு, இல்லை இல்லை இருந்து சாப்பிட்டு போங்கன்ட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, எங்கள் 5 பேரையும் ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிக்க சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போய் இந்த பக்கம் விளக்கி அந்த பக்கம் விளக்கி மண்டபத்துக்கு பின்னாடி கூப்பிட்டு போய் அடுத்த திருவழியாக போய் ஒரு வீட்டு கொல்லப்புறத்துக்கு கதவை தட்டி அந்த பக்கத்து வழியாக அப்படியே கூடி மண்டபத்து வழியாக போய் என் கூட வந்தவர் கூட சொன்னார், சாப்பாட்டுக்காக நம்ம இப்படி அலையக்கூடாது அப்படின்னாரு. ஒரு வழியாக போயிட்டோம், போனால் அங்கே சிறப்பு விருந்தினர்களுக்குன்னு ஒரு இடம், அதில் நாங்கள் போகிறதுக்கு முதலே 500 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களை கூட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், உட்கார வச்சுருந்துருக்கலாம் ஒரு ரூமில், உட்கார்ந்தீங்கன்னா வேலை கட்டு போகும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி கொண்டு எங்களுக்கு நிப்பாட்டிட்டாங்க. வரிசையாக சாப்பிட்றாங்க, நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் ரிசர்வேஷன் மாதிரி. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் மோர்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி சாம்பாருக்கு வந்துட்டார். அது என்ன பண்ணுறது, அவர் அப்படி தான் சாப்பிடுவார். அப்போ கூட அந்த பருமாறு அவர் கேட்டார், ஏய் நீ முத பந்தியில் வந்தில்ல அப்படின்னாரு. உடனே இவர் சொன்னார், அண்ணே உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன்னாரு. ஒரு வழியாக நாங்கள் அவங்க எழுந்திரிச்சோடனே உட்காந்துட்டோம். எங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் நின்றுட்டுருக்காங்க, அதுக்கு ஃபோன் பண்ணி என்னையை சொல்லிட்டு இருக்கேன், ஆமாம் அவர் தான் சாம்பார் வாங்கிட்டுருக்காரு, இட்லி வாங்கிட்டுருக்காரு, அது வாங்கிட்டுருக்காரு, என்னையும் சொல்கிறான் நேர்முகன்ற மாதிரி. இப்போ சாப்பிட உட்காந்தோம். முன்னெல்லாம் நம்ம எப்படி சாப்பிட உட்காருவோம்னா, நம்ம மேலே உட்காந்துருப்போம், நல்லா கவனிச்சுக்கோங்க, பலகையில் நம்ம உட்காந்துருப்போம், தரையில் சமணம் போட்டு கீழே இலை போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், இப்படி சாப்பிட்றப்போ வயிற்று அமுக்கி சாப்பிடுவோம், அதனால் நிறைய சாப்பாடு நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். ஆனால் எப்போ டைனிங் டேபிள் வந்ததோ சாப்பாடு மேலே இருக்குது, நம்ம கீழே உட்காந்துருக்கோம், அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் உடம்பு மெலியிலன்னா எப்படி மெலியும், இப்போ டேபிள் போட்டாச்சு, சீட்டு விரிச்சாச்சு, இலை போட்டாச்சு, 18 வகை காய்கறி பரிமாறியாச்சு, சாப்பிட ஆரம்பித்து 5 நிமிஷம் கூட இருக்காதுங்க. இந்த கடைசியாக உட்காந்துருந்த ஒரு ஆள் என்ன பண்ண, அவன் யாராக வேணும்னு தெரில, அவன் அந்த முதல் சீட்டில் உட்காந்துருந்தவன் என்ன பண்ணா, அப்படியே மாப்பிள்ள நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு போகிற ஓக்கில் என்ன பண்ணிட்டா, அந்த சீட்டை படார்னு ஒரு இழு இழுத்து எல்லாத்தையும் இலையை இழுத்து விட்டு போயிட்டான். இப்போ எங்கள் இலை பூரா அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு. அதுக்குள்ளே பொண்ணோட தகப்பினார் வேகமாக ஓடியாந்து அவர் இங்கிட்டு பிடிச்சி இழுத்து விட்டார். இப்போ எனக்கு என்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, திருப்பி நம்ம இலையில தான் நம்ம சாப்பிட்டோமா, நம்ம இலை தான் நமக்கு வந்துச்சா? ஏன்னா போயிட்டு வந்துருக்குல்ல இலை, இலை மாறி இருந்தால் என்ன பண்ணுறது? இதில் பக்கத்தில் இருந்த ஒரு என் வருத்தத்தோடு சொல்கிறார், என் ஜிலேபியில் ஒரு சுத்தம் காணும் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்கள். எந்த பந்திக்கு போனாலும் சாப்பிட்றப்ப எனக்கு இது ஞாபகம் வந்துருங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சில சமயம் பரிமாறிக்கிட்டே வருவாங்க, நம்ம இலையிட்ட வந்து தீர்ந்து போகும் பார்த்துருக்கீங்களா, அப்புறம் எடுத்து வந்து அடுத்த இலையிலேருந்து போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கலாங்க. நகைச்சுவை என்பது படித்து அனுபவித்து, இன்னும் சொல்கிறதாக இருந்தால் நாமே நேரடியாக பங்கு பெற்று

0: வருகின்ற நகைச்சுவைகளில் அதிகமான சுவை அதிகமாக இருக்குங்க. அதுதான் உண்மையும் கூட. நல்ல நகைச்சுவைகளை தொடர்ந்து பார்ப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: ஏழுபடி ஒரு நிமிடம் 21 நொடிகளில் கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது. வித்யாசாகர் இசையில் யுகபாரதி, வரிகளில் மது பாலகிருஷ்ணன், ஆஷா போஸ்லே, குரலில் சந்திரமுகி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அது ஒரு கனா காலம். இளையராஜாவின் இசையில், இளையராஜாவின் வரிகளில் கேட்டு ரசித்தோம். ஸ்ரேயா கோஷல், விஜய் யேசுதாஸ் குரலில். பண்பலையினை தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர், அதனை தொடர்ந்து தமிழ் செய்திகள்.
1: நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதற்கட்டமாக வீடுபட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி கடந்த 1ஆம் தேதி தொடங்கியுள்ளன. இப்பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதில் உங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் விவரம் பதிவு செய்யப்படுகின்றன. கணக்கெடுப்பாளர்கள் கேட்கப்படும் 33 கேள்விகளுக்கு துல்லியமான தகவலை அளித்து பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 1,95,995 குடும்ப அட்டைகள் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நியாய விலக்கடியில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஆதார விவரங்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணியை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பெரம்பலூர் மாவட்டத்திலுள்ள அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் நாளை 9ஆம் தேதி கைரேகை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெறுகின்றன. எனவே அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களும் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகையை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் பாண்டு நகரில் கடந்த ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 2026ஆம் ஆண்டுக்கான உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் துல்லியம், வேகம், வெகு தூரம் வீசுதல் மற்றும் பிடிக்கும் திறன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தனிநபர் மற்றும் அணிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற வீரர் தாங்கும் திறன் தனிநபர் போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இது மட்டுமல்லாமல் சர்வதேச போட்டிகளில் அதிகபட்சம் 41 பிடித்தல் என்ற சாதனையை முறியடித்து பிரபாகரன் 46 முறை பிடித்து பதிவு செய்து புதிய சர்வதேச சாதனை படைத்துள்ளார். உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வரலாற்றில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பெருமையை பிரபாகரன் பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா இரு கிராமத்தில் வரும் 12ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. அதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறும் பணி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன. எனவே இரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த பொதுமக்கள் மனுவினை அளித்து இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பாமாயில் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைத்திடவும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்து தண்ணீர் வாடையும் பொருட்டு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்க திட்டத்தின் கீழ் எண்ணெய் பணி சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் இத்திட்ட செயலகத்திற்கு பொருளி இலக்காக 15 ஹெக்டேர் மற்றும் நிதி இலக்காக 435,000 பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மானிய விலையில் எண்ணெய் பணி கன்றுகள் வழங்கப்படுவதோடு ஏற்கனவே எண்ணெய் பணி சாகுபடி செய்த ஒரு விவசாயிகளுக்கு ஊடு பயிரிடுதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டேர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 5,750 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத ஏழை எளிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் அதிகபட்சம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருத்தல் வேண்டும். தகுதியுடையவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயம் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 900 ஹெக்டேருக்கு 5,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படுகின்றன. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை மானியம் அனுமதிக்கப்படுகின்றன. எனவே பெரம்பலூர் மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை

0: படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுய தொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத் தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 கிகாவாட் நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.

0: இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின்போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான ஈ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள் கப்பல் நிறுவனங்கள் துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை லெவன் அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். காரிப் பருவ பயிர்களுக்கு காப்பீடு செய்ய இந்த மாதம் 14ம் தேதி வரை அவகாசம். தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது நிலவும் எல்னினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது.

0: இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண் பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த பஜாஜ் அலைன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர்காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பதிவு விண்ணப்பம் விஏஓ வழங்கும் நடப்பு பசலிக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களில், குறிப்பாக இ சேவை மையங்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டு தொகையாக நெற்பயிருக்கு ரூபாய் 39,100, நிலக்கடலைக்கு ரூபாய் 22,600 மற்றும் சோளப்பயிருக்கு ரூபாய் 10,300 வழங்கப்படும். மேலும் நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர்காப்பீடு செய்ய வரும் 14 தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டணமாக நெற்பயிருக்கு ரூபாய் 782, சோளப்பயிருக்கு ரூபாய் 206 மற்றும் நிலக்கடலைக்கு ரூபாய் 452 செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு பயிர்காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். அருகில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர், வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீடு நிறுவனத்தை அணுகியும் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சில அறிவிப்புகள். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றத்தில் 3 காலத்திற்கு உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தகுதி: சட்டப்படிப்பு BL LLB நிறைவு செய்திருக்க வேண்டும். முன் அனுபவம்: நிதித்துறையில் பினான்சியல் செக்டர் 15 முதல் 20 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சமர்ப்பிக்கும் முறை: தகுதியுள்ள நபர்கள் தங்களது சுய விவர குறிப்புடன் ரெசிம் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி. கடைசி நாள் August 14, 2026 என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகளில் மாற்றங்களையும் அறிவித்துள்ளனர். குறிப்பாக 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் 2 பயிலும் மாணவர்கள் 1 தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று, மதிப்பெண் பட்டியலுடன் 1 தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீட்டேஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 to November 30 வரை. www.exwel.tn.gov.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஓய்வூதியர் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் வருகின்ற 16/10/2026 வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அதியன் கூட்ட அரங்கில் காலை 10:30 இந்நிகழ்ச்சி தொடங்கும். ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுக்களை 2 பிரதிகளில் தயாரித்து 31/8/2026 தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நிறைவுக்கு வருகிறது அறிவிப்புகள். இனி பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் கிசான் வாணி.
3: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி.

0: கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: செல்வி, நீ கொடுத்த தோசையும் மல்லி துவையலும் ரொம்பவே ருசியா இருந்துச்சு. ஆமா, அது என்ன தோசை?
5: அது சிறுதானிய தோசை முத்தழகு.
4: அட, அப்படியா? நல்ல ருசியா இருந்துச்சு பிள்ளை. குறிப்பா என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதை எப்படி செய்யணும்னு எனக்கும் பக்குவம் சொல்ல.
5: அதுக்கு என்ன, அவசியம் சொல்றேன்.
4: ஆனா இந்த மாதிரி தோசை நீ இது வரைக்கும் செஞ்சதில்லையே.
5: ஆமா பிள்ளை, சிறுதானியங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு எம்புட்டு முக்கியம்னு வல்லுநர்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால சிறுதானியங்கள்ல என்னென்ன பலகாரங்கள் செய்யலாம்னு தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
4: அதுதான் எனக்கும் தெரியுமே.
5: ரெண்டு நாள் முந்தி சந்தையில புதுசா ஒரு பலகார கடை திறந்திருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச பலகாரங்களை விற்பனை செய்யறாங்களாமே. நானும் அங்க போகணும்னு நினைச்சிருக்கேன்.
5: அட, பரவாயில்லையே, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்கேயே ஒரு முகாம் மாதிரி போட்டிருந்தாங்க.
4: என்ன முகாம்?
5: அதாவது இந்த முகாம்ல வல்லுநர்கள் சிறுதானியங்களோட மகத்துவத்தை பத்தியும் இதுல இருந்து பலகாரங்களை எப்படியெல்லாம் தயார் செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு வராங்க.
4: ஓஹோ, அப்படின்னா இந்த தோசை அங்க கத்துக்கிட்டது தானா?
5: ஆமாம் பிள்ளை. அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல வல்லுநர்கள் சொல்ற விவரங்களை ஒன்னு விடாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன்.
4: நல்ல விஷயம்தான் செல்வி. நீ போகும்போது சொல்லு, நானும் வாரேன்.
5: முத்தழகு, இதோ இப்ப அங்கதான் பிள்ளை கிளம்பிட்டு இருக்கேன்.
4: அப்படின்னா வா, நம்ம சேர்ந்தே போயிட்டு வருவோம். செல்வி, சிறுதானியத்துல செய்யற பலகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்களே, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு.
5: முத்தழகு, இவங்கதான் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க. இவங்க சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தி நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இப்படி உட்காரு, கேட்டுக்குவோம்.
6: சிறுதானியங்கள் ஒரு காலங்களில் எளிய மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவு வகைகளாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான உணவுங்கிற வரிசையில் மாறிட்டு இருக்குது நாளடைவில். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சத்துகள் இருக்குது. அதற்கு முன்னால் நாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்ருக்கோம். அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இல்லை அது உடம்புக்கு ஆற்றலை மட்டுமே தருதா, உடல் வளர்ச்சி உகந்ததா, உடல் நோயிலேருந்து பாதுகாக்குமா, இப்படின்னு நம்ம எந்த ஒரு வித்தியாசமே தெரியாமல் எல்லா உணவுகளுமே சாப்பிட்டுட்ருக்கோம் டெய்லி. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் முதல்ல நம்ம உணவோட வகையை தெரிஞ்சுக்கிட்டாலே சிறுதானியம் நமக்கு அன்றாட தேவையில் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுப்போம். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை தரும் உணவுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், தானியங்கள்லேயே நமக்கு நெல், கோதுமை, அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களும் உள்ளே வந்துடுது. அது இந்த தானியங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டை தீட்டாததை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ இருக்க நவீன காலங்களில் பட்டை தீட்டினது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்து வந்து கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள். உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், மீன்கள், பால், இறைச்சி வகைகள். உடலை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள். இதில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து கட்டாயம் சரிவிகித உணவாக இருக்கணும். சரிவிகித உணவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் நமக்கு வந்து மீன், மற்ற இறைச்சி வகைகள், பால் கட்டாயம் இருக்கணும், காய்கறிகள் மற்றும் பழங்கள். இப்போ சொல்லக்கூடிய எல்லா உணவுகளும் வந்து சரிவிகிதமான எடுத்துக்கணும். சரிவிகிதம்

சத்தான உணவு வந்து எப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மாவு சத்து வந்து அதிகம் இல்லாத காய்கறிகள் பாதி பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடிய புரதச்சத்து மிகுந்த பொருட்கள் கால்வாசி இருக்கணும். சிறுதானியங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், பட்டை தீட்டாத சிறுதானியங்களை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காசோளம், வரகு, சாமை, திணை, குதிரவாளி, பனிவரகு, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது இருக்குது, மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்குது. குறிப்பாக நமக்கு சொல்லணுன்னா மாவு சத்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்த்திங்கன்னா, கேழ்வரகுல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே எளிதாக உபயோகிக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா, திணையில் 12.30 கிராம் 100 கிராம் சிறுதானியங்களில் இருக்குது. கொழுப்பு சத்து நன்மை பயக்கும் கூடிய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரகில் 9 கிராம் இருக்குது. மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, பட்டை தீட்டாத அரிசியாக நீங்கள் சாப்பிட்டு

கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காசோளம், வரகு, சாமை, திணை, குதிரவாளி, பனிவரகு, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது இருக்குது, மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்குது. குறிப்பாக நமக்கு சொல்லணுன்னா மாவு சத்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்த்திங்கன்னா கேழ்வரகுல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே எளிதாக உபயோகிக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா திணையில் 12.30 கிராம், 100 கிராம் சிறுதானியங்களில் இருக்குது. கொழுப்பு சத்து, நன்மை பயக்கும் கூடிய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரகில் 9 கிராம் இருக்குது. மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, பட்டை தீட்டாத அரிசியாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபானது. இது ஒரு கம்பாரிஷனுக்காக தான் இதை சொல்கிறேன். தாது உப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் இருக்கக்கூடியது குதிரைவாளியில். நம்ம இயந்திரங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப குதிரை ஆற்றல்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து குதிரை வாளியை அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அடுத்து வந்து சுண்ணாம்பு சத்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா மறுபடியும் கேழ்வரகுகளை அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குதிரை வாளியில் தான் அதிகம் இருக்குது. நார் சத்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து குதிரை வாளியில் தான் நிறையா இருக்குது. இத்தகைய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் அடங்கி உள்ளதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட உணவுகளை வந்து நம்ம சேர்த்துட்ருக்கப்ப நம்ம சில வியாதிகளை வருமோன் காப்போம் என்ற முறையிலே நம்ம காத்துட்ருக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் பார்த்திங்கன்னா க்ளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க கோதுமை சார்ந்த உணவுப் பொருளை வந்து அதிகம் சேர்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் சிறுதானியங்களை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமையில் அந்த பச்சையம் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அதை சாப்பிட்டோன்னா அந்த க்ளூட்டன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறுகுடலை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் தேவையில்லாத வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் இதில் வந்து க்ளூட்டன் ரொம்ப சுத்தமாக இல்லாதனால இதை நம்ம தாராளமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். க்ளூட்டன் இல்லாத உணவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் இதையும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன், முட்டை, பால், பருப்பு வகைகள், உலர்கொட்டைகள், உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் சோளம். அப்படி இருக்கப்ப வந்து சிறுதானியம் நமக்கு வந்து க்ளூட்டன் இல்லாத ஒரு தன்மைங்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரழிவு நோயாளிகளுக்கு மற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மாவுச்சத்து குறைவாக உள்ளதுனால நீரழிவு வராமல் தடுக்க பெருமளவு உதவுது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம். வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொறி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம். சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அந்த வெள்ளை சோளத்தை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திட்டு 18% ஈரப்பதம் இருக்கப்ப உரல் மற்றும் இரும்பு உருளை வச்சு பட்டையாக்கிட்டோன்னா அதை வந்து உலர வச்சா நமக்கு ஒரு அருமையான சோள் அவல் கிடைக்குது. வரகு அவல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து 2-3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஈரப்பதம் வந்து சமநிலை அடைஞ்சதுக்கப்புறம் ஆவியில் வந்து 5 நிமிஷம் வேக வச்சு இதை வந்து சூடாக்கணும். மறுபடியும் வந்து அந்த உருளைகளை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப வந்து அவல் ஆகிடும். மறுபடியும் சூரிய ஒளியில் வந்து 3 மணி நேரம் நம்ம வந்து உலர்த்தினாலே போதும். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. நவீன இயந்திரங்களை யூஸ் பண்ணி எளிதாக நம்ம வேலைகளை சுலபமாக முடிக்கலாம். பொறி தயாரித்தலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாலெலாம் அரிசியில் மட்டும்தான் பொறி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம். முளைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து நமக்கு இன்னும் நம்ம ஜீர்ண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. முளைப்பு வந்து கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்களை மட்டும்தான் முளைப்பு பண்ண முடியும். 10-16 மணி நேரம் ஊற வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டுதல் ஒரு 48 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம முளைப்பு பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி வறுத்து வச்சிட்டோம்னா இதுவே ஒரு அருமையான எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவு. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது. அடுத்து இணை உணவுகள், இந்த நம்ம முளைப்பு செய்யப்பட்ட சிறுதானிய மாவு வச்சு மற்ற பொருட்களோட பயிர் வகைகளோடலாம் நம்ம சேர்த்து ஒரு அருமையான இணை உணவாலாம் தயார் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அரிசி, கேழ்வரகு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. இல்லைன்னா கோதுமை, சாமை, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இதை வந்து சுத்தம் செய்து முளை கட்டிய

0: அவோட நம்ம மிக்ஸ் பண்ணி வாசனை தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து இதோட தேவைப்பட்டால் நமக்கு இனிப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காய் சேர்க்காமல் இருந்ததுன்னா நம்ம வந்து கீரைகள் காய்கறிகளை சேர்த்து நம்ம வந்து ரொட்டியாவோ இல்லை வேறு ஏதாவது கஞ்சியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி, இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க்கு, சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வந்து மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவுவா 70%, 30% வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும் நம்ம நிறையவே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பாரம்பரிய தின்பண்டங்கள் இல்லைனா அடுமனை பொருட்கள் இதெல்லாமே தயார் பண்ணுறதுக்கு வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் போக நிறைய இன்ஸ்டன்ட் மிக்ஸும் இதில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் வேணா நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையம் திருவண்ணாமலை மாவட்டத்தை அணுகலாம்.
1: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா செல்வி, சிறுதானியங்கள் எவ்வளவு சத்துமிக்க ஆரோக்கியமான அவசியமான உணவு அப்படின்னும் இதை நாம எப்படி எளிமையா மதிப்பு கூட்டி பயன்படுத்திக்கலாம்னு அருமையா எடுத்து சொன்னாங்க.
1: முத்தழகு, நானும் இன்னைக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: செல்வி, இது தொடர்பா பயிற்சி தரதா சொன்னாங்க பாரு, அதை கவனிச்சியா?
1: கவனிச்சது மட்டுமல்ல, இப்பவே பயிற்சிக்கு என் பேரை பதிஞ்சிடலாம்னு இருக்கேன்.
2: நானும் தான், வா போவோம்.
3: என்ன மருதாணி இங்க எங்க?
4: வா பொன்னி, இங்கனே சிறுதானிய கூட்டம் நடந்தது இல்ல, அதுல என் பேரை கொடுத்துட்டேன். இப்ப பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
3: அட, நானும் பேர் கொடுத்துட்டு தான் வரேன். மருதாணி, என்ன விஷயமா?
4: அங்கனே ஒரு அண்ணன் இயற்கை முறை விவசாயத்தை பார்த்துட்டு வராரு, அதான் அவர்கிட்ட போய் அதை பத்தின தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
3: அப்படியா? மருதாணி மருதாணி, நானும் உன் கூட வரம் புள்ள, இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா அதை பத்தின எந்த தகவலுமே தெரியாம அதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நல்ல வேலையா சொல்லிட்ட, என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போ புள்ள.
4: அதுக்கு என்ன பொன்னி, தாராளமா வா.
3: ஏ மருதாணி, இப்ப அவரு என்ன விவரம் சொல்ல போறாரு?
4: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த
5: செயற்கை இடுபொருளை காட்டிலும் இயற்கை இடுபொருட்கள் மண் வளத்தை வளப்படுத்துதல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சார்?
6: ஒரு விவசாயியா இருந்தா ஒரு மாடு, 4 ஆடு, 10 கோழி, வெளியோர பயிர்களான புங்கன், பூவரசு, வாதநாராயணன், அகத்தி, சித்தகத்தி, சீமகத்தி எல்லாம் இருக்கணும். அதுபோல ஒரு விவசாயியா இருந்தா கண்டிப்பா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். கலப்பின மாடுகள் பால்காக வச்சிருந்தாலும் வருமானத்துக்காக இருந்தாலும் இயற்கை வெளி வேளாண்மை செய்யணும், இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம், மூலிகை பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், மட்கா காடு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம். அதிகமான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வாங்கி நம்ம மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் கெடுத்துக்கிறத விட முன்னோர்கள் வழிகாட்டினபடி அதுக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க, மாட்டுவரம் மறு வருஷம், ஆட்டுவரம் அந்த வருஷம், கோழிவரம் கோடி வருஷம், மண்புழு கழிவுரம் மறுமாசம். மேலும் ஒரு பசு இருந்தா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வைத்து பஞ்சகவியம் தயார் பண்ணலாம். மேலும் சோத்து கத்தாழை ஆடாதோட நொச்சி சீதா பழையலை இதெல்லாம் எடுத்து பசு கோமியத்தோட அதை இடிச்சு ஊற வச்சு அதை பூச்சி விரட்டியாக பயன்படுத்திக்கலாம்.

0: அதுக்கு அடுத்தபடியாக பனம்பழம் இருந்ததுன்னா அதை பழ கரைசலாக மாற்றிக்கலாம். பப்பாளி பழம் இருந்தால் அதை பழ கரைசலாக மாற்றிக்கலாம். வளர்ச்சி ஊக்கிக்காக அது பயன்படும். மேலும் ஜீவாமிரதம் தயார் பண்ணலாம். எண்ணற்ற இடுபொருட்களை நாம் தயார் பண்ணிக்கலாம். பஞ்சகம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையானதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 2 கிலோ சாணம், 2 லிட்டர் கோமியம், 1.5 லிட்டர் பால், 100-350 கிராம் நெய், தயிர் 1.5 லிட்டர். இதுதான் பஞ்சம்னா 5, கவ்யம்னா கரைசல். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருளை வைத்து செய்யக்கூடியது. அதிகாலையில் பசு எழுந்த உடனே சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் டப்பில் அல்லது ஒரு பக்கெட்டில் அந்த சாணத்தை சேகரம் பண்ணிக்கிடணும். அதுபோல 2-3 பசு இருந்ததுன்னா கோமியம் 2 லிட்டர் ரொம்ப எளிமையாக கிடைச்சிரும். அதுவும் சேகரம் பண்ணி வச்சுட்டு சாணத்தையும் ஒன்றோடு ஒன்று சேரணும் அப்படின்னா பிசைஞ்சு வச்சிடணும். காலையில் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். பால், கோமியம், தயிர் இதை கலந்து வச்சுக்கணும். இது செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா மண்பானையாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அல்லது ஒரு சின்ன ட்ரம் வச்சுக்கலாம். ஈயத்துலேயோ இரும்புலையோ வேறு உலோகத்தில் செய்தோம் அப்படின்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை இழந்து போயிடும். மண்பானையும் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் செய்யும் பொழுது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
1: விவசாய இடுபொருட்கள்லேயே சில இடுபொருட்களை பார்த்தீங்கன்னா நோய்களை குணப்படுத்தும், அதே சமயத்தை வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு இடுபொருள் தான் மீன் அமினோ அமில கரைசல். இந்த மீன் அமினோ அமில கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த சமயங்களில் வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: மீன் அமினோ அமிலம் ரொம்ப எளிமையாக தயார் பண்ணக்கூடியது. நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உணவு மீன். அதோட கழிவுகளான மண்டை, குடல், செதில், வால், இந்த மாதிரியான கழிவுகளை இப்போ ஒரு 2.5 கிலோ மீன் கழிவு அப்படின்னா 3 கிலோ மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு ட்ரம்மில் மீன் கழிவுகள் நாட்டு சர்க்கரையோட கலந்து சுமார் 50 நாளாவது இதை வைக்கும் பொழுது அந்த இதோட சேர்ந்து உருகி அது தேன் போன்று இருக்கும். பனம்பழ வாசனை இருக்கும். இதை வந்து யூரியாவுக்கு இணையாக, யூரியா கிடைக்காத காலங்களில் அல்லது நம்ம இயற்கை வழி வேளாண்மை செய்கிறோம், நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மீன் அமினோ அமிலத்தை நம்ம என்ன செய்யலாம்னா கரைசலோடு தெளிக்கும் பொழுது பயிர் நட பிறகும் பூக்கும் தருவாயிலையும் அந்த பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இதை தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் இந்த மீன் அமினோ அமிலம் வந்து தயாராக இருக்கும். சின்ன ஒரு குறிப்பு, நம்ம மீன் கழிவுகள் கிடைக்காத சமயத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய கால்வாயிலையோ குளத்திலேயோ பூனை மீன்னு சொல்லுவாங்க, கேட்ஃபிஷ், கிட்டத்தட்ட ஒரு மீன் வந்து 2-2.5 கிலோ வரைக்கும் அவ்வளோ பெரியதாக இருக்கும். அது இலவசமாக நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட அந்த பூனை மீனை பிடிச்சி இந்த மீன் அமினோ அமிலம் செய்தோம்னா நம்மளுக்கு அதோட குவான்டிட்டி அளவு வந்து அதிகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு நாட்டு சக்கரம் மட்டும்தான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த எளிமையாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிடலாம்.
1: இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பணம் பழத்தையே கூட பல கரைசலாக நாம் வந்து விவசாயத்துக்கு இடுபொருளாக பயன்படுத்தலாம். எந்த ஒரு செலவு இல்லாமல் பல கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த பயிர் வகைகளுக்கு பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: பணம் பல கரைசல் நம்மளுக்கு கிராமங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடியத நம்ம அது ஒரு கரைசலாக மாற்றி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம மாற்றி கொடுக்கும் பொழுது நோயில்லாத நஞ்சில்லாத உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த பனம்பழ கரைசல் பெரிதும் உதவியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இளநீராகவும் நொங்காகவும் கடுக்காயாகவும் மாறி பனம்பழமாக விழுந்து அந்த பனம்பழ 200 லிட்டர் பெரிய ஒரு பேரலில் 180 லிட்டர் சுத்தமான தண்ணி, குளோரின் பவுடர் சேர்க்காத தண்ணியாக இருக்கணும். கிணத்து தண்ணியாக கூட இருக்கலாம் அல்லது நம்ம கால்வாயில் ஓடுறக்கூடிய சுத்தமான தண்ணியாக கூட இருந்துக்கலாம். நல்லா வடிகட்டி ஒரு 5-7 பனம்பழம் மேலே இருக்க அந்த மூடியை எடுத்துட்டு அந்த பழத்தை வந்து தண்ணியில் 10-15 நாள் நம்ம ஊற வைக்கும் பொழுது அந்த பழம் நல்ல நொதித்தல் ஏற்பட்டு அழுகி அற்புதமான கரைசலாக கரைஞ்சிரும். அந்த விதைகளை எடுத்து திரும்ப நம்ம பனை விதைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கரைசல் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து வளர்ச்சி ஊக்கியாக பயன்படும். இது வந்து தக்காளி, வெண்டை போன்ற காய்கறி பயிர்களுக்கு ரொம்ப பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எளிமையாக வேலியோரமாக இருக்கக்கூடிய பனமரங்கள்லிருந்து காய்கறி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தக்கூடியது இந்த பனம்பழ கரைசல்.
1: வேளாண் இடுபொருட்களில் பல இடுபொருட்கள் பல அற்புதமான சக்தி வாய்ந்தது. அந்த வகையில் காயக்கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த பயிர்களுக்கு எந்த சமயத்தில் பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: காயக்கரைசல் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி, வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம், ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கை மரத்திற்கு ரசாயன உரம் இல்லாமல் அதிகமாக காய்க்கணும். அதாவது நிறைய வந்து அந்த பிசின் வராமல் இருக்கணும் அப்படின்னா பால் காயம்னு சொல்லுவாங்க, கட்டி காயம்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழ் மருந்து கடைகளில் கிடைக்கும் அல்லது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட இருக்கும்.

0: இதை ஒரு 100 150 கிராம் வாங்கிட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில நம்ம என்ன செய்யணும்னா அதை உடச்சி ஒரு நாள் இரவு முழுவதும் அதை ஊற வச்சுட்டு ஒரு 25 ஒரு 50 கிராம முருங்க மரத்தை ஒரு அடி தள்ளி தோண்டி அதை வச்சுட்டு சுத்தி இந்த காய கரைசல் தண்ணியை விடும் பொழுது பூக்கும் தருவாயிலையும் பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இப்படி 2 நம்ம இந்த காய கரைசலை விடும் பொழுது போரான் சத்து மரத்துக்கு நல்லா கிடைக்கும். காய்க்காத முருங்க மரம் கூட அதிகமான காய்களை தருவதற்கு பெரிதும் உதவிகரமா இருக்கும். முருங்க மரத்துக்கு அற்புதமான ஒரு அருமருந்து இந்த காய கரைசல்.
1: இன்னைக்கு வந்து விவசாயத்துல ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடியது மாவு பூச்சி. பயிர்களை கொண்டையில போய் உட்கார்ந்துட்டு எந்த பயிர்களையும் வளர விடாம விவசாய பெருமக்களுக்கு வந்து பெரும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பூச்சி. இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுல 3G கரைசல் வந்து நல்ல ஒரு பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 3G கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: 3G அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பெயரா இருந்தாலும் ஜிஞ்சர், சில்லி, கார்லி இந்த 3G சேர்ந்தது தான் 3G. இஞ்சி ஒரு 1/2 கிலோ, காரமான பச்சை மிளகாய் 1/2 கிலோ அல்லது காந்தாரி மிளகாய் கிடைச்சதுன்னா ஒரு 100 போதும். வெள்ளைப்பூண்டு ஒரு 1/2 கிலோ. இதை வந்து அம்மிலேயோ உரல்லையோ கை விடாமல் அரைச்சி எடுத்துட்டோம், அல்லது மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இதை எடுத்து கொண்டு போய் நல்ல சிறப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து எடுத்து வச்சிருவோம். ஒரு இனிப்பு சுவை போன்ற திரவத்துக்காக நன்றி கடனா இந்த பூச்சிகளை எடுத்து கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வைக்க வேண்டிய வேலை எறும்பு. அது நல்ல வளர்ந்த செடிகள் உள்ள சாரெல்லாம் உறிஞ்சி விவசாயிகளுக்கு அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மாவு பூச்சி, சப்பாத்தி கள்ளி பூச்சின்னு ஒரு பெயர். இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த 3G கரைசல் அக்னி அஸ்திரம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஏன்னா இது மூணுமே அதிகமாக எரிவூட்டக்கூடியது, எரிச்சலை தரக்கூடியது. இத மாட்டு கோமியம் அல்லது புளிச்ச மோர்ல, புளிச்ச மோர் ஏன்னா ஒட்டுறதுக்கும் இன்னொன்று வளர்ச்சி ஊக்கிக்காகவும் பயன்படும். மிளகாய் செடி மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் வரும், குறிப்பாக பருத்தியில் அதிகமாக தாக்கக்கூடியது. அதிகமாக மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா சாயந்தர வேளைகளில் புளிச்ச மோர் அல்லது மாட்டு கோமியத்தோட ஒன்றாக கலக்கி நம்ம நனைகிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டோன்னா விழுந்துடும் இந்த மாவு பூச்சி. அந்த பூச்சிகளுக்கு எரிச்சல் தரக்கூடிய ஒரு அருமருந்து இந்த 3G கரைசல்.
1: ஜீவ அமிர்தம், அதாவது வந்து பேர்லேயே இருக்குது, ஜீவனை அமிர்தமாக்கக்கூடிய ஒரு பொருள், விவசாய இடுபொருள் சொல்லலாம். இந்த ஜீவ அமிர்தம் எந்தெந்த வகையில் வேளாண் பயிர்களுக்கு பயன்படுது, இதை எப்படி தயாரிக்கலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: மண்ணு தான் பிரதானம். அந்த மண்ணை வலுப்படுத்தக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய அங்கக பாக்டீரியா நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தக்கூடியது அது ஜீவம். அந்த உயிர் பெறக்கூடியது இடத்த வளமாக மாற்றக்கூடியது அந்த ஜீவாமிர்தம். சாணம், பாசி பயர்மாவு, கோமியம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து எந்த வயலில் நம்ம பண்ண போகிறோமோ அல்லது ரசாயன உரம் போடாத இடம், நல்ல ஒருபிடி உயிருள்ள மண் எங்கே இருக்கும் அப்படின்னா புங்கன் மரத்து தூறு, வேப்ப மரத்து தூறு அல்லது கரையான் குத்து, அங்கே இருக்கக்கூடிய ஒருபிடி மண்ணோட நம்ம அந்த கரைசலை கலந்து ஒரு 3 வச்சிடணும். 3 அப்புறம் அதில் நிறைய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வந்து பெருகிரும். ஏன்னா நாட்டு சர்க்கரைக்கும் பாசி பயிர் மாவு அல்லது கடலை மாவு அல்லது உளுந்த மாவு, சாணம், ஏற்கனவே அதில் யூரியா, கோமியத்திலையும் யூரியா இருக்கு, நல்ல தலைமணி சாம்பல் சத்தை உருவாக்கி மண்ணை வளப்படுத்தக்கூடியது, மண்ணில் வந்து பாக்டீரியாவை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்த கரைசல் ரொம்ப அற்புதமானது. நம்ம விதை விதைக்கிறதுக்கு முன்னால இந்த ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி நம்ம வயல் முழுவதுமாக அல்லது ஒரு சின்ன பானையில் ஒரு சின்ன துளையிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு கயிறு போல வச்சுட்டோம்னா ஜீவாமிர்தம் சொட்டு சொட்டாக அந்த பம்ப் செட்டு தண்ணியோடைய கலந்து நம்ம வயலுக்கு போகும். அங்கு இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை மேம்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்தம் பெரிதும் உதவிகரமா இருக்கும்.
1: ஜீவாமிர்தத்திலேயே கன ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது, அது எந்தெந்த வழிகளில் பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: நம்ம இப்போ கொஞ்சம் இடம் வச்சிருக்கோம், 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சிருந்தா ஜீவாமிர்தம் தயார் பண்ணி நம்ம தெளிச்சு விட்டுட்டோம். ஒரு 10 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கன ஜீவாமிர்தம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய மாடுகள், ஒரு 50-60 மாடுகள் வச்சிருக்கிறோம், நிறைய சாண உரம் கிடைக்குது அப்படின்னா அது கூட நம்ம என்ன செய்யலாம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாணம், அதாவது கிட்டத்தட்ட 500 கிலோ சாணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-5 கிலோ பயிர் மாவு, ஒரு 5 கிலோ நாட்டு சர்க்கரை, அது கூட கோமியம் ஒரு 50 லிட்டர். இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று தெளித்து தெளித்து தெளித்து இந்த கனஜீவாமிரதத்தோடு கலந்து ஒரு பெரிய தார்பாலின் ஷீட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 3-5 நாள் நிறைய அதில் நுண்ணுயிர்கள் வந்து வளர்ந்து பெருக்கமாயிரும். அதை மற்ற உரங்களோட கலக்கும் பொழுது அதிகமான கனஜீவாமிர்தம் நம்மளுக்கு உருவாகிறோம். இதை வந்து மானாவாரி பயிர்கள் வைக்கக்கூடிய அந்த பெரு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த கன ஜீவாமிர்தம்.

0: தீரவாவடியெல்லாம் இருக்காது, உங்களுக்கு அதுல உயிரோடவும் இருக்கும், புட்டு மாவு பதத்துல ஈரமா இருக்கும், அதிகமாக நன்மை தரக்கூடியது, பெரிய விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமா இருக்கக்கூடியது கனஜீவாமிர்தம்.
1: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப தெளிவா சொன்னாருல்ல?
2: கேட்டேன் புள்ள, கேட்டேன். இவ்வளவு நாளா இந்த பஞ்சகாவியா மீன் அமில கரைசல் இத பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு அத பத்தின விளக்கமும் தெரிஞ்சுகிட்டேன். இனிமே இவர் சொன்ன முறையில இதெல்லாம் தயாரிச்சு எங்க தோட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்க போறேன்.
1: நல்லது புள்ள, சரியா சொன்ன. இதனால நம்ம மண் வளமும் மேம்பட போகுது, நம்ம வாழ்க்கை தரமும் உயரப்போகுது. இதுதானே நமக்கு வேணும்.
2: நல்லது மருதாணி, இன்னைக்கு சிறுதானியங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், இயற்கை விவசாயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ரொம்ப நல்லது பிள்ள. விவரம் அறிஞ்சு விவசாயம் செய்யணும் சும்மாவா சொன்னாங்க? நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கிசான் வாணி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் நேர்களினை கேட்டு ரசிக்கவிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உள்ளவர இருக்கிறது. நேர்கள் நேரலையில் அழைக்க 2444-0-2444-0-3-1 என்ற எண்களில் அழைக்கலாம். முன்னணிப்பாக 0-4-3-4-2 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். மற்றொரு எண்ணான 9-4-8-6-8-1-1-0-2-5 என்ற எண்ணிலும், 9-4-8-6-6-5-2-0-2

0: ஐந்து என்ற எண்ணிலும் அழைக்கலாம். விதிமுறைகள் யாவும் நீங்கள் அறிந்ததே. ஒரு சொற்சொடர் ஒன்று கொடுக்கப்படும், அதில் நீங்கள் பிறமொழி சொற்கள் கலவாது பேச வேண்டும், மௌனம் சாதிக்கக்கூடாது, ஆம் இல்லை என்ற ஒற்றை சொல்லில் பதில் சொல்லக்கூடாது. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், உங்களுக்கான முதல் வந்து என்னன்னா, ஒரு டாபிக் ஒன்று கொடுப்பேன்.
1: ஓ சரி.
0: அதாவது அந்த ஒரு இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க என்னென்னலாம் பார்ப்பீங்க, நீங்க என்னென்னலாம் செய்வீங்க அப்படின்றது எனக்கு எந்தவித மொழி கலப்பும் இல்லாமல் தமிழ்ல சொல்லணும். உங்களுடைய நேரம் தொடங்குகிறது சந்திரசேகர்.
1: தொடர்வண்டி நிலையம் மக்களுக்காக பணி செய்யறதுக்காக காத்திருக்கு. ஒவ்வொரு தொடர் வண்டி பெட்டியும் அவ்வளவு அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. பெண்களுக்கென்று தனியாக பாதுகாப்பிற்காக காவல்துறை நிலையம் அப்படிங்கறதும் இருக்கும். அங்க நமக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. பயணிகள் அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருக்குமே பயணச்சீட்டு தரக்கூடிய பயணச்சீட்டு தரக்கூடிய நபர் அங்கே இருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம பணம் கொடுத்து நம்ம ரசீது பெற்றுக்கொண்டு தொடர் வண்டியில ஏறணும். அது மட்டும் இல்லாம மின் விசிறி, மின் விளக்கு, இது மாதிரியான பிரத்யேக வசதிகள் அப்படிங்கறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நவீன குளிரூட்டிகள் அப்படிங்கறதும் இருக்கு.
0: நன்றி. இந்த தொடர் வண்டி அப்படின்றது இந்த மூன்று முறை வந்து பயன்படுத்திருக்கிறீங்க.
1: அது பண்ணிட்டேன். ஆமா ஆமா,
0: அருமையா சொன்னீங்க. என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சந்திரசேகர். நன்றி.
1: நன்றி
0: நன்றி. இனிப்பில் நீ நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: கன்னியப்பன் ஐயா
2: சொல்லுங்க ஐயா.
0: உங்களுக்கான வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்.
2: பதிவு செய்யும்
0: இல்லை, நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க, அங்கே என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தமிழில் சொல்லணும். பதிவு செய்யும் நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணைந்து மிக்க நன்றி. இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: நான் தருமபுரி மதிமோகன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: மோகன் ஐயா, நீங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போறீங்க, அங்க என்ன நல்லா பண்ணுவீங்க சொல்லுங்க
3: ஐயா. மீண்டும் ஒரு கூறுங்க.
0: கலெக்டர் ஆபீஸ், கலெக்டரேட்.
3: நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஆறு ஒரு மணி செல்வது வழக்கம். அங்கே சென்று எனது நிறை குறைகளை ஆட்சியரிடம் வழங்குவேன். அவர் அதுக்கு தகுந்த அதிகாரியை
0: சொல்லுங்க ஐயா. இன்னும் இரண்டு நிமிடங்கள் முடியல.
3: இரண்டு நிமிடம் பேசணுமா?
0: ஆமா.
3: அப்போது பாத்தீங்கன்னா வெளியே வந்து நான் சிற்றுந்தியில் உணவு அறிந்துவிட்டு மீண்டும் என்னுடைய அந்த ஏற்கனவே சந்தித்த நண்பர்களை மீண்டும் சந்தித்து அவர்களோட நல்ல விசாரிக்குவேன். அது மட்டும் இல்லாம அவர்கள் தங்களுக்கு பிடித்த இதெல்லாம் கேட்பாங்க. பேருந்து எங்க செல்வது, ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து நான் வந்து இது இந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லி வழியேற்றி

0: பாருங்க. அது முடிஞ்ச உடனே நான் எடுத்து வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய அன்றாட வேலையே பார்த்தீங்கயா. தற்போது வந்து 2 நிமிடம் ஆகிட்டு என்று நான் நினைக்கிறேன்.
1: அதாவது கலெக்டரேட்டுக்கு போக சொன்னா அங்க தவிர மத்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தீங்க, சிற்றுண்டிக்கு போனீங்க, ஃப்ரெண்ட்ஸ பாத்தீங்க, பேருந்து ஏறினீங்க. அதாவது ஆட்சியர் அலுவலகத்தில் போனீங்கன்னா நீங்க என்னென்னலாம் செய்வீங்க அப்படின்னா, நீங்க போய் ஃப்ரெண்ட்ஸோட அட்டை பண்ணுவீங்க. ஆக மனு கொடுக்கவில்லை. சரி, அருமை அருமை, நன்றி மோகனையா, ரொம்ப அருமையா பேசினீங்க. 2 நிமிடங்கள் எந்த விதமான மொழி கலப்பும் இல்லாம பேசிருக்கீங்க. நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி இனிப்பு நன்றி. வருக வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், பெரியாம்பட்டில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சாந்திமா, உங்களுக்கான ஒரு சொல் கொடுக்கட்டுங்களா?
2: கொடுங்க.
1: சரிமா, அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்,
2: விவசாய ஆபீஸ்ங்க. அங்க போய் விதை நெல் விதை உரம் எல்லாமே வாங்கிட்டு வரலாங்க.
1: சரிமா, நன்றிமா. விவசாய ஆபீஸ் அப்படின்ட்டீங்க.
2: நன்றி
1: நன்றி சந்திமா. தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: எட்டு மணி 10 நிமிடம் 39 நொடிகளில் கேட்டு கண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல், இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
12: சார் வணக்கம்.
11: வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?

0: சித்தன்னையா
1: தாசனம்பட்டி
0: தாசனம்பட்டி சித்தன்னையா
1: சொல்லுங்க, கொஞ்சம் எளிமையாக இருந்து கொடுங்க சார்.
0: ஐயா ஒண்ணுமே இல்லை, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செல்லக்கூடிய இடங்களை பற்றித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. நம்ம அங்க போனா நம்ம என்னென்ன விஷயம் எல்லாம் பார்ப்போம்
1: சார்? கோயில் ஆலயத்துக்கு போகலாம் சார்.
0: ஆலயம்லாம் வேணாங்க.
1: சரி,
0: ஆலயம் சாயந்தரத்துல போக கூடாது, நைட்ல காலையில தான் போகணும். என்னீங்க உங்களுடைய வானொலி ஒலி அளவை குறைச்சிட்டீங்கன்னா நீங்க பேசுறதும் கேக்கும், எல்லாரும் கேக்கணும் இல்லையா நீங்க கேக்குறது? சரி, வானொலி அளவு ஒலி அளவை குறைச்சிக்கங்க.
1: பால் பால் நிலையத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு பால் வாங்குபவரிடம் ஊத்திவிட்டு நண்பர்களிடம் பேசிவிட்டு அதெல்லாம் அந்த பால் எடுக்கும் இயந்திரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அதை சுத்தி வரும் நண்பர்கள் இடத்துல எல்லாம் பேசிட்டு தான் சார் பார்க்கணும்.
0: நன்றி. இவர் பால் அப்படின்ற அந்த சொல்ல வந்து மூன்று முறைக்கு மேலே பயன்படுத்தினார். இருந்தாலும் முதல் முயற்சி அப்படின்றதுனால இவருக்குடைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? ஐயா மாலா
2: முருகேசன்.
0: முருகேசன், சரிங்க ஐயா. நீங்க ஒரு கூட்டுறவு பேங்க்குக்கு போறீங்க, அங்க என்ன நல்லா பண்ணுவீங்க அப்படின்றத தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். புரியலங்க ஐயா, என்ன பண்ணுவீங்க ஐயா?
2: கூட்டுறவு வைப்பு.
0: வைப்பு, ஓகே, டெபாசிட். சரி, அடுத்து
2: பத்திரம் நம்முடைய தலைவர்
0: அவ்வளவுதான், தலைவரை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுவீங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா, நல்லா அழகா பேசுனீங்க. நன்றி, நன்றிங்க. இனப்பிள்ளை மிக்க நன்றி. இனப்பிள்ளை நேயர் வருக, வணக்கம். இரவு வணக்கம். யார் இங்க இருந்துங்கம்மா? தேன்மொழி அம்மா, நீங்க டவுன்ல தானே இருக்கீங்க? சரி, அப்போனா நீங்க என்ன பண்றீங்க? தாசில்தார் ஆபீஸ் போயிட்டு வாங்க.
3: ஓகேங்கயா.
0: சொல்லுங்கமா, தாசில்தார் ஆபீஸ் போனீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க?
3: தாசில்தார் ஆபீஸ்.
0: நன்றி, நன்றி, நன்றி. தென்மொழியம்மா, இனப்பிள்ளை நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், வேற எங்க இருந்தீங்க ஐயா? சுரேஷ் ஐயா, உங்களுக்கான ஒரு டாபிக் கொடுக்கட்டுங்களா? சரிங்க ஐயா. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, கோப்டக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதாவது நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம், கவர்மெண்ட் ஒரு கோப்டக்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கு, அங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
4: கைத்தறி கடைக்கு செல்வேன். சென்று கைக்குட்டை மற்றும் கதர் வேட்டிகள் காட்ட

0: காட்டன், பருத்தி, புடவைகள்.
1: காட்டன். நன்றி சுரேஷ் ஐயா, மிக்க நன்றி, மகிழ்ச்சி பங்கேற்றமைக்கு. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம். இரவு வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
2: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம், சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம்,
2: ஆமாங்க
1: ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: நான் ஒரு மின்சார விளக்குகள் விற்பனை செய்யும் அங்காடிகளை.
1: ஆஹா, அங்கிருந்தே ஆரம்பிச்சிடலாமே. சரி, ஒரு எலக்ட்ரிக்கல் கடைக்கு போறீங்க, உங்களோட நேரம் துவங்குகிறது.
2: அங்கு வந்து மின்சார விளக்குகள், குழல் விளக்குகள், மின் வடங்கள், குறை கடத்தி, டேப்புகள் எல்லாம்
1: கிடைக்கும். நன்றி சண்முக சுந்தரம் ஐயா, நிகழ்ச்சி பங்கேற்றிருக்கீங்க. தொடர்ந்து பண்பலையை கேட்டுட்டே இருங்க. நன்றி,
2: நன்றி.

0: இளந்தன்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க கேட்டோ ரசித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தமிழ்நாடு ஷெட்யூல் டிரைவ் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா ஆகஸ்ட் 9 ஞாயிறு அன்று ஏற்காட்டில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக அன்போடு அழைப்பது ஏஜே ஃபார்ம்ஸ் வழக்கறிஞர் ஸ்ரீ கணேஷ் தலைச்சோலை.
7: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
11: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
7: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
13: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
14: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
15: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
15: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
16: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
17: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்
18: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: 8:21 கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இளந்தென்றல் என்ற இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உலாத்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையம் லட்சுமணன் பேசுறேன் சார். நல்லா இருக்கலாம் சார்.
0: லட்சுமணன் ஐயா மிகவும் நலமா இருக்கேங்க ஐயா.
1: சார் இது நிகழ்ச்சி நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. எல்லாம் உங்களுடைய நேயர்களுடைய அந்த பங்களிப்பு தான் காரணம்.
1: நன்றிங்க சார்.
0: ஐயா உங்களுக்கான தலைப்பு கொடுக்கட்டுங்களா?
1: ஆ கொடுங்க சார்.
0: இந்த மாசம் ரேஷன் கடைக்கு போயிட்டு
1: வந்துட்டீங்களா? போயிட்டு வரல சார் இன்னும்.
0: சரி இப்போ ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க இந்த நிகழ்ச்சியில். உங்களுடைய நேரம் துவங்குகிறது. ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா என்ன நல்லா பண்ணுவீங்க, என்ன நல்லா வாங்கிட்டு வருவீங்க என்ற அப்படி தான் சொல்லுங்க.
1: முதல் முதல்ல இந்த துணிப்பை எடுத்துக்கோங்க சார்.
0: அருமை.
1: துணிப்பை எடுத்து போய் கூப்பன் கடைக்கு போய் என்னென்ன பொருட்கள் அங்க இருக்கோ அதை கேட்டு அரிசி மண்ணெண்ணெய் கோதுமை என்னென்ன பொருட்கள்
0: மண்ணெண்ணெய் இன்னமா ரேஷன் கடையில போடுறாங்க ஐயா? மண்ணெண்ணெய் இன்னும் ரேஷன் கடையில் போடுறாங்களா என்ன?
1: சில நேரில் போடுவாங்க சார்.
0: சரி நீங்கள் துவங்குங்க ஐயா, நீங்கள் பேசுங்க.
1: வேண்டுமா சார்?
0: ஐயா தொடர்ந்து பேசுங்க ஐயா, 2 நிமிடங்கள்.
1: 2 நிமிடங்கள். அப்போ வாங்கிய பொருட்களை பத்திரமாக வைத்து கொண்டு பேருந்தில் ஏறி
0: பயோமெட்ரிக் வைப்பீங்க, கார்டு கொடுப்பீங்க அவர்கிட்ட, அவர் வெரிஃபை பண்ணுவாரு. பாத்தீங்களா கார்டை விட்டு வந்துட்டீங்களே. சரி சொல்லுங்க. கார்டை கொடுத்து ஐயா
2: திருப்பத்தூர் மாவட்டம்
0: ஜெயராமன் ஐயா. உங்களுக்கு என்ன உடல்நிலை ஏதாவது சரியில்லைங்களா? ரொம்ப இரும்பிட்டு இருக்கீங்களா? தமிழ் பேசுங்கன்னு இரும்பில் வந்துச்சுங்க ஐயா. சரிங்க ஐயா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விஓ ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க? உங்களுக்கான கால அவசரம் தொடங்குகிறது ஐயா. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விஏஓ அலுவலகத்திற்கு சென்றால் உங்களுடைய நேரம் துவங்குகிறது.
1: பேசுறேன்.
0: சரி சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சரி இப்போ ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க? சரி
1: போய் அவர் பில் போடுறவர்கிட்ட பேசுவோம்.
0: நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க நன்றி. பில் போடுபவர் நன்றி லட்சுமணன் ஐயா, மிக்க நன்றி. இணைப்பில் நேயர் வருக வணக்கம். வணக்கம். யார் எங்க இடியோட வரீங்க? தடார் புடார் என்று பரவாயில்லையா.
3: காரிமங்கலம் வட்டங்க பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா
3: சொல்லுங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, தாசில்தார் ஆபீஸுக்கு போனீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க ஐயா?
3: விஓ ஆபீஸ் சொல்லுங்க சார்.
0: ஆ சரி, விஓ ஆபீஸ் போயிட்டாங்க. தாசில்தார் ரொம்ப தூரம், தருமபுரி வரணும்.
3: ஆமா.
0: ம் சரி.
3: கிராம நிர்வாக அலுவலகம் செல்வேன்.
0: ம்
3: அப்போது அவர் அங்கு இருக்க மாட்டார். அவருடைய உதவியாளர்களிடம் எப்போது வருவான் கேட்பேன்.

0: அவர் சிறிது நேரத்தில் வருவார் சொல்லுவார். வந்தவுடனே என்னுடைய கோரிக்கையை மனவே அவரிடம் சொல்வேன்.
1: என்ன கோரிக்கை கேட்க போறீங்க நீங்க விஓ ஆபீஸ்க்கு?
0: பேர் மாற்றம் செய்வதற்காக.
1: சரி,
0: பரிசீலனை செய்வார்.
1: சரி, அப்ளிகேஷன் எல்லாம் எதுவும் இல்லைங்களா?
0: மனு கொடுப்பேன். மனு சொல்லனே.
1: சரி,
0: சரி பார்த்து கொண்டிருப்பார். சிறிது காலம் நேரமாகவும் சொல்வார். நான் அங்க அமர்ந்திருப்பேன். சற்று வெளியே வந்து நேரம் தேநீர் கடைக்கு போயிட்டு வருவேன். அங்கு தினத்தந்தி பேப்பர் படிப்பேன்.
1: பேப்பர். நன்றி
0: நன்றி
1: நன்றி பீமராஜன் ஐயா. வருக வணக்கம்.
2: வணக்கம் சார். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் கோவிந்தசாமி சார்.
1: கோவிந்தசாமி ஐயா
2: சொல்லுங்க.
1: உங்க ஊர் பக்கத்துல சொசைட்டி இருக்குங்களா? கோஆபரேட்டிவ் சொசைட்டி.
2: ஆவின் பக்கம் இருக்குதுங்க.
1: ஆவின். சரி, அங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
2: ஆவின் பாலகத்துக்கு இங்க இருந்து பால் கொண்டு போகணுங்க.
1: சரி,
2: இருப்பாங்க.
1: என்னங்க ஐயா? சரி,
2: பால் செயலாளர் இருப்பாங்க. அவங்க அந்த பாலை வந்து இதுக்காக எடுத்து பரிசோதனைக்கு எடுத்து அந்த இயந்திரத்துல வச்சு சோதனை பண்ணுவாங்க.
1: சரி,
2: அது வந்து அந்த அந்த இது வந்தோடனே டெஸ்ட்.
1: நன்றி நன்றி மிக அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி. தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உலாந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளி, பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நிகழ்ச்சியில்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தொருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா August 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: Shakalaka baby, shakalaka baby.

0: Adiós, amigo.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பாத்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
5: மேலும்

0: நிறுவனங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம். கால் 9996552399.
1: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
2: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ

0: ஜெயராதன், சண்முக பிரியா, ஏற்காடு.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: எட்டு மணி 37 நிமிடம் 17 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். இளந்தென்றல் இன்று இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உலர்ந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில். நீ நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
4: மேட்டூர் வட்டம் மேச்சேரி அருகே இறங்கப்பட்டியில் இருந்து உங்களோட உரையாடுகிறேன் ஐயா.
3: பேருங்க ஐயா?
4: முனுசாமி.
3: முனுசாமி.
4: ஆ ஆமாம்.
3: சரிங்க ஐயா. உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இப்போ இங்கே எப்படி எங்களுக்கு ரேஷன் கடையா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் கூட்டுறவு ஆஃபீஸ்
4: ஐயா,
3: அங்கே போனீங்கன்னா என்ன மாதிரியான செயலெல்லாம் செய்வீங்க? அங்கே போனீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க? அங்கே போனீங்கன்னா
4: கூட்டுறவு சிறப்பங்காடிக்கு செல்வேன்.
3: சரி.
4: மளிகை பொருள், மளிகை பொருள்.
3: சரி.
4: அரிசி, பருப்பு, குடும்பத்தை அதில் பதிவு செஞ்சு, கைரேட்டை பதிவு செஞ்சு, கோதுமை மாவு, வெல்லம், இது போன்ற பொருட்கள் கொடுத்தால் வாங்கி
3: கொள்வீங்க.
4: சரி, சொல்லுங்க.
3: வேற என்ன பண்ணுவீங்க? 2 நிமிடங்கள் தொடர்ந்து பேசுங்க.
5: அழகாக வர்ணிக்கும் அறிவிப்பதற்கு இரவு வணக்கம்.
3: இரவு வணக்கம் ஐயா. இப்போ உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய
5: இரவு வணக்கம் சொல்பவர் அரசம்பட்டி காவாக்கோட்டை சிற்றூர் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கு ஆ முருகன்.
3: முருகன் ஐயா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? நீங்க
5: தற்போது தென்னை விவசாயி.
3: சரிங்க ஐயா. இப்போ நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் போறீங்க, தென்னையில என்ன மாதிரி நோய் எல்லாம் தாக்காம இருக்கிறதுக்காக மெடிசன் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு போறீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்க? இங்க
5: நான் விவசாய கூட்டுறவு வங்கி போவேன்.
3: சரி.
5: அங்க வந்து தெளிப்பான், கை தெளிப்பான் இருக்கும்.
3: சரி.
5: அதை மானிய விலை கொடுப்பார்களா என்று கேட்பேன். இல்லாவிட்டால் அந்த மாதிரி எதுவும் இல்லை என்று திரும்ப வந்து விடுவேன். என்னுடைய கிணற்று அருகே வந்து
3: விடுவேன்.
5: நீர்ப்பாய்ச்சுவேன். நீர்ப்பாய்ச்சிவிட்டு ஓய்வு எடுப்பேன்.
3: தற்போது
5: நிறுத்தி வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு சிறிது நேரம் கொடுத்து பொறுத்து பார்த்து விட்டு கூட்டுறவு வங்கியில் அந்த ஆய்வாளரிடம் நான் விடை பெற்று விடுவேன்.
3: நீங்க அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் போனீங்களா, கூட்டுறவு வங்கிக்கு போனீங்களா? இப்போ
5: கூட்டுறவு வங்கி.
3: நான் கேட்கறது அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அப்படின்னு கேட்டேன். நன்றி ஐயா, அழைத்தமைக்க நன்றிங்க ஐயா.
5: நன்றி சார்.
3: நன்றி. என்ன பிள்ளை நீ நேர் வருக, வணக்கம்.
6: இனிமையான இரவு வணக்கம். நான் தர்மபுரி உழவர் சந்தையில் முனியப்பன்.
3: முனியப்பன் ஐயா,
6: கூறுங்க ஐயா.
3: சரி, இப்போ உழவர் சந்தைக்கு போறீங்க?
6: கண்டிப்பா.
3: ஆ, என்ன நல்லா வாங்குவீங்க, என்ன நல்லா பண்ணுவீங்க அங்க போனா?
6: நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகள் வாங்குவேன்.
3: சரி.
6: அதுல வந்து வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டுல சொல்லக்கூடிய தேவைப்படும். அதே போல மஞ்சள் பை எடுத்துட்டு போவேன். அது காய்கறி வாங்கும்போது மஞ்சள் பை எடுத்துட்டு போய் தான் வாங்குவேன். அது போல அதே மாதிரி அன்றாட தேவைக்கு அதன் மட்டும் நம்ம தினத்தோடு வாங்கி சொல்வது முக்கியம். அதில் வீட்டில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் இது மட்டும் வாங்கிடுவாங்க, மீண்டும் நாளை சாயங்காலம் கூறுவார்கள்.

0: அது மட்டும் வாங்கி வீட்டுக்கு செல்லுவேன், மற்றது மறுநாள் வாங்கி செல்வது வழக்கம். அப்படித்தான் கூறினேன். அதே போல அதாவது விவசாயிகள் இயற்கையான பொருள் மட்டும் வாங்கி பயன்படுத்த உடலுக்கு அப்புறம் ரொம்ப நல்லது கூட. அதே மாதிரி இந்த கீரை ஐட்டம், இந்த அதே போல இந்த மாதிரி காய்கறி ஐட்டம் வாங்கி பயன்படுத்துறது முக்கியம்.
1: நன்றி, நன்றிங்க. இந்த ஐட்டம் அப்படின்னு சொன்னீங்க, கீரை ஐட்டம், காய்கறிகள் ஐட்டம்ஸ். ஐயா அப்படிலாம் இல்லைங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. மிகச் சிறப்பாக பேசுனீங்க. நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இளந்தென்றல் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
2: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
6: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளிவலா வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றிகள். இனி பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் இந்த வாரத்தின் பாராளுமன்ற அவை நடவடிக்கையின் ஒரு கண்ணோட்டம்.
11: This is Akashvani, a review of this week's Parliament proceedings read by Amrit Bhushan. This was the third week of Parliament's monsoon session. Throughout the week, opposition members in both the houses created uproar over a number of issues, such as demanding statement from Home Minister Amit Shah on the issue of police action against students protesting the NEET question paper leak and the alleged theft of offerings from the Ram Mandir in Ayodhya. Consequently, a deadlock persisted in both the houses throughout the week. However, some key bills were passed either without having any discussion or after brief deliberation during this period. On Monday, the first day of the week, as soon as the Lok Sabha proceedings began, Speaker Om Birla acknowledged the success of Indian athletes at the Commonwealth Games and congratulated them. He then initiated the question hour, but opposition members started creating a ruckus in the House. As the commotion continued, the Speaker adjourned the sitting until 12 p.m. When the uproar persisted at 12 p.m, preventing the proceedings from running smoothly, the Speaker had to adjourn the House till 2 p.m. When the House reconvened at 2 p.m. following two adjournments, Law Minister Arjun Ram Meghwal moved the Supreme Court's Number of Judges Amendment Bill 2026 for consideration and passing. Amidst the din created by opposition members, the House passed the bill by a voice vote without discussion. Prior to this, the House rejected a resolution moved by Trinamool Congress MP Saugata Roy

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை கேட்கவிருப்பது இடைவிடாது இசை மலை.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: தர்மபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா August 10 to 12 நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது, அட்மிஷன் நடைபெறுகிறது 9443449892.
0: தமிழ்நாடு ஷெட்யூல் டிரைப் பேரவையின் உலக பழங்குடியினர் தின விழா August 9 ஏற்காடில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அன்போடு அழைப்பது ரேவா ட்ரேடர்ஸ் ரேவநாதன் சண்முக பிரியா, ஏற்காடு.
3: JSW நியூஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை நூற்றி 2.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களினை கேட்டு ரசிக்க இருப்பது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 244-0330, 244-0311 என்ற எண்களில் அழைக்கலாம். முன்னிணைப்பாக 043-42 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். மற்றொரு எண்ணாக 94-86-811-025 என்ற எண்ணிலும், 944-866-52-025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
1: நாமக்கல் சின்னமணலி முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: தேன் தின்னம் படத்துல இருந்து உத்தரவின்றி இல்லையா பாடல் கொடுங்க ஐயா.
0: சரி, நன்றிங்க. நீங்கள் கேட்ட பாடம் ஏதோ காற்று கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி.

0: கேக்குது.
1: சினிமா பாட்டா இருப்பாங்க.
2: என்னதான் சினிமா பாட்டா இருந்தாலும் சம்மந்தா சம்மந்தம்.

0: 10:10 26 நொடிகளில் கேட்டு கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாமக்கல் இருந்து பேசுறேன்.
0: சரிங்க. என்ன எத்தனை பேர்? என்ன பாடல் வேணும்?
1: போலீஸ்காரன் மகள் இருந்து நிலவுக்கு என்னடி கோபம்.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: Viking Bunions and Briefs.
9: பத்து மணி 15:54 நொடிகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகுமான ரகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
10: தர்மபுரி பண்பலைக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் இனிய இரவு வணக்கம்.
9: இனிய இரவு வணக்கம்.
10: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே நின்ற கருப்பண்ணன்.
9: என்ன திரைப்படம், என்ன பாடல் கேட்கலாம்?
10: எனக்கு தாய் தமிழ் தாரத்துல இருந்து மனசுல மனசு சாப்பிடலாம் இந்த பாடல்.
9: சரி, நீ கேட்ட பாடல் ஏதோ காட்டில் கேட்டு ரசிக்கலாம். நன்றி
10: நன்றி வணக்கம்.
9: நன்றி.

0: சகமண ரகங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாமக்கல் புதுப்பட்டி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் ஐயா, என்ன திருப்பி சுகமான பாடலை கேட்கலாங்க ஐயா?
1: சுகமான வளர்ந்து இரவு நேரத்துங்க இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் பதிபக்தி பரசந்து பாடலாம் வேண்டும்.
0: சரிங்க, நன்றிங்க. நீங்கள் கேட்ட பாடல் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி.

0: 10:26 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை கேட்கணும். நேர்வர்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? ஐயா,
1: கரூர் மாவட்டம் தாந்தோன்றுமலை ஜீவானந்த் செல்வராஜ்.
0: செல்வராஜ், என்ன திரைப்படத்தில் என்ன சுகமான பாடல்கள் கேட்கலாம் ஐயா?
1: படம் உயிரா மாணவா.
0: சரிங்க ஐயா.
1: பாடல் வந்து கொடியில் இரண்டு மலர் ஒன்று அப்படிங்கிற பாடல்.
0: சரிங்க, கேட்ட பாடல் ஏதோ காற்றில் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: சுகமான நிகழ்ச்சிகள் இணையும் நேயர் வருக வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? ராணி முருகேசன். ஐயா, என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாங்க? சரிங்க, நீங்கள் கேட்ட பாடல் ஏதோ காட்டுகள் கேட்டு கேட்கலாம்.
1: நன்றி
0: நன்றி. அடுத்தமைக்கு

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இனிம் நேயர் வருக. வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கங்கள் ஐயா. நான் கரூர் மாவட்டம் புலியூர்ல மனோகர் மிஸ்ங்க ஐயா. நலமா இருக்கீங்க ஐயா?
0: மிகவும் நலமா இருக்கேங்க ஐயா. என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கறீங்க?
1: படம் வந்து நிமிர்ந்து நில்லுங்க படம்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து முத்தையடி பாதையில அக்கை மக போகையில அந்த பாடல் சொல்லுங்க. நன்றிங்க வாய்ப்புக்கு.
0: நன்றி நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் காட்டிட்டு கேட்டு ரசிக்கலாம்.

0: சுகமான ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கிறேன். நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியில் இருந்து சிவகாமி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேங்கம்மா. என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: தலைவன் படத்துல இருந்து ஓடையிலே ஒரு தாமரை பூங்கிற பாட்டு வேணும்.
0: சரி, கேட்ட பாடல் ஏதோ காட்டுறது கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றிங்க.

0: சுகுமாரர்கள் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்ல இருந்து ரங்கசாமி பேசுங்க ஐயா.
0: ஐயா, என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: மீனவ நண்பன் படத்துல இருந்து கண்ணழகு சிங்க அறிக்கை என்ற பாடல் ஐயா.
0: சரிங்க, நீ கேட்ட பாடல் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: 10:48 கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான நேரங்கள். நிகழ்ச்சியில் நேயர் வருக வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. வருக வணக்கம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து.
0: பள்ளிப்பாளையத்திலிருந்து யார் அழைக்கிறீங்கம்மா?
1: லதாங்க.
0: லதாம்மா, என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேணுமா?
1: சாந்தி நிலையத்திலிருந்து இயற்கை எனும் இளைய
0: கண்ணி. சரிம்மா, நீ கேட்ட பாடல் ஏதோ காட்டுகள் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: 10:54 கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வேண்டும். நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: ஈரோடு மாவட்டம்.
0: சாந்தாமணி.
1: ஆமாங்க.
0: என்ன திரைப்படம், என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: நல்ல நேரத்தில்
0: சரிங்க, கேட்ட பாடல் காற்று கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
1: ஈரோடு மாதவன்.
0: என்ன திரைப்படத்துல இந்த பாடல் கேட்கலாங்க?
1: படம் வந்து ரிசிபலம். நேரம் நல்ல நேரம்.
0: நேரம் நல்ல நேரம்ன்ற பாட்டு வேணும். நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா.

0: 24 and the Council for Startup India CSI. The MOUs have been signed by Ministry of Commerce and Industries Department for Promotion of Industry and Internal Trade, DPIIT. The Ministry of Commerce and Industry informed that the MOU signed with cash-free payments aims to strengthen digital infrastructure support for startups. The MOU signed with Vultr India Private Limited focuses on strengthening the technology infrastructure available to DPIIT-recognized startups. Union Minister of Parliamentary Affairs Kiran Rijiju has welcomed the demand of Shiromani Akali Dal for immediate implementation of the Women's Reservation Bill in the country. In a social media post, Mr. Rijiju said that everyone must come together to empower women with a fair and equitable delimitation that ensures equal representation. Iranian President Masoud Pezeshkian has reaffirmed Tehran's commitment to diplomacy to safeguard the country's national interests, while asserting that Iran will not be forced to surrender. In an interview published on his official website, Mr. Pezeshkian defended his government's decision to negotiate with the United States and sign a Memorandum of Understanding, MOU, aimed at ending the war. He said Iran would honor its commitments as long as Washington fulfills its obligations under the agreement. He added that Tehran would have no obligation to continue the process if the United States fails to meet its commitments. Earlier, US President Donald Trump had expressed confidence that the conflict with Iran could end soon. Indian shuttler Ashmita Chaliha will take on China's Qiu Han in the women's singles final of the Korea Masters Badminton Tournament in Asan tomorrow morning. Ashmita reached the final after defeating fellow Indian Rakshita Ramraj 21-13, 16-21, 21-13 in the semi-final today. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேர்களை நீ கேட்கவிருப்பது நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக. 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மலலை மொழி. நாளைய மலலையாக நம்மோடு இணைகிறார் எம் ஸ்வேதா ஸ்ரீ. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் ஆகியவற்றை கேட்கலாம். தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. நிகழ்ச்சியில் தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சரும ரோக நிவாரணி சைவால் வழங்கும் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியில் அழகு குட்டி செல்லமாக ஒளி உலவர இருக்கிறது. காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியல் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி அது. காலை 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள். நாளைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடுக்காப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவற்றை கேட்கலாம். 1:10 நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் ஒளி உலாவரும் நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இது. பிற்பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் புறநானூற்றில் பொன்மொழிகள். 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. பிற்பகல் 3 மணிக்கு கற்சவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு நாடகம் RR கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் எழுதியவர் ரம்யா அவர்கள். மாலை 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபோர்ன் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல் திரை இசையாக கேட்டு மகிழலாம். மாலை

6 மணிக்கு தர்மபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். நாளைய நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:25 வயல்வெளி. நாளைய நிகழ்ச்சியில் தன் வேளாண் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கூர்காம்பட்டி காட்டு வளவு பகுதியைச் சேர்ந்த அனுபவ விவசாயி பி. அப்புனு அவர்கள். 8:00 இளந்தின்றல் விடுகதையாக ஒளிவுலவரை கேட்கலாம். 8:30 எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா. தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாது இசைமலை. 10:00 சுகமான ரகங்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை நிகழ்ச்சிகளின் நிரல். இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கின்றான் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நேயர்கள் இதுவரை கேட்டது உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.